நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்திரபத மாதம் 19 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 10 நாள் இன்று வியாழக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெச் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5 மணி 49 நிமிடம் 40 நொடி

நாளொரு குறள். அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். பயனில சொல்லாமை அதிகாரத்தின் 198 குறளின் பொருள், அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயனில்லாத சொற்களை ஒருபொழுதும் சொல்ல மாட்டார். முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் இன்று எமது நிலையம் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1915 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகம். தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிப்பி காளான் வளர்க்கும் முறை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுகம் தரும் சுத்தம் வழங்குகிறார் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவினர் தலைவர் வி பி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும். நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரத்தின் இயக்குநர் மதுரை மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நாகருலா. 8:02 8:45 தகவல் தளம். 8:30 கணபதி உலா. பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர் பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் யு பி ராஜு மற்றும் யு நாகமணி ஆகியோர் வாசித்துள்ள இரு மாண்டலின் இசை கேட்கலாம். மாடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், மாதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம் நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம். நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள். 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, பாரத பிரதமர் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரம் இரண்டாம் பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மதுரை எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எல்சபத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நாணயம்பட்டி எஸ். கணேசன் அவர்கள் வாசித்துள்ள ஜலதங்கரிசை கேட்கலாம். 4:00 ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை கங்கையமரன் இயக்கம் சசிமோகன். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உள்ளம் என்ற தலைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும் 7:00 முதல் 7:15 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல். நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ். தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:02 முதல் 8:58 வரையிலும் 9:30 முதல் ஆட்டநேர இறுதி வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசி கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனை ஆட்டநேர இறுதி வரையில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் இரவு 11:10 வரை நியூஸ் ஆனர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:45 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சி.

நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போவின் இன்று நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02 8:30 நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலி நின்றோ தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 12:00 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 1:02 ஹை ஸ்நேகிதியை திரைத்துறையில் பெண்கள் வழங்குபவர் ஆர்ஜே சிவகங்காவதி. 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எனப்படும் தண்டுவள பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்பொழுது அவசியம் குறித்து நேரலில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நரம்பியல் அறுவை சிகிச்சை மூத்த ஆலோசகர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைக்கிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். இரவு 7:30 முதல் 11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் நெல்லிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் இரவு 11:10 வரை நியூஸ் ஆன் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 11:45 FM ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: Prime Minister Narendra Modi has said that the cabinet decision will ensure faster passenger movement, stronger connectivity and additional freight capacity. In a social media post, Mr. Modi highlighted that the 5 railway projects worth over 10,000 crore rupees will foster better rail connectivity in South India and also benefit lakhs of people. The Prime Minister also said that the cabinet decision pertaining to 3 multi-tracking projects worth over 10,500 crore will add additional railway network and improve connectivity across Chhattisgarh, Jharkhand, Madhya Pradesh, Odisha and West Bengal. He added that it will also encourage tourism, especially heritage and wildlife related tourism, and lower logistic costs. Union Minister of Commerce and Industry Piyush Goyal has called on BRICS countries to work together to expand opportunities for women entrepreneurs and women-led enterprises in international trade. The minister also stressed the need for easier access to credit markets and predictable rules of business to leverage growth and opportunities for women-led enterprises. He was addressing the BRICS WBA Women-Led Development Conference in New Delhi. Mr. Goyal said, India has focused on empowering women financially, socially and through education skills and an improved quality of life with the objective of making women drivers of the country's growth. International Atomic Energy Agency, IAEA, has referred Iran to UN Security Council for the first time in 20 years, citing Tehran's failure to cooperate with a long-running probe into uranium traces found at undeclared sites. The IAEA's 35-member board approved the resolution by 23 votes to 5 with 8 abstentions. In the U.S. Open, Americans Ben Shelton and 11th seed Francis Tiafoe have set up an All-American men's single semifinal. In the women's single semifinals on Friday, defending champion Aryna Sabalenka will face 3rd seed Jessica Pegula, while 4th seed Coco Gauff will play Alina Rybakina of Kazakhstan. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: வாழ்க்கை துணை இந்த உலகத்தின் இயக்கமே துணையோடு வாழ்வதில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லற வாழ்வில் ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் வாழ்க்கை துணையாக இருந்து அன்பு, நம்பிக்கை, மரியாதை, விட்டுக் கொடுத்தல், இன்பம் என அனைத்தையும் பகிர்ந்து வாழ வேண்டும். அதுவே மனித இயக்கத்தின் ஆணிவேராகும். அதன் பொருட்டே வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தினை வகுத்தார். இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து இல்லறத்தின் மாண்பினை காக்க வேண்டும். வாழ்க்கை துணையான மனைவி நல்ல இயல்புகள் உடையவளாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு இனியவளாகவும் பழிச்சொல்லுக்கு நாணுபவளாகவும் உணவு சமைத்து பரிமாறும் நல்ல இயல்பு உடையவளாகவும் வீட்டு கடமைகளை எல்லாம் முடித்து பின் தூங்கி வீட்டில் உள்ள அனைவரும் எழுவதற்கு முன் எழக்கூடியவளாகவும் ஒரு பெண் என்பவள் இருந்தால் அவளை கணவனால் பிரிந்து வாழ இயலாது. இதனை அடிசிற்கினியாலை அன்புடையாலை பழி நானுவாலை அடிவரடி பின் துஞ்சி முன் உணரும் பேதையை யான் பிரிந்தால் என் துஞ்சும் கண்கள் எனக்கு என்கிறது ஒரு பழம் செய்யுள். ஒரு பெண்ணிடம் குடும்பத்திற்கு தேவையான நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதனை குரல் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை என்கிறது. கணவனின் தேவையை மனைவி அறிந்தவளாக இருந்தால் அந்த கணவனுக்கு அதைவிட பெரும் மகிழ்ச்சி வேறு இல்லை. அப்போது அவள் அவனுக்கு தெய்வமாக காட்சியளிப்பாள். இதனை கண்ணதாசன் என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும் என்கிறார். இல்வாழ்க்கைக்கு செல்வம் தருவது சிறந்த பண்புள்ள பெண்களாவர். மனைக்கு ஆக்க மாண்ட மகளிர். ஒரு குடும்பத்தின் சிறப்பு என்பது அந்த குடும்பத்தின் தலைவியினது நல்ல பண்புகளை சார்ந்தே உள்ளது. நல்ல பண்புள்ள மனைவி அமைந்துவிட்டால் ஆணின் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. மூதரையும் இதே கருத்தினை வலியுறுத்துகிறது. நற்குணங்கள் நிறைந்த மனைவி வீட்டில் இருப்பாளெனின் அந்த வீட்டில் குறையென்றும் இருக்காது. அப்பெண் நற்பண்புகள் இல்லாதவளாகவும் கணவனை எதிர்த்து கடுமையான சொற்களை பேசுபவளாகவும் அமைந்துவிட்டால் அந்த வீடானது புலித்தங்கிய புதர் போல் பாழாய்ப்போகும் என்கிறது. இல்லால் அகத்தியிருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழிகிடந்த மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூரு ஆய் விடும். நல்வழியும் பாழே மடக்கொடி இல்லாமனை என்கிறது. நல்ல பண்புகள் கொண்ட மனைவி

0: இல்லாத வீடும் வீணாய்போகும். நாலடியார் இதனை குறிப்பிடுகிறது. எரியன்று எதிர் நிற்பால் கூற்றம், சிறுகாலை அட்டில் புகாதால் அரும்பிணி, அட்டதனை உண்டி உதவாதால் இல் வாழ்பேய், இம்மூவர் கொண்டானை கொல்லும் படை. கணவனை எதிர்த்து பேசுபவள் எமனுக்கு சமமானவள். நல்ல காலை வேளையில் உணவு சமைக்காதவள் அந்த கணவனை பிடித்த நோய்க்கு சமமானவள். சமைத்த உணவை கணவனுக்கு பரிமாறாதவள் அந்த இல்லத்தில் வாழக்கூடிய பேயை போன்றவள். இந்த மூன்று இயல்பும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் அந்த கணவனை கொள்கின்ற படையாகும் என்கிறது நாலடி. வாழ்க்கை துணையாக இருக்கும் பெண் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோம்பல், குடும்பத்தை காக்கும் திறன் போன்ற நல்ல பண்புகளோடு இருப்பாளானால் அவள் வாழ்கின்ற வீடு கோவிலாக மாறும். இதனையே கண்ணதாசன், புலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் என்கிறார். அவ்வாறே கணவனும் நல்ல பண்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அத்தகு நல்ல பண்பு கொண்ட கணவன் அமைவானால் இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். பெற்றான் பெரும்பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு என்கிறது வள்ளுவம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது அவசியமாகிறது. அதுவே உண்மையான அழகாகும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோமல் போன்ற பண்பு நலன்கள் எல்லாம் கல்வி நாளை கைகூடும். அதுவே பெண்ணிற்கு உண்மையான அழகு என்பதனை குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவுநிலைமையால் கல்வி அழகே அழகு என நாளடியும் இடைவனப்பும் தோல்வனப்பும் ஏடில் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என ஏலாதியும் குறிப்பிடுகின்றது. இல்லற வாழ்வில் பெண்ணிற்கு உயிராக ஆணும் ஆணிற்கு உயிராக பெண்ணும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். சங்க இலக்கியம் வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்முதல் மனையறை மகளிற்கு ஆடவர் உயிர் என்கிறது. இத்தகு அன்பு கொண்ட வாழ்க்கை துணை வாய்த்த கணவன் மகிழ்ச்சியால் தீழ்வதில்லை என்பதனை நான்மணி கடிகை கல்லின் பிறக்கும் கதிர்மணி, காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம் என்கிறது. இத்தகு அன்போடு இணைந்து வாழும் வாழ்க்கை துணையே கிடைத்தற்கரிய பேரின்பமாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:15. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்று 11 நாளாக மாலை சுவாமி திருவீதி உலா. சேவை செய்தி கேட்டீர்கள். இன்றைய தெய்வீக ராகம் நிகழ்ச்சி நிறைவாக TL மகராஜன் பாடிய பாடல்.

இதுவரை ஒலி உலா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள், 24 நாள், வியாழக்கிழமை. நேரம் 6:35.

உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் சிப்பி காளான் வளர்க்கும் முறை குறித்த காத்துமுத்து கருத்துமத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர்.

0: வாப்பா வாப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா நில்லுப்பா. எங்க என்ன தாண்டிட்டு போற?
1: ஓ காத்தமுத்தா, அட என்னப்பா நீ வர கருப்பாக்குறியா? இருட்டுல ஒன்னும் தெரியலப்பா.
0: ஓஹோ, அதனால என்ன அடையாளம் தெரியலங்கிறியா?
1: ஆமா, இந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுது.
0: சரி அது இருக்கட்டும், என்ன கிண்டல் பண்றதையா சொல்றேன்னு எனக்கும் தெரியுது. சரி, நம்ம சூப்பு குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது இல்ல, வாப்பா அந்த சூப்பு கடையில போய்.
1: ஆமா காத்தமுத்த, ஆட்டுக்கால சூப்பு குடிக்கணும் நேத்துல இருந்து யோசனை பண்ணிருந்தேன்.
0: ஏப்பா நீ வேணா ஆட்டுக்கால் சூப்பு குடி, அதே கடையில காளான் சூப்பு இருக்குது, அதை நான் குடிக்கிறேன்ப்பா.
1: காத்தமுத்த, ஆட்டுக்கால சூப்பு குடிச்சு உடம்ப தெம்பா வைக்கிறத விட்டுட்டு நீ என்ன காளான் சூப்பை போய் குடிச்சுக்கிறேன் என்னப்பா நீ?
0: காத்தமுத்த, காளான் சூப்பு அவ்வளோ கேவலமா சொல்லாதப்பா. காளான்ல வைட்டமின் பி அதிகமா இருக்குது. இந்த இதயம் சம்பந்தமா நோய்கள்லாம் சொல்றாங்கல்ல, சில பேர் ஹார்ட் அட்டாக் வருது, நெஞ்சு வலிக்குது, அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் இந்த காளான் வந்து ரொம்ப நல்லதுப்பா.
1: அப்ப ஆட்டுக்கால் சூப்புல எந்த நன்மை இல்லையா?
0: எப்பா அதுலயும் சில நன்மைகள்லாம் இருக்குது, இருந்தாலும் காளான் சூப்புல நிறைய நன்மைகள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது.
1: ஓ அப்படியா காத்துமுத்தா, அப்ப சொல்லு சொல்லு சொல்லு.
0: போலிக் ஆசிட் அதிகம் இருக்கிறதுனால ரத்த சோகை அனிமிக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ரத்தமே இல்ல உடம்புல, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுப்பா. சிறந்த கண் பார்வைக்கு, எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு, பற்களுடைய உறுதி தன்மைக்கு, தாமிர இரும்பு சத்துக்களுடன் கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாஷ் இது போன்ற தாதுக்கள்லாம் காளான்ல இருக்குதுப்பா.
1: அடேப்பா எல்லா சத்தும் இந்த காளான்ல இருக்குது பிள்ள.
0: ஆமாப்பா, இதுல புரதச்சத்தே 35% இருக்குதான். இது போக உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இதுல இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கு சிறந்த ஊட்டச்சத்துப்பா. அது
1: பரவாயில்லையா? ஏன் காத்தமுத்த, இந்த காளான்ல இவ்வளவு சத்துக்கள் சொல்லியிருக்கா, ஏன் இதை வளர்த்து சாகுபடி செஞ்சு நல்ல லாபம் கண்டுபிடிக்க கூடாத?
0: தாராளமா பண்ணலாம்ப்பா, இதுக்கு இட வசதியும் கொஞ்சம் இருந்தா போதும்.
1: எவ்வளவு இருக்கலாம் காத்தமுத்தா?
0: எப்பா ஒரு ரூம் அளவுக்கு இருந்தாவே போதும்ப்பா.
1: ஓஹோ பரவாயில்ல.
0: சிப்பி காளான் வளர்க்குற முறைய நான் இப்போ உனக்கு சொல்றேன்.
1: ஆ சரி சரி சரி, நல்லா விவரமா சொல்லுப்பா.
0: இப்போ நம்ம எல்லாம் கிராமத்துல இருக்கிறோம், நம்ம கொல்லக்காட்டுல வைக்கலுக்கு ஏதாவது பஞ்சம் இருக்குதா?
1: அதான் வீடு வீடா போற போற கூச்சி வச்சிருக்கோமே.
0: அப்புறம் என்னப்பா, காளான் வளர்க்கறதுக்கு நெல்லு வைக்கோல், அத உருளை படிகைகளா நாம தயாரிக்கணும்.
1: இது என்ன பெரிய விஷயம்?
0: அப்புறம்

0: இந்த புதிய நெல் வைக்கோல் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: 5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வெட்டி ஒரு 4-5 மணி நேரம் தண்ணியில் அப்படியே நல்லா ஊற வைக்கணும்.
1: சரி, ஊற வச்சாச்சு. அப்புறம்
0: பிறகு வைக்கோலை நல்லா கொதிக்கிற நீரில் 1 மணி நேரம் வேக விடணும்.
1: வேகாது முத்தா, அரிசியை உலையில் போட்டு சோறு ஆகிற மாதிரி சொல்கிறான்.
0: அப்புறம் வைக்கோல அதுலேருந்து அகற்றி உலர்த்தி வச்சுக்கணும்.
1: ஓஹோ,
0: இப்போ வைக்கோல் தயாராகிடுச்சு.
1: சரி,
0: அதுக்கு பிறகு காளான் படுக்கை தயார் பண்ணணும்.
1: ஏன் காத்த முத்தா, நாம் படுக்கிற படுக்கை தெரியும், அது என்ன காளான் படுக்கை?
0: எப்பா காளான் படுக்கை இப்போ தப்பா சொல்ல போகிறேன், கொஞ்சம் கேளுப்பா.
1: சொல்லு சொல்லு.
0: 2 அடி அளவுள்ள 80 காஜ் கனமுள்ள பாலித்தீன் பைகளை எடுத்துக்கணும்.
1: சரி,
0: இந்த காளான் விதையிடப்பட்ட படுக்கைகள் இதுலேருந்து தான் நம்ம தயார் பண்ண போகிறோம்.
1: ஓஹோ,
0: இப்போ இந்த பாலித்தீன் பையின் அடிப்பகுதியை சணலால் கட்டி அதை உள்பக்கமாக அப்படியே திருப்பி வச்சுக்கணும். பையோட அடிப்பகுதியில் 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருந்தோம்ல வைக்கோல் துண்டு, அதை பரப்பி அது மேலே 30 கிராம் காளான் விதையை தூவணும்.
1: ஓஹோ,
0: இதே மாதிரி 4 அடுக்குகளை நம்ம தயாரிக்கணும். அது மேலேயே.
1: சரி சரி.
0: மேல் பகுதியில் மட்டும் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வைக்கோலை மீண்டும் பரப்பி பையோடைய அந்த வாய்ப்பகுதியை சணலால் இறுகி கட்டினும்பா.
1: ஏன் காத்த முத்தா, காளான் வளர்க்குறத பற்றி சொல்லுன்னா நீ வேற சொல்லு போற.
0: ஏன்பா, இதுதான்ப்பா காளான் வளர்க்கும் முறை. இப்போ அந்த பையோடைய வாய்ப்பகுதியை கட்டியாச்சுல்ல, மைய பகுதியில் ஒரு பென்சில் அளவுள்ள 5-10 துளைகளை நம்ம போடணும்.
1: ஓஹோ,
0: அந்த ஓட்டையை போட்டு வச்சிடணும். இப்படி நம்ம உருளை படுக்கையை தயார் பண்ணிட்டோம்ல,
1: சரி,
0: இதை நம்ம கட்டி தொங்க விடணும். படுக்கையில் பூசண விதைகள் ஒரு 15 நாளில் அப்படியே லைட்டாக பரவி வரும். அப்புறம் காளான் தோன்றும். இந்த காளான் என்ன செய்யும், அது ஒரு பூசணம் தானே,
1: ஆமாம்,
0: அது முழுமையாக பரவி 1 வாரத்துக்குள்ளார நம்ம பையில் ஏற்கனவே ஓட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல,
1: ஆமாம்,
0: அதில் கிழிச்சிக்கிட்டு அப்படியே வெளியில் வரும்ப்பா.
1: ஓஹோ,
0: காளான் மொட்டு தோன்றிய 3-4 நாட்களில் அது பெருசாக வந்துடும்.
1: எத்தனை நாளுக்குள்ளே வரும்?
0: 3 நாளையே வர ஆரம்பிச்சிரும்ப்பா.
1: பரவாயில்லையா?
0: அதை அறுவடை செஞ்சு அதுக்கு பிறகு இந்த பாலான் பையை நம்ம நீக்கிடணும். அறையோடைய வெப்பநிலை ஈரப்பதத்தை தேவையான அளவு நம்ம பராமரிக்க மணல்ல தண்ணியை கலந்து தெளிக்கணும்.
1: அப்புறம்
0: இப்ப காளான் அறுவடை செஞ்சிட்டோம் இல்லையா, இப்ப படுக்கைகள் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அதுல தண்ணியை தெளிச்சு விட்டோம்னா 1 வார இடைவெளியில மீண்டும் காளான் அறுவடைக்கு வரும்.
1: ஓ, மறுபடியுமா?
0: ஆமா, இது மாதிரி 3 தடவை நம்ம அறுவடை செய்யலாம்.
1: பரவாயில்லையா?
0: ஒரு 500 கிராம் வைக்கோலை பயன்படுத்தி நம்ம இந்த படுக்கை தயார் பண்ணி 900 கிராம் மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
1: அடேப்பா,
0: இந்த முறையில காளான் வளர்ப்பு செஞ்சு அதை நம்ம அறுவடை செஞ்சு பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் விற்கலாம். கடையில் போய் நீ கொடுத்தீங்கன்னா எல்லா மளிகை கடை பொட்டி கடையிலேருந்து இதெல்லாம் வாங்கிக்கிறாங்கப்பா. இப்போ
1: காத்தமுத்தா, இந்த காளான பயிரிட்டு வளர்த்து நல்ல லாபம் அடையலாங்கிற.
0: ஆமாம்ப்பா, எப்படி அசைவம் சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி சைவம் சாப்பிட்றவங்களும் இந்த காளான விரும்பி சாப்பிட்றாங்க, அசைவம் சாப்பிட்றவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க.
1: ஓஹோ,
0: ஆமாம்ப்பா.
1: சரி சரி. காத்தமுத்தா, காளான் வளர்ப்பு முறை பற்றி சொன்னால் இன்னும் இதில் வேறு என்னென்னலாம் சத்து இருக்குது, அதை பற்றி சொல்லலாம் கொஞ்சம்.
0: இந்த மூட்டு வாதம் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதுக்கு இந்த காளான் வந்து சிறந்த நிவாரணிப்பா. மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு உண்டாகும் கருப்பை நோய்கள், இதெல்லாம் இந்த காளான் அடிக்கடி சாப்பிட்டா சரியாவுது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா.
1: சரி,
0: தினமும் காளான் சூப்பு அருந்திட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த மார்பக புற்றுநோய் தடுக்கப்படுவதாக ஆராய்ச்சியிலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எளிதில் ஜீரணமாகும் தன்மை கொண்டதுப்பா இது.
1: ஓஹோ,
0: மலச்சிக்கலை தீர்க்கும் தன்மை கொண்டது. இந்த உயர் இரத்த அழுத்தம் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இந்த காளானுக்கு இருக்குது. இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா.
1: ஓஹோ,
0: உடம்புல தேவையில்லாமல் சேரக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுல இந்த காளான் முக்கிய இடம் வைக்குதுப்பா.
1: காத்தமுதா, நீ சொல்றத பார்த்தா இந்த காளான் ஒரு அருமருந்து விழுத.
0: ஆமாப்பா, அருமையான உணவு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன செய்யற முறையில செய்யணும்?
1: ஓஹோ,
0: இந்த காளான முட்டைக்கோசு பச்சை பட்டாணியோட சேர்த்து சமைச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்று புண்ணு, ஆசன புண்ணு, சில பேருக்கு அந்த மலை வாயில கூட வலி இருக்கும், அதெல்லாம் குணமாகும்ப்பா.
1: சரி சரி.
0: எல்லாரும் சாப்பிடலாம், ஆனா தாய்ப்பால குறைக்க வைக்க

0: கூடிய தன்மை இருக்கிறதுனால பாலூட்டும் பெண்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுப்பா.
1: ஓஹோ.
0: இன்னொன்று, சில பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உடம்பு இழைச்சி போடுவாங்க. தினமும் காளான் சூப்பு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடம்புல தெம்பு தானாக ஏறுறதா அவங்க பார்க்கலாம்ப்பா.
1: ஓஹோ, பரவாயில்லையா. காதமுத்தா, நாளைக்கு நல்ல நாளை, நீ சொன்ன முறைகளெல்லாம் கடைபிடிச்ச வளர்த்த நல்ல லாபம் பார்க்குறம்பா.
0: சரிப்பா காதமுத்த, எனக்கு காளான் சூப்பு, நீ இப்போ என்ன குடிக்க போகிற?
1: காதமுத்த, ஆட்டுக்கால் சூப்பு வேண்டாம்பா. நீ இந்த காளான்ல எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிறத பற்றி சொன்ன, நானும் காளான் சூப்பு தான் சாப்பிட்றேன்.
0: சரிப்பா சரிப்பா. தம்பி, ரெண்டு காளான் சூப்பு.
1: ஆமாம் கடைக்காரர, ரெண்டு காளான் சூப்பு தான்.
2: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சிப்பி காளான் வளர்க்கும் முறை குறித்த காத்துமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை தசந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என்று கூறியுள்ளார். அமைச்சரவையின் முடிவால் பயணிகள் போக்குவரத்தை விரைவுபடுத்துவதையும் வலுவான போக்குவரத்தையும் கூடுதலாக சரக்குகளை கையாளுவதையும் உறுதி செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையை ஒட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பி சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் ஊராட்சி பகுதியில் வாங்கிய கடனை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கூறி நிறைமாத கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு

0: செல்ல அனுமதிக்காததால் அந்த கர்ப்பிணியும் பிறந்த பச்சிளம் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். பழங்குடியின மக்களின் வறுமையையும் கல்வி அறிவின்மையையும் பயன்படுத்தி அவர்களை கடன் மற்றும் உழைப்பு சுரண்டலுக்குள் தள்ளும் நடைமுறைக்கு இந்த கொடூர சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். இதையடுத்து கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் தடுத்த வியாபாரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திரு பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தியையொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு 7:30 இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் தூர்வாருவது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பழவேற்காட்டில் பறவைகள் சரணாலயம், வனத்துறை அலுவலகம், பழவேற்காடு ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்பு பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். ஒடிசாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பயணம் மேற்கொண்டு வரும் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி நேற்று அபுதாபியில் அந்நாட்டு வர்த்தக குழுக்களுடன் விவாதித்தார். சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பருத்திபுத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 93,23,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின்

0: மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா ஜாசிகோவா இணையை வென்றது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், HS பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸப்பையும், HS பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்கோக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியோ சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுகம் தரும் சுத்தம்
2: வழங்குபவர்
3: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, நம் வீட்டின் அன்றாட திடக்கழிவுகளை நினைத்த இடத்தில் கொட்டுவதால் ஆறுகளும் சாக்கடையாகும் அவல நிலையை இன்று காண்போம். சென்னை மாநகரில் ஓடும் கூவம், கல்கத்தா மாநகரில் ஓடும் ஹூக்ளி, இவை இரண்டும் தற்போது மனித கழிவுகளையும் தொழிற்சாலை கழிவுகளையும் இதனுடன் கலந்த குப்பைகளையும் சுமந்து செல்லும் சாக்கடைகளாக மாறிய காட்சியளிக்கின்றன. மனித நாகரிகத்தின் வரலாற்றில் சற்று பின்னோக்கி சென்று பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை புரியும். இன்று சாக்கடைகளாக உருமாறி ஓடிக்கொண்டிருக்கும் இவைகள் முன்பு மிகவும் சுத்தமான நீரை கொண்ட நதிகளாக இருந்தன என்பதும், அந்த நதிகளில் சிறிய கப்பல்களுள் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும் ஆட்களையும் பொருட்களையும் ஏற்றிச் சென்றன என்பது வியக்கத்தக்கதாக இருந்தாலும் அதுதான் உண்மை என்று காலச்சுவடுகள் பறைசாற்றுகின்றன. அப்படிப்பட்ட நதிகள் இன்று துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும் கழிவுநீர் கால்வாய்களாக மாறியதற்கு காரணம் பெருமளவில் பெருகி வரும் சுற்றுச்சூழல் தூய்மைக்கேடே ஆகும். இது வெறும் எடுத்துக்காட்டுதான். இன்று நம் நாட்டில் எண்ணிலடங்கா பல நதிகள் சாக்கடைகளாக உருமாறி வருகிறது என்பதும் உண்மையே. நம் வீடுகளில் சேரும் குப்பைகளை சுத்தம் செய்து வெளியில் கொட்டுகிறோம். அப்படி அப்புறப்படுத்தப்படும் குப்பைகள் நம் வீட்டை விட்டு வெளியேறினால் போதும் என்று மட்டும் நினைத்தால் போதாது. நம் வீட்டின் அழகை பேணிக்காக்க நாம் காட்டும் ஆர்வம் நம் தெருவை பேணிக்காப்பதிலும் இருக்க வேண்டும். நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர் அந்த தெரு வழியாக நடந்து பின்புதான் நம் வீட்டிற்கு வருகின்றனர். அப்படி அவர் வரும்போது அந்த அசுத்தமான தெருவை பார்த்து என்ன நினைப்பார்? தெருவில் குப்பை தொட்டி இருந்தும் அதை முழுமையாக பயன்படுத்த தெரியாதவர்களும் இன்னும் நம்மில் பலர் இருக்கத்தான் செய்கிறோம் என்பது தெருவின் அசுத்தமான காட்சி மூலம் தெளிவாகிறது. மேற்கத்திய நாடுகளில் வாழும் மக்கள் அதீத அக்கறையுடன் தங்கள் செயலை செய்வதால் அவர்களும் அவர்களது நாடும் விரைவாக முன்னேறுகிறது. எங்கு பார்த்தாலும் சுத்தமான சூழல் நிலவுகிறது. நாம் மட்டும் எந்த வகையில் அவர்களுக்கு குறைந்தவர்கள்? நாமும் பல துறைகளில் முன்னேற்றம் காணவில்லையா? பின்பு அவர்களிடத்தில் காணப்படும் சுற்றுச்சூழல் சீர்திருத்த செயல் நம்மிடம் இல்லாமல் போனது எப்படி? தெரு ஓரங்களையும் அடுத்த வீட்டையும் எதிரி நாட்டின் எல்லைக்கோடாக நினைக்காமல் நாம் நமது என்ற உணர்வோடு செயல்படுவோமே ஆனால் சுத்தம் சுகமும் தரும், அதன் மூலம் சுத்தம் சோறும் போடும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.

சிந்தனை மலர். அறிவு என்பது தெரியாதவற்றை தெரியாது என்று ஒப்புக்கொள்ளும் கம்பீரத்தில்தான் உள்ளது. கன்ஃபியூஷஸ் அவர்களின் சிந்தனை இது. சிந்தனை மீண்டும். அறிவு என்பது தெரியாதவற்றை தெரியாது என்று ஒப்புக்கொள்ளும் கம்பீரத்தில்தான் உள்ளது.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: நேரம் 7:02.
1: நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் விபி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் ஐயா.
2: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
3: இந்திய நுகர்வோர் நலக்குழுவினுடைய தலைவர் விபி ஜெயக்குமார். பொதுவாக நுகர்வோர் என்றால் யார் என்ற கேள்வி நிறைய இந்த இளைஞர்கள் மத்தியிலும் வருங்கால குழந்தைகள் இவங்க மத்தியிலையும் எழுகிறது. எல்லோருமே நுகர்வோர் தான். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், நுகர்வோர் என்றால் ஒரு பொருளை காசு கொடுத்தோ அல்லது ஒரு சேவையை காசு கொடுத்தோ பயன்படுபவர்கள் யாரோ அவர்தான் நுகர்வோர் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: நுகர்வோர் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் சொன்னீங்க, நேயர்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நுகர்வோர்களில் பல பேருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது, நம்ம வந்து இது சம்பந்தமாக கேள்வி கேட்கலாமா, இல்லை வந்து நீதிமன்றத்தை அணுகலாமா, இப்போ நுகர்வோர் குறை தீர்ப்பு மன்றங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் போகலாமா அப்படின்னு. அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, நுகர்வோரின் வெற்றி கதைகளை சொல்லணும். நுகர்வோராக இருந்தவர் அந்த கேஸ் போட்டு அதை எப்படி வெற்றி அடைந்து அவருக்கு நஷ்டஈடும் கிடைச்சிது, நீதியும் நிலைநாட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இன்றைக்கி வந்து நுகர்வோரின் வெற்றி கதைகள். சாதாரணமாக ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம். இப்போ அங்கே ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா எம்ஆர்பி அப்படின்னு ஒரு ரேட் ஒன்று போட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ஆனால் அதை விட ஒரு 2 ரூபா கூட வாங்குறது, 5 ரூபா கூட வாங்குறது, இப்படியாப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். கடலை மிட்டாய் வந்து 10 ரூபா அதில் போட்டிருக்குன்னா அது 12 ரூபான்னு விற்கிறாங்க.
3: சில வியாபாரிகள் அப்படி இருக்கிறார்கள்.
2: எல்லா கடையும் நம்ம சொல்ல முடியாது, சில கடைகளில் அது மாதிரி இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து சில நுகர்வோர்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை சார் எம்ஆர்பியை தாண்டி விற்கக்கூடாது, அது 10 ரூபா தான் போட்டிருக்கு, நான் 10 ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொன்னார்னா அவங்க பேசாமல் வாங்கிக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் வந்து ஏமாறுற சூழலும் இருக்குது. இந்த மாதிரி சூழலில் நுகர்வோர் வந்து வெற்றி அடைஞ்ச கதை ஏதாவது இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நேயர்களுக்கு நம்ம பகிர்ந்துக்க முடியுமா?
3: அது நிறைய இருக்குது சார். இன்னும் நுகர்வோர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நிறைய பொருள் வாங்கியிருக்கும்போது ஒரு ஜூஸையும் அவர் தேர்ந்தெடுத்து வாங்குறார். அந்த ஜூஸில் அதனுடைய எம்ஆர்பி ரேட் 125 ரூபான்னு தான் இருக்குது, ஆனால் பில்லிங்கில் பார்த்தீங்கன்னா 143 ரூபான்னு வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒன்று ஒன்றா பிரிச்செல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு வரும்போது இதனுடைய மேலே ஒட்டப்பட்டுள்ள இதை பார்க்கும்போது அதில் 125 ரூபான்னு அந்த ஜூஸில் இருக்குது. பில்லில் பார்த்தா 143 இருக்குது. சரி எதுக்கும் போய் கேட்போம் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்கும்போது அவங்க சரியான பதில் சொல்லாமல் அதெல்லாம் அப்படி தாங்க விற்க சொல்லியிருக்காங்க, அது பழைய நம்பர் அதில் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு நியூ லிஸ்ட் பிரகாரம் 143 தான் அப்படின்னு உடனே இந்த நுகர்வோர் அதை ஏற்றுக்கல. எனக்கு நீங்கள் எம்ஆர்பியில் 143 போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பே வெளியில் போய்டும், ஆனால் நீங்கள் 120 போயின்னு அதில்

0: இருக்கு. ஆனா நீங்க பில்டிங்ல 143 வாங்கினது தவறுன உடனே மன உளைச்சல் ஆகிடும். அவர் ஒரு நுகர்வோர் அமைப்பை அணுகின உடனே அவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தில் இது வெளியிடலாங்க, நம்ம போய் முறையாக சொல்லலாம் அப்படின்னு போய் முதல்ல மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவா 5 காப்பிகள் உள்ள மனுவாக கொடுத்து அந்த நுகர்வோர் உதவி அமைப்பே செஞ்சிருக்கு இந்த வேலையை. முறையிட்ட உடனே அந்த கோர்ட்டில் அவங்க கொடுத்த பில்லு அந்த பாக்கெட்டினுடைய ரேட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தவறு தான் நீங்கள் வச்சுன்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட் மேலே ₹15,000 அவங்களுக்கு நஷ்ட ஈடாக கொடுக்கணும், வழக்கு செலவுக்கு 1,200 கொடுக்கணும்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். அந்த ஒரு நபர் அதை பார்த்து அதற்காக மெனக்கெட்டு நஷ்ட ஈட பெற்றதுனால அவருக்கு ஒரு மன உளைச்சல் நிவர்த்தி ஆயிருக்கு. இது போல நிறைய விஷயங்கள் நுகர்வோர் வெற்றி கதைகளில் இருக்கு.
1: இதில் என்னென்னா அவர் வந்து அவருக்காக மட்டும் இல்லை, பின்னாடி வந்து அந்த பொருளை போய் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்காரு.
0: கண்டிப்பாக அவர் மூலமா
1: விழிப்புணர்வு வந்திருக்கு.
0: ஆமாம்,
1: பொதுவாக வந்து நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருள் வாங்கிட்டு வரோம்னா எத்தனை பேர் வீட்டுக்கு வந்த பிறகு அதை கிராஸ் செக் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப கம்மி தான்.
0: ரொம்ப கம்மி தான்,
1: ஏன்னா நேரம் கிடையாது அவங்களுக்கு. ஏதோ நம்ம கொடுத்த லிஸ்ட் பொருளாக இருக்கா ரைட் ஓகே அப்படின்னு போயிடுறாங்களே ஒழிய.
0: ஆமாங்க,
1: ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு பில்லையும் அதையும் வச்சுக்கிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது
0: இது முக்கியமான விஷயம்,
1: நல்ல விஷயமா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா சார், மருத்துவமனைகள் சில இடங்கள்ல வந்து அறுவை சிகிச்சை செய்யறதுல சில தவறுகள் நடந்துருது. பத்திரிகையில படிக்கும் போது பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒரு வருடமாக வயிற்று வலி, அப்புறம் போய் பார்த்தா போன வருடம் செய்த ஆபரேஷனில் உள்ள கத்திரிக்கோள் வைத்து தைக்கப்பட்டது, அல்லது அந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருந்த மாதிரி விஷயங்கள், ஏதோ ஒரு தவறு நடந்துருது. அப்ப வந்து நுகர்வோர் வந்து இது சம்பந்தமா கேஸ் போட்டு வெற்றி அடைஞ்ச கதை இருக்குதா சார்?
0: இருக்கு சார், அதிகமான வழக்குகள் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய தவறு சம்பந்தமான வழக்குகள் வருது. ஏன்னா மிக அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்க. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட்னு போயிட்டோன்னா தேவையில்லாத பரிசோதனைகள், ஸ்கேன் ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ஸ்கேன், அது இதுன்னு எழுதி தள்ளிடுவாங்க டாக்டருக்கு.
1: ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட வேற ஒரு இடத்துல வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு வந்து அதை ஸ்கேனே
0: காட்டுறாங்க.
1: நீங்கள் எங்கேயோ எடுத்ததெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது, இங்கே எடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டிக்கு ரெட்டி செலவாகிடுது.
0: நம்ம கிட்ட இருந்து அவங்களுடைய நோக்கம் வந்து பணம் பறிக்கிறதா தான் இருக்கு. இதே போல ஒரு குழந்தைக்கு மருத்துவமனையில் ஒரு உடல்நிலை பாதிப்பு தொடர்பாக அவங்க பேரண்ட்ஸ் சேர்த்துருக்காங்க, அந்த குழந்தைக்கு இவங்க மருத்துவமனையான பரிசீலனைலாம் பண்ணி இந்த இது பண்ணுறேன் அந்த சிகிச்சை அளிக்கிறேன்லாம் சொல்லி தவறான சிகிச்சை அளிச்சிட்டாங்க. அதனால் அந்த குழந்தைக்கு ஒரு கை செயலற்று போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பு வந்த உடனே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் அவங்க போய் வேற ஒரு மெடிக்கல் இதில் காமிச்ச உடனே தவறான சிகிச்சை கொடுத்துருக்காங்கன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. இதனால் அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமானதுனால வழக்கு மன்றத்துக்கு போக சொல்லி அவருக்கு யாரோ ஒரு
1: அட்வைஸ் பண்ணியிருக்காங்க.
0: அவர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் முறையிட்டு அந்த மருத்துவமனை மேலே ப்ரூஃப் பண்ணப்பட்டு ₹50,00,000 அந்த குழந்தையினுடைய கை பாதிப்புக்காக நஷ்ட ஈடு பெறப்பட்டு வந்திருக்கு. அதனால் மருத்துவமனையும் டாக்டர்கள்லாம் நமக்கு இது வேணால் நல்லது தான் செய்வாங்கன்னு நினைக்க முடியாது. சில விஷயங்களில் அவங்க தவறுகளும் இழக்கிறாங்க. மருத்துவமனையில் நிறைய தவறுகள் நடைபெறுது. இதுதான் நுகர்வோர் கண்காணித்து தனக்கு அது மாதிரியான பாதிப்புகள் உருவானால் கண்டிப்பாக அவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம் என்பது தான் இந்த கதையின் மூலியமாக நமக்கு தெரிகிறது. நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் போகும்போது இடது கண்ணு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட வலது கண்ணு ஆப்ரேஷன் பண்ண கதையெல்லாம் கூட வெளியில் நம்ம
1: செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம்.
0: அதுபோல் டாக்டர்கள் சரியாக தான் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருந்தாலும் சில விஷயங்களில் தவறுகள் நடக்குது, அதை நுகர்வோர்கள் கேட்க வேண்டும்.
1: இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நோக்கமும் அதுதான், நுகர்வோருக்கு விழிப்புணர்வை ஊட்டணும். எங்கே எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நுகர்வோருக்கு வரணும்,
0: விழிப்புள்ள நுகர்வோராக இருக்கணும்
1: நிச்சயமாக
0: அப்படின்றதான் நோக்கம்.
1: திரைப்படம் பார்க்க ஒரு தியேட்டருக்கு போகிறோம் சார், பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளம்பரமாக ஓடிக்கிட்டுருக்கு, எப்படா படம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே சோர்வடைகிற ஒரு சூழல்லாம் வந்துடுது. இதுக்கு ஏதாவது நுகர்வோரில் வந்து நம்ம கேஸ் போட்டு ஏன் இவ்வளோ விளம்பரம் போடுறீங்க, சினிமா தானே பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது கேட்கலாமா? அது மாதிரி கேட்டு ஏதாவது
0: கேட்டு வெற்றி பெற்ற கதையெல்லாம் இருக்குது சார். ஒரு பெரிய கம்பெனி வந்து நிறைய தியேட்டர்களை நடத்திட்டு வராங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, சில விளம்பரங்கள்லாம் வெளிப்பரப்புறதுக்காக வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட பணம் வாங்கிடுறாங்க. ஆனால் நுகர்வோர் வந்து 500-300 டிக்கெட் கொடுத்து வந்து பார்க்குறது, குறிப்பிட்ட படத்தை பார்க்க தான் அவர் வந்து உட்கார்றாரு. ஆனால் அவருக்கு தேவையில்லாமல் 25 நிமிடத்துக்கு மேலே அவங்களுடைய விளம்பரங்களை ஒளிபரப்பி எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அது தவிர்க்கப்படுது. இதை வந்து சில பேர் பார்த்துட்டு அவங்க பாட்டு படம் முடிஞ்சோன்னு ஏந்து போயிருக்காங்க. ஆனால் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டிக்கெட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நான் வந்து 300 கொடுத்து டிக்கெட் வாங்கினது இந்த படம் பார்க்கறதுக்கு தான், எனக்கு படம்

0: ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 25 நிமிடம் தேவையற்ற காட்சியெல்லாம் போட்டு என்னுடைய மனதை நீங்கள் வேண்டிச்சிட்டீங்க, எனவே இது இழப்பீடு கொடுக்கணும், எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுருதுன்னு புத்திசாலித்தனமாக ஒருத்தர் வழக்குமன்றம் போனோடனே அந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட தியேட்டரில் அந்த மாதிரி செய்கிறாங்கன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணி 128,000 ரூபா அவருக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்லி அந்த பெரிய சினிமா நிறுவனத்துக்கு உத்தரவாயிருக்கு. அந்த நுகர்வோர் வந்து இந்த இடத்துலையும் சிந்திச்சிருக்காரு பாருங்க, நமக்கு தேவையற்ற விளம்பரத்தை போட்டு நம்ம வேணும் அடிக்கிறாங்கன்றது அவர் சிந்திச்சதுனால அவர் அங்கே போய் பண்ணியிருக்காரு. அதனால ஒரு தியேட்டரில் போடணும்னா படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா படம் மட்டும்தான் போடணும். சில தியேட்டர்ல பாருங்க எங்ககிட்ட தான் எதுவும் வாங்கணும், தின்பண்டங்கள் நீங்க எதுவும் எடுத்துன்னு
1: வரக்கூடாது,
0: அப்படின்னா பெரிய சட்டம் அது மாதிரி எல்லாம் இல்லை. ஆனா அவங்க வேணும்னே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதை நம்ம எதிர்த்து போராடினோம்னா நாங்க இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு மாறிடுவாங்க. அங்க எந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் உருவாகுதோ அங்கே கேட்கின்ற விழிப்புணர்வு நுகர்வோராக இருக்கணும் அப்படின்றதுதான் கோரிக்கை.
1: மற்ற நுகர்வோருக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தியா சொல்லியிருக்கீங்க சார்.
0: ஆமாங்க.
1: இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்லுங்கள், நுகர்வோர் நீதிமன்றமா இருக்கட்டும் இல்ல அதுக்கு கீழே ஏதாவது அமைப்பு இருக்கா, உங்களை மாதிரி நுகர்வோர் கூட்டமைப்புகளும் நிறைய இருக்காங்க?
0: இருக்காங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய நுகர்வோர் அமைப்புகள் அங்கங்க பகுதியில் தொடங்கி அவங்கவுங்க அவங்களோட சேவைகளை புரிஞ்சு வராங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நுகர்வோர் பாதிப்பு ஏற்பட்டு அந்த நுகர்வோர் அமைப்பை வந்து தொடர்பு கொள்ளும் போது அவங்க முறையீடு செய்வதற்குன்னு புதுச்சேரி மாவட்டத்தில் 2 அமைப்பு இருக்குங்க. ஒன்று மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், இன்னொன்று மாநில நுகர்வோர் தீர்வு ஆணையம். இது ரெண்டுலேயும் போய் முறையிட்டு அவங்களுக்கு நீதி கிடைக்கல திருப்தி ஏற்படலாம் மேலே தேசிய நுகர்வோர் ஆணையத்திட்ட போகலாம். தேசிய நுகர்வோர் ஆணையத்திலேயே அவங்களுக்கு திருப்தி ஏற்படலாம் ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லி சட்டம் வகுத்து கொடுத்துருக்குது. இது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, 2 கோடி கீழே தான் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் முறையாக அணுகலாம். மாநில நுகர்வோர் தீர்ப்பு ஆணையத்துக்கு போகணும்னா 5 கோடி ரூபாய்க்கு கீழே இழப்பீடு கேட்கக்கூடிய வழக்குகளை செய்யலாம் அப்படின்னு வகுத்திருக்கிறாங்க. அதுபடி பாண்டிச்சேரியில் நடந்துக்கிட்டு வருது. நாங்களும் எங்களை பார்த்து வரக்கூடிய கன்சியூமர்களுக்கு அல்லது நாங்கள் விளம்பரப்படுத்தக்கூடிய இடங்களில் எங்களை அணுகிறவங்களுக்கு நாங்கள் இந்த உதவிகளை செய்துட்டு வரோம்.
1: கோர்ட்டுனாவே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பீதியும் இருக்குது, என்னென்னா ஒரு கேஸ் போட்டோம்னா இந்த கேஸ் எப்போ முடியுமோ, பரம்பரை பரம்பரையாக கூட கேஸ் நடக்குதுங்கிறாங்க, சொத்திய கேஸில் அழிஞ்சவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் பேசிக்கிறாங்க.
0: ஆமாங்க.
1: இந்த நுகர்வோர் கேஸு போடுறதுக்கு நம்ம ஏதோ நிறைய செலவாகிடுமோ, நமக்கு ரொம்ப பாதிப்பு வந்துடுமோ அப்படின்லாம் நினைக்கிறவங்களாம் இருக்காங்க
0: இன்றைக்கி இருக்காங்க.
1: செலவு எப்படி சார் வந்து?
0: நுகர்வோர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சார், இது மற்ற நீதிமன்றங்கள் சிவில் கிரிமினல் மாதிரி நிறைய வழக்குகளுக்கான ஃபீஸ் கட்டணும் அதெல்லாம் இதில் கிடையாதுங்க. குறிப்பிட்ட அளவு நாமினல் ஃபீஸ் இருக்குது. நுகர்வோர் நீதிமன்றத்தை கண்டு மக்கள் பயப்பட வேண்டிய வேலையில் அவங்களுக்கு நியாயம் வேணும்னா ஒரு 5 காப்பிகள் அவங்கள்ட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டினுடைய பில்லு, எனக்கு என்ன இழப்பீடு ஏற்படுதுன்றதை டைப் பண்ணி சாதாரணமாக அவங்களே ஜட்ஜி முன்னாடி நின்று வாதாடி பெறலாம். வழக்கறிஞர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை வைக்கிறதுனால நாமளும் வழக்கறிஞர் வச்சு போராடும், அதற்கான தீர்வுகளும் கிடைக்குது. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு வருது.
1: சரிங்க சார்.
2: இதுவரை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் VP ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:30 கணபதி உலா, பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவிலின் சித்திரம் கேட்கலாம். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு, தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம். நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,500 கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் சரக்கு போக்குவரத்து செலவுகள் குறையும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பேரிடர் மீட்புப் படை உபகரணம், தடய அறிவியல் பரிசோதனை உபகரணங்கள், ராணுவத்தினருக்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்தியா தொடர்ந்து நிவாரண மற்றும் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சார்பில் நேபாளத்திற்கு இதுவரை 130 டன்னுக்கு மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தேடுதல் மீட்பு மற்றும் தடயவியல் பணிகளில் ஈடுபடுவதற்காக 54 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் தாய்லாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுபாஜி சுதும்பொன்னும் விவாதித்தனர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துதல், வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசித்தனர். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிடியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்திய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது இம்மாதம் 15 தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்லாந்திற்கு வருகை தந்த நாள் முதல் 6 மாதத்திற்கு செல்லுபடியாகக்கூடிய பாஸ்போர்ட்டை பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதேபோன்று திரும்ப செல்வதற்கான பயணச்சீட்டுகள், தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவு, தெளிவான பயணத்திட்டங்கள் ஆகியவை வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. தாய்லாந்திற்கு வருகை தருவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ குடியேற்ற இணையதளம் வாயிலாக தாய்லாந்து டிஜிட்டல் வருகை அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் அரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். சண்டிகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, வேளாண்மை, பசுமை எரிசக்தி, விளையாட்டு சுற்றுலா, முதலீடு, இளைஞர்களுக்கான உலகளாவிய வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட துறைகளில் ஹரியானா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை குறித்து விவாதித்தனர். ஹரியானா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தனர். ஈரான் நாட்டின் முன் ஒப்புதல் இன்று பிராந்திய கடற்பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்திற்குள் நுழையும் கப்பல்கள் மீது தடை விதிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஒப்புதல் இன்றி கப்பல்கள் அப்பகுதிக்குள் நுழைந்தால் பின்னர் அவை ஹோர்மோஸ் நீரினை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அத்துடன் துறைமுகம் காப்பீடு மற்றும் இதர சேவைகள் மறுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு 7:30 இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையொட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் கடந்த 3 நாட்களாக வெப்பம் நிலவிய நிலையில் ஆலப்புழா, எர்ணாகுளம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நேற்று இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இதற்கிடையே திருவனந்தபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இன்று முதல் நாளை காலை வரை கடலில் அலை உயரக்கூடும் என்றும் கடல் அரிப்பு ஏற்படும் என்றும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும், ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர்.

0: வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸபையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்காக்கவையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா ஜாசிகோவா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 7:25. முதன்மேலை வரிசையில் இனி
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த ஊட்டச்சத்துக்கள் பற்றி எல்லாருக்குமே நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு தெளிவான அறிமுகம் இருக்கும். ஆனால் ஒரு மருத்துவராக அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். பொது ஒரு காய்கறிகளாக இருக்கலாம், ஒரு பழங்களாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம இடத்த சுற்றி கிடைக்கக்கூடிய பழங்களுக்கு, கீரைகளுக்கு, காய்கறிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாங்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம உடல் நோயை தீர்ப்பதில் வந்து நிறைய முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. பொதுவாக அப்படி ஒரு காய்கறியோ கீரையோ பழத்தோ நம்ம வாங்குகிறோம், அது வந்து ஒரு செயற்கரம் இல்லாமல் ஒரு 10 ரூபா கூட இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் கிடைக்குது அப்படின்னா அதை வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், அது வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது வாங்கின பழங்களை வந்து எப்போவுமே முழுசாக காய்கறிகள், ஏன்னா நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ஒரு ஃபீல்டு விசிட்லாம் போய் பார்க்கும்போது காய்கறிகளை வந்து என்ன செய்வாங்க, பொடியாக நறுக்கி அதை போய் தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அதில் தண்ணீரில் கரையக்கூடிய விட்டமின்கள்லாம் என்ன செஞ்சிடும், தண்ணியோடு போயிடும். அப்போ எப்படி நம்ம தண்ணீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் நம்ம உடம்பு கிடைக்காது. அப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, கூடுமான வரைக்கும் ஒரு சில காய்கறிகளை தவிர்த்து மீது எல்லாமே வந்து முழுமையாக கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெரிய பெரிய துண்டுகளாக நெருக்கி அதை வந்து வேக வைக்கிறது அதனுடைய அந்த காயினுடைய ஊட்டச்சத்து முழுமையாக நம்ம கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். தண்ணியில் நெருக்கி போட்டுட்டு அதை சமைப்பதன் காரணமாக அந்த காய்கறிகளுடைய கீரைகளுடைய சத்துக்கள் முழுமையாக வீணடிக்கப்படுகிறதே தவிர நமக்கு கிடைப்பதே கிடையாது. ஆனால் சொல்லுவோம், எப்படி நாங்கள் டெய்லி கீரை தான் சாப்பிடுவோம், டெய்லி காய்கறி தான் சாப்பிடுவோம்னா நடக்கிற விஷயம் இப்படி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படிங்கிறத நான் விருப்பப்படுறேன். குடும்பம் வரைக்கும் காய்கறிகளை வந்து நல்ல ஒரு பெரிய துண்டுகளாக நறுக்கி நம்ம சாப்பிடும்போது அதனுடைய தன்மை வந்து அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு தடவையுமே நம்ம வேக வைக்கும்போது மூடி வச்சு வேக வைக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது. மூடி வைத்து சமைப்பதன் மூலமாக நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் பாதுகாப்பாக கிடைப்பதற்கான வழிகள் நிறைய இருக்கும். அடுத்ததாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்முடைய உடலுக்கு ஏற்ற வகையான உணவுகளை தான் சாப்பிடணும். கூட எந்த வகை சுவையான உணவாக இருந்தால் கூட அதை ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அசைவு உணவுகளை அந்த மாதிரி உண்ணவே கூடாது. அசைவு உணவுகள் எதாக இருந்தாலும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, மீன் குழம்புனா அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அதில் வந்து நுண்ணுயிர் தொற்றுக்கள் நமக்கு இருக்கும். குடும்பம் வரைக்கும் அது குடலில் உள்ள தன்மையை, செரிக்கும் தன்மையை நாட்பட்ட அளவில் அது பாதித்து கொண்டே இருக்கும். அன்றன்றைக்கு சமைச்சு அன்றன்றைக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கணும். எந்த வகை காய்கறிகளாக இருந்தாலும் இல்லை, எந்த வகையான அசைவு உணவுகளாக இருந்தாலும் பொதுவாக ஒரு ஆவியில் வேக வைத்து குழம்பு பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கிறோம், கிரேவி பக்குவத்தில் எடுத்துக்கிறோன்னா அதனுடைய தன்மை வேறாக இருக்கும். அதையே நம்ம வந்து டீப் ஃப்ரை அப்படிங்கிற பண்ணுறப்போ அதனுடைய நல்ல தன்மைகள் குறைந்து அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்கும்.

0: அது அடிப்படை காரணம் அதாவது நம்ம டீப் ஃப்ரை பண்ணி நல்லா பொறிச்சு அதை மாதிரி சாப்பிடும்போது அதனுடைய ருசி அதிகமாக இருக்கும். அதனால் உணவு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்ப குறைந்த அளவில் போயிடும். குடும்பமான வரைக்கும் இந்த ஊட்டச்சத்தினுடைய அவசியத்தை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டால் கூட முக்கியமாக ஃப்ரை ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரீயூஸ்டு பொருட்கள் எப்போவுமே எண்ணெய் வகைகளும் திருப்பி திருப்பி பயன்படுத்துறத தவிர்க்கிறது நல்லது. பேக்டு ஃபுட்டு டின்டு ஃபுட் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இதிலெல்லாம் இருக்கிறது என்ன உணவு இருக்குன்னு நம்ம எழுதுனா அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்புச்சத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரிஃபைன்டு சுகர் தான் அதில் இருக்க போகுது. சிந்தட்டிக் கலர், சோடியம் சிட்ரேட், சோடியம் நைட்ரேட், இதே மாதிரியான உணவினுடைய ருசியை அதிகமாகக்கூடிய பொருட்கள், மோனோ சோடியம் குளுட்டமேட்டுன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் நிறைய சேர்க்கும்போது இது நம்முடைய உடம்பில் உள்ள செல்களினுடைய வளர்சிதை மாற்றத்தில் மாறுபாடுகளை உருவாக்கி நாட்பட்ட அளவில் மிக தீவிரமான ஏதாவது ஒரு நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் உணவுகளை வந்து நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்தித்து சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுலேருந்து எனக்கும் மிக்க சந்தோஷம். கூடுமான வரைக்கும் இந்த ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
2: நேரம் 7:30:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசை. இனி கேட்கலாம்
3: ஒரு தகவல். வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு பள்ளி வாசல், நபிகள் நாயகம் உட்கார்ந்திருக்கிறார், அவரை சுத்தி நிறைய நபி தோழர்கள். அந்த சமயத்துல நபிகள் நாயகம் சுத்தி இருந்த தோழர்களை பார்த்து ஒரு செய்தியை சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சொர்க்கவாசி இங்க வரப்போறார் பாருங்க. இதை கேட்ட உடனே சுத்தி இருந்த நபி தோழர்களுக்கு ஆர்வம் அதிகமாயிட்டது. வரப்போகிற அந்த சொர்க்கவாசி எப்படிதான் இருக்க போறார் பார்த்துடணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு மனிதர் அந்த பள்ளிவாசலுக்குள்ள வந்தார். கைகால் முகத்தை கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டார், அமைதியாக தொழுதார். அதுக்கப்புறம் அவர் பாட்டு எழுந்திரிச்சு போயிட்டார். நபி தோழர்கள் யோசனை பண்ணி பார்த்தாங்க, இவரா சொர்க்கவாசி, இவர்கிட்ட வித்தியாசமா எதுவும் தெரியலையே, தொழுகையில கூட இவர் அதிக நேரம் ஈடுபட்டதா தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. மறுநாளும் அதே பள்ளிவாசல், இப்பவும் நபிகள் நாயகம் சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சொர்க்கவாசி இங்க வரப்போறார் அப்படின்னு அறிவிச்சார். கொஞ்ச நேரத்தில் ஒரு மனிதர் அங்கே வந்தார். இவர் யாருன்னா நேத்திக்கு வந்த அதே மனிதர் தான் வந்தார், தொழுதார், போயிட்டார். மூணாவது நாளும் அதே மாதிரி அறிவிப்பு, அன்னைக்கு வந்தவரும் அதே மனிதர் தான். நபி தோழர் அனஸ் பின் மாலிக் இதை பற்றி தீவிரமாக சிந்திச்சார். அப்புறமா அவர் முடிவுக்கு வந்தார், இந்த மனிதர் எங்கிருந்து வரார் அப்படிங்கிறத பார்க்கணும், தொடர்ந்து 2-3 நாள் அவர் பின்னாடியே தொடர்ந்து போய் கண்காணிக்கணும், சொர்க்கத்தை அடையக்கூடிய அளவுக்கு அவர் அப்படி என்னதான் செய்யறாருங்கிறத பார்த்துடணும் அப்படிங்கிற தீர்மானத்தோட அவரை பின்தொடர ஆரம்பிச்சார். மெதுவா அவர்கிட்ட பேச்சு கொடுத்து ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டார். அவருடைய வீட்டிலேயே விருந்தாளியா ஒரு 3 நாள் தங்கி இருக்கிறதுக்கு அனுமதியும் வாங்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் இரவு பகலா அந்த மனிதரை தீவிரமா கண்காணிக்க ஆரம்பிச்சார். அப்படியும் ஒன்றும் புரியல, எல்லாரையும் போலதான் அவரும் இருந்தார், எந்த வித்தியாசமும் தெரியல. படுக்கிறார், எழுந்திருக்கிறார், தொழுகைக்கு போறார், திரும்பி வர்றார், வேலைக்கு போறார், திரும்பி வர்றார், தொழுகை, அப்புறம் தூக்கம், இவ்வளவுதான். சரி, இதுக்கு மேல நம்மால ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நேரா அவர்கிட்டயே கேட்டுட்டார், ஐயா, நபிகள் நாயகம் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னார், அவரே 3 தடவை அப்படி சொன்னதுனால உங்க பின்னாடியே வந்தேன், உங்ககிட்ட இருக்கிற சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றணுங்கிறது என்னோட ஆசை, ஆனா வித்தியாசமா எதுவும் உங்ககிட்ட இருக்கிறதாக எனக்கு தெரியல, சரிங்க நான் புறப்படுறேன் அப்படின்னார். இப்போ அந்த மனிதர் சொன்னார், நீங்க என்கிட்ட என்ன பாத்தீங்களோ அதை தவிர வேற எதுவும் சிறப்பா என்கிட்ட கிடையாது, ஆனா ஒன்னு, எப்பவும் என் உள்ளத்துல யார பற்றியும் காழ்ப்பு உணர்ச்சி கொள்றது இல்ல, இறைவன் மற்றவர்களுக்கு வழங்கி இருக்கிற அருட்பேறுகளை கண்டு நான் பொறாமப்படுறது இல்ல, ஒவ்வொரு நாளும் நான் படுக்கும் போது தூய்மையான உள்ளத்தோட நான் தூங்குறேன் அப்படின்னார். நபி தோழர் அனஸ் அவர்களுக்கு உண்மை புரிஞ்சுது, இவர்தான் சொர்க்கவாசி அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதுக்கான விளக்கம் அவருக்கு கிடைச்சிட்டு, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு அவர் புறப்பட்டார். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறவன் காழ்ப்பு உணர்வு கொள்ளக்கூடாது, பொறாமப்படக்கூடாது.

0: மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்தா நிம்மதியா தூக்கம் வரும். எவன் ஒருத்தன் படுத்த உடனே நிம்மதியா தூங்குறானோ அவன் சரியா வாழறான்னு அர்த்தம். ஆனா இந்த காலத்துல அப்படி இருக்கிறது இல்ல. பல பேர், ஒரு பேராசிரியர் சொல்றார், இந்த காலத்துல மனுஷன் எது எதுக்குதான் பொறாமப்படுறதுன்னு இல்ல அப்படின்னார். ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொல்றார், மனித இயல்பு அப்படி ஆயிட்டது, எல்லாத்துக்கும் பொறாமப்படுறான். ஒரு மாடு வைக்கோலை சாப்பிட்டாலும் மனிதன் அதை பார்த்து பொறாமப்படுறான் அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

நேரம் 7:35. முதன்மை அலைவரிசையில் இன்னி கேட்கலாம் நகருலா. நேர்களே, இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய இடத்தை நோக்கி நம் பயணத்தை வானொலி வழி கொண்டு வருகிறோம். இந்த இடத்தின் அழகையும் சிறப்பையும் தனித்துவத்தையும் செவி வழி ரசிக்கலாம். நாம் அறிந்திராத சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். சில இடங்கள் நம்மை வியக்க வைக்கும், சில இடங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும். ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய அறிவையும் தரும். மலைகள், பசுமையான காடுகள், அருவிகள், மேகங்கள் சூழ்ந்த சாலைகள் என இயற்கையோடு விரும்பியவர்களுக்கு ஒரு அழகான விருந்தாக திகழும் ஒரு இடத்தினைத்தான் நான் இன்று தினமும் இன்று நகருலாவில் சுற்றி வரப்போகிறோம். நேர்களே, மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் அமைந்துள்ள ஒரு அழகான மலைப்பகுதி. மழைக்காலத்தில் இன்னும் அழகாய் மாறிவிடும். எங்கு பார்த்தாலும் பசுமை, காதுகளில் இனிமையாய் விழும் அருவிகளின் ஓசை, கண்களுக்கு விருந்து படைக்கும் மலைகளின் பள்ளத்தாக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடம்தான் மகாராஷ்டிராவின் பரபரப்பான நகர வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி இயற்கையோடு அமைதியாய் இருக்கும் அம்போலி. கற்பனை குதிரையை தட்டிவிடுங்கள், அழகை ரசிக்க பாடலை கேட்டுக்கொண்டே வருகிறது டிராகன் படத்திற்காக சித் ஸ்ரீராம் சஞ்சனா பாடிய பாடல்.

மகாராஷ்டிராவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 700 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் மலைப்பகுதி அம்போலி. மலைப்பாதையில் பயணம் செய்யும்போது ஒரு கட்டத்தில் நகரங்களும் கட்டிடங்களும் நம்முடைய பார்வையிலிருந்து மறைந்து பசுமையான மரங்களும் மலைகளும் மட்டுமே கண்ணில் பட தோன்றும். அந்த பயண அனுபவமே அம்போலியின் அழகை உணர்த்த தொடங்கிவிடும். அம்போலி மகாராஷ்டிராவின் அதிக மழை பொழிவை பெறும் இடங்களில் ஒன்று. மழை பெய்ய தொடங்கியவுடன் அம்போலியின் தோற்றமே மாறிவிடும். மலைகளின் பசுமை இன்னும் அடர்த்தியாகிவிடும். சிறு சிறு நீரோடைகள் ஆங்காங்கே உருவாகும். பல இடங்களில் அருவிகள் உயிர் பெறும். சாலைகளில் பனிமூட்டம் சூழும். சில நேரங்களில் நம்முடைய வாகனம் மேகங்களுக்கிடையே செல்வது போன்ற உணர்வும் ஏற்படும். அருவிகள் மிக அழகானது. அம்போலி அருவி மழைக்காலங்களில் தண்ணீர் வீழும் காட்சி மிகவும் அழகாயிருக்கும். கற்பனையில் ரசிக்கவே இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? மேலும் இந்த நகரை சுற்றி வருவோம். பாடலுக்கு பின் வருகிறது பைசன் படத்திற்காக அறிவு வேதன் பாடிய பாடல்.

0: நேரம் 7:45. 13
1: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
2: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
3: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வேலைவாய்ப்பு செய்திகள். இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் வேலைவாய்ப்பு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சயின்டிஸ்ட் இன்ஜினியர் பிரிவில் எலக்ட்ரிக்கல்ஸ் 100, மெக்கானிக்கல் 53, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 22 என்று மொத்தம் 175 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தொகுதி பிஇ பிடெக். வயது 16/9/2026 தேதியின்படி 18-28 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹750. விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதளத்தில் சரிபார்க்கவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 16 தேதியாகும். மத்திய அரசின் சாஹா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலியிடங்களின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 62 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு, +2 டிப்ளமா பட்டப்படிப்பு. வயது வரம்பு 18 முதல் 33 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15 தேதியாகும். விவரங்களுக்கு saha.ac.in என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, இன்றைக்கி நம்ம நகருலா நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற அம்போலி அப்படிங்கிற இடத்தை தான் சுற்றி வந்துட்டுருக்கோம் இல்லையா. அம்போலியில் மற்றொரு பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரண்யகேசி குகை. இதனுடன் தொடர்புடைய நீரோடையும் ஒன்று இருக்குது. குகையின் அருகே செல்லும் பொழுது இயற்கையாய் பாறை அமைப்புகளையும் அதன் வழியாக செல்லும் நீரையும் ரசிக்கலாம். இங்கிருந்து உருவாகும் நீரோடை பின்னர் ஒரு ஆறாக பயணித்து நெடுதூரம் செல்கிறது. இங்கு ஒரு சிவன் கோவில் இருக்குது. இதில் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரண்யகேசி அப்படிங்கிறது பார்வதி தேவியை குறிப்பிடுவது. இந்த இடத்துல அருவிகளை தவிர பல மலை கண்காட்சி தலங்களும் கொண்டுள்ளது. அம்போலி சீவியூ பாயிண்ட், கவேல் சாத் பாயிண்ட், பரீட்சித்

பாயிண்ட் இவை குறிப்பிடத்தக்கவை. இந்த எல்லா மலை காட்சிகளும் தலங்களும் அரபிக்கடல் மற்றும் கொங்கண கடற்கரையின் அழகை உச்சியிலிருந்து பார்த்து ரசிக்க வைக்கும். மேலும் சுற்றி வரலாம் பாடலுக்கு பின். பாடல் வருகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்படத்திற்காக யுவன் மகா அகர்வால் பாடியது.

நேர்களே, சில இடங்கள் நாம் செல்வது வரலாற்றை தெரிஞ்சுக்க, சில இடங்கள் கட்டிடக்கலையை பார்க்க, சில இடங்களோ பொழுதுபோக்கிற்காக. ஆனால் அம்போலி அப்படின்ற இடங்களில் வந்து இயற்கையை உணர்வதற்காக, மலைகளை ரசிக்க, பசுமையை பார்க்க, காட்டின் வாசனையை உணர, நம்மை நாமே சற்று மெதுவாக்கிக் கொள்ள.

இது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டுமே வாழற ஒரு அரிய வகை தவளைகளை ரசிக்க புகைப்படம் எடுக்க, எங்கோ ஒரு பறவை குரல் காதுகளில் விழ அதை ஒரு சிறந்த இடமாக மாற்றுகிறது இந்த அம்போலி. தொடர்ந்து கேட்கலாம் பாடல். குபேரா படத்திற்காக சச்சின் ராஜ், ஆல்வின், திவ்யா மேனன் பாடிய பாடல்.

நேர்களே, இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவின் பரபரப்பான நகர வாழ்க்கையிலிருந்து சற்று விலகி இயற்கையோடு அமைதியாக இருக்கும் அம்போலி அப்படிங்கிற இடத்த தான் நம்ம இன்றைக்கி சுற்றி வந்தோம். அடுத்த நகருலா நிகழ்ச்சியில் மற்றொரு சுவாரஸ்யமான இடத்திற்கு செல்வோம் வானொலி வழி. அதுவரை இயற்கையை ரசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 8:30 கணபதி உலா, பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர். பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவிலின் சித்திரம் கேட்கலாம். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: இப்போது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ரயில்வே திட்டங்களுக்கான மத்திய அமைச்சரவையின் முடிவு, விரைவான பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்தின் கூடுதல் திறன் ஆகியவற்றை உறுதி செய்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் திரு மோடி, 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 ரயில்வே திட்டங்கள் தென்னிந்தியாவின் சிறந்த ரயில் இணைப்பை மேம்படுத்துவதோடு லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதாக என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகாவை நேற்று கொழும்பில் சந்தித்து பேசினார். அப்போது கலாச்சார அடிப்படையில் நெருங்கிய அண்டை நாடுகளாகவும் கடல்சார் பங்காளிகளாகவும் உள்ள இந்தியாவும் இலங்கையும் இரு நாடுகளின் வளர்ச்சிக்காகவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதை இரு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நேற்று புதுடெல்லியில் தாய்லாந்து துணை பிரதமரும் வர்த்தக அமைச்சருமான திரு சுபாஜி சுதும்பனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துவது குறித்தும் வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இருவரும் விரிவாக ஆலோசித்தனர். தேசிய நுகர்வோர் உதவி மையம் 166,000 மேற்பட்ட நுகர்வோர் குறைவுகளுக்கு தீர்வு கண்டு 105 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை திரும்ப பெற வழிவகை செய்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 25 முதல் இந்த ஆண்டு ஜூலை 31 வரை காலகட்டத்தில் 35 துறைகளைச் சேர்ந்த நுகர்வோர் குறைகளுக்கு வழக்கு தொடுக்காமலேயே தீர்வு காணப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் 2027 ஹஜ் ஒதுக்கீட்டின் கீழ் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள இருக்கும் ஆகியவை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் உடல் தகுதி சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி வக்பு வாரிய தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் தலைமையில் மாஹேவில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக 503 கொண்ட இந்திய குழுவினர் ஜப்பான் புறப்பட்டுச் சென்றுள்ளனர். புதுடெல்லி விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் திருமதி பி.டி. உஷா உள்ளிட்டோர் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் தகவல் தளம்.

ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி பல்வேறு பிரச்சனைகளும் அழுத்தங்களும் சந்திக்கும் மனிதர்களை நாம் எதிர்கொள்கிறோம். வேலை, பளு, படிப்பு, பொருளாதார சிக்கல்கள் என வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு சூழ்நிலைகள் சில நேரங்களில் ஒருவரின் மனதில் மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தலாம். அந்த சுமையை தனியாக சுமக்காமல் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளவும், தேவையான நேரத்தில் உதவியை நாடுவதும் மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தும் நாள்தான் இன்று உலக தற்கொலை தடுப்பு தினம். நேர்களே, ஒரு வார்த்தை, ஒரு அழைப்பு, ஒரு அக்கறையான கேள்வி ஒவ்வொருவரின் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த நாளை முன்னிட்டு இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் மன அழுத்தத்தை எவ்வாறு குறைக்கலாம், நாம் செய்யக்கூடிய எளிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றியும், மன அழுத்தத்தில் உள்ளவர்களை

நாம் எப்படி ஆதரவாக இருக்க முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். பாடல்களுக்கிடையே இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. தொடக்கமாக பாடல் வருகிறது மனிதன் படத்திலிருந்து அனிருத் ஆரியன் தினேஷ் பாடிய பாடல்.

மன அழுத்தத்தை குறைக்க எளிய வழிகள் அப்படின்னு சொல்லி, நன்றாக தூங்குங்கள், நடைப்பயிற்சி செய்யுங்கள், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யுங்கள் என்று எல்லோரும் சொல்லியிருப்பார்கள். இவையெல்லாம் ஒரு சிறந்த வழிதான். ஆனால் நமக்கு மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது இவை செய்வது சிறிது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் முக்கியமாக கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் உள்ளன. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தோன்னா, எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்ய முயற்சிக்க வேண்டாம். ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முடியாது என்பதில் தீர்மானமாக இருங்கள். அதே போன்று பல வேலைகளை நினைத்து கொண்டிருப்பதிலும் பயனில்லை என்பதையும் உணர வேண்டும். செய்ய வேண்டியவற்றை பட்டியலிட்டு முக்கியமானது முதலில் செய்வது, ஒவ்வொன்றாக முடிப்பது என்பது மன அழுத்தத்தை பெரிதும் குறைக்கும். ரெண்டாவது நான் சொல்ல போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோ, அதாவது முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்வது. அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது மன அழுத்தத்திற்கு பெரிய காரணமாய் அமைகிறது. நம்மால் செய்ய முடியாத விஷயங்களுக்கு தேவையான இடத்தில் நோ, அதாவது முடியாது என்று சொல்ல கற்றுக்கொள்வது.

ஒரு நல்ல பழக்கமாய் அமையும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, பிடித்த விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். பாட்டு கேட்பது, புத்தகம் படிப்பது, தோட்ட வேலை செய்வது, ஓவியம் வரைவது, நண்பர்களுடன் பேசுவது என நமக்கு பிடித்த செயல்களை சிறிது நேரமாக செலவிடுவது மனதுக்கு ஓய்வு கொடுக்கும். வேலை மட்டுமே வாழ்க்கை அல்ல, ஓய்வும் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி. அதை வந்து நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தினமும் சிறிது நேரம் டிஜிட்டல் பிரேக், அதாவது சமூக ஊடகங்களிலிருந்து ஓய்விடுங்கள். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். பாடலுக்கு பின் மீண்டும் சந்திக்கலாம். வருகிறது பாடல், மாரியன் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் பாடிய பாடல்.

எப்படி நம்ம உடலுக்கு ஜுரம், தலைவலி போன்றவைகள் வருகிறதோ அதே போல மனதிற்கு மன அழுத்தம் என்பது ஒரு சிறிய நோய். அதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரையோ அல்லது மனநல நிபுணர்களையோ கலந்தாலோசிக்க வேண்டும். உதவி கேட்பது பலவீனமல்ல, அது நம்மை நாமே கவனித்துக் கொள்வதற்கான முக்கியமான நடவடிக்கை. தொடர்ந்து வரும் விவேகம் பாடலுக்கு பின் மீண்டும் 8:45 தகவல் தளம் நிகழ்ச்சி தொடரும். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

0: entrepreneurs and women-led enterprises in international trade, India ramps up Nepal flood relief with 8th aid flight, specialized tunnel team and forensic experts. IAEA refers Iran to UN Security Council over nuclear non-compliance. IMD issues red alert for heavy rainfall in Odisha today. And in tennis, Ben Shelton and Francis Tiafoe set up an All-American men's single semifinal at the US Open in New York. And with that, we are in the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி கணபதி உலாவில் இன்று கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில், சித்திரம்.
2: திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே, காதலால் கூப்புவர் தம் கை.
1: எடுத்த காரியம் யாவிலும் பெருத்த வெற்றியை தந்து, எளிய வடிவில் அன்பர் வேண்டும் இடம் வந்துரைந்து, சொல்வாக்கும் செல்வாக்கும் ஈந்து, நல்வாழ்வு நல்கும் நாயகன் விநாயகன்.
2: விக்னங்களை நீக்கும் அந்த விக்னேஸ்வரன், விண்ணுலக தேவர்களும் வணங்கும் விநாயக பெருமான், சங்கடங்களை அறுக்கும் சங்கடஹரன், அருள் வடிவாய் விளங்கும் ஆனை முகத்தான், புகழ் விளங்கும் கோவை மாநகரிலே பாடல் பெற்ற தலமாக விளங்கும் பேரூரில் பட்டி விநாயகராக பேரருள் புரிந்து வருகிறார்.

0: ஸ்ரீ பட்டி விநாயகர் திருக்கோவிலின் புராதன பெருமைகளை பற்றி விவரிக்கிறார் செந்தில் ராஜ சிவாச்சாரியார்.
1: வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வத. நமஸ்காரம். பட்டி விநாயகருடைய திருக்கோவிலானது 500 வருடங்களுக்கும் மேலாக பழமையான கோவில். கோவிலுக்கு மட்டும்தான் வருடம் சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டி விநாயகராகிய மூலமூர்த்திக்கு வருடம் சொல்லப்படவில்லை. பட்டிப்பெருமான் எப்பொழுது எழுந்தருளினாரோ அப்பொழுதே பட்டி விநாயகருடைய மூர்த்தமும் இங்கு எழுந்தருளி எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலித்து வருகிறார். இங்கு இருக்கக்கூடிய பட்டி விநாயகரானவர் உளிபடாத திருமேனி. பேரூர் புராணத்தில் முக்கியமாக பேரூர் பட்டி விநாயகரை பற்றி விசேஷமாக சொல்லுது. கங்கையும் பணிவெண் திங்களும் விரைத்த கடுக்கையும் தொங்கலும் அரபம் தங்கு பொற்சடையும் முக்கண்ணும் தாதை தானுவென்று உணர்த்தி மென் மலர்க்கை அங்குஷ பாசமணிந்து வெற்புயர்த்து ஆரணங்கு அன்னை என்று உணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் சேவடி பணிவாம்னு கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்தில் பட்டி விநாயகரை ரொம்ப விருப்பத்தோடு பாடுறார்.
0: விநாயகரின் பிறப்பானது பல புராணங்களில் பலவிதமாக சொல்லப்படுகிறது. கந்த புராணத்தில் விநாயகரின் தோற்றம் குறித்த செய்தி காணப்படுகிறது. அதன்படி கைலாய மலையிலே சப்தகோடி மகா மந்திரங்களையும் சித்திரமாக வரைந்து இருக்கக்கூடிய சப்தகோடி மகா மந்திர கூடம் என்ற ஒரு மண்டபமானது இருக்கின்றது. அந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய வியஷ்டி பிரணவத்தையும் சமஷ்டி பிரணவத்தையும் சிவபிரானும் பார்வதி தேவியும் உற்று நோக்கிய போது வியஷ்டி பிரணவத்திலிருந்தும் சமஷ்டி பிரணவத்திலிருந்தும் ஒரு உருவமானது தோன்றுகின்றது. அதுவே விநாயகர் என்று சொல்லப்பட்டுள்ளது.
2: சுப்ரபேத ஆகமத்திலும் விக்னேஸ்வர பிரதிஷ்டையிலும் அம்பாள் பிடி என்னும் பெண் யானை உருவம் கொண்டும் சிவபெருமான் களிறு என்னும் ஆண் யானையின் உருக்கொண்டும் இணைத்து விநாயகப் பெருமானை தோற்றுவித்ததாக

0: செய்திகள் காணப்படுகின்றன. இதையே திருஞான சம்பந்தர் வலிவலம் என்ற திருத்தலத்திலே இறைவனை பாடும்போது, பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினன் பயில்வழி பலமுறை இறையே என்று பாடுகிறார்.
1: விநாயகர் புராணத்திலே சொல்லும் போது பரசிவமூர்த்தியே விநாயக பெருமானாக உருக்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த மூர்த்தியே படைத்தல் தொழிலுக்கு பிரம்மாவையும் காத்தல் தொழிலுக்கு விஷ்ணுவையும் அழித்தல் தொழிலுக்கு ருத்ரனையும் நியமித்து முத்தொழிலையும் தானே முன்னின்று நடத்துவதாக விநாயக புராணம் கூறுகின்றது. இவ்வாறாக ஒவ்வொரு புராணத்திலும் விநாயகரின் பிறப்பு ஒவ்வொரு விதமாக கூறப்பட்டுள்ளது.
0: கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் முழு முதற் கடவுளாம் முத்தமிழ் கணபதி மூலவராய் இடஞ்சுழி விநாயகராக வீற்றிருக்கிறார். அருகிலேயே கருணையே வடிவமான மற்றொரு கணபதி கரிய திருமேனியோடு வலம்புரி விநாயகராய் அருள் பாலிக்கிறார். இவ்விரு விநாயகரும் சுயம்புவாய் எழுந்தருளி அருள் பாலிப்பது இத்திருக்கோவிலின் மற்றொரு சிறப்பு.

மலக்கை அங்குஷ பாஷமணிந்து வெட்புயர்த்தாரணங்கு அன்னை என்று உணர்த்தி விண் கனி முழுதும் துமித்து அருள் பட்டி விநாயகன் செவடி பணிவ

0: பட்டி விநாயகர் திருக்கோவிலின் சிறப்பு மற்றும் விழாக்கள் குறித்து விளக்கி கூறுகிறார் திருக்கோவிலின் இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் சத்யவதி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு பச்சைநாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் உதவி ஆணையர் செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன். அருள்மிகு பச்சைநாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் உப கோயில்கள் 14 கோயில்கள் உள்ளன. இதில் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலும் ஒன்று. 2006 கும்பாபிஷேகத்திற்கு பிறகு 24/1/2024 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அந்த திருப்பணியின் போது சுண்ணாம்பு காரை பூச்சியின்றி விமானம் இருந்தது. அதனை வந்து சுதை வேலைப்பாடுகள், வர்க்கப்பூச்சு, சிமெண்ட் தரையை கருங்கல் தளமாக மாற்றி அமைத்து, வர்ணம் பூசி, மணிக்கோயில் அமைப்பில் திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலில் தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரை நடை திறப்பும் மற்றும் மாலை 4:30 முதல் 7 மணி வரை நடை திறப்பும் நடைபெறுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை மூலம் 2 கால பூஜைகள் வந்து தினமும் நடைபெற்று வருகிறது. காலை நித்தியப்படி அபிஷேகமும் நடைபெறுகிறது. அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு விழாக்கள் என்று சொன்னால் சங்கடகர சதுர்த்தி மற்றும் தமிழ் மாத வருட பிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி, மார்கழி சஷ்டி அபிஷேகம் போன்றவை நடைபெறுகின்றன. மேலும் அருள்மிகு பச்சைநாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் பங்குனி உத்திரம் முதல் நாள் அணுகை முதலியவை இங்கு பட்டி விநாயகரிடம் உத்தரவு வாங்கி அதன் மூலமே நடைபெறுகிறது. மேலும் விநாயகர் சதுர்த்தி அன்று 16 வகை அபிஷேகங்கள் இந்து சமய அறநிலையத்துறையால் நடைபெறுகிறது மற்றும் சிறப்பு அலங்காரங்களும் நடைபெறுகின்றன.
2: விநாயகர் சதுர்த்தி அன்று விதவிதமாய் செய்விக்கப்படும் அபிஷேகம் கண்கொள்ளா காட்சியாகும். ஆனை முகனின் அழகு திருமேனியின் அபிஷேகத்தை காண்பதற்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதும்.
3: கருணை மழை பொழியும் கஜமுகனின் கடைக்கண் பார்வை பட்டாலே கவலையெல்லாம் பறந்தோடிவிடும் என அவன் அருளாலயத்தை நாடி வரும் பக்தர்கள் ஏராளம் ஏராளம்.

0: பக்தை சாந்தி அவர்கள் பட்டி விநாயகரின் மீது தாம் கொண்ட பக்தியை இப்படி விவரிக்கிறார்.
1: வணக்கம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிறப்பு சொல்லுவா. பேரூரில் பார்த்தேன்னா பட்டி விநாயகர் தான் ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகாக இருப்பார், செம்மையான நிறத்தில் இருப்பார் பட்டி விநாயகர். அது போல் இங்கே ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் ஹோமம் நடக்கும். ஊர் மக்கள் அனைவருமே அவங்க வீட்டில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே இங்கே வந்து பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு விசேஷம்னாலும் எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு தான் அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பாங்க. அது போல் இங்கே மக்கள் ஒரு 108, 54 இப்படிலாம் பிரதட்சிணமும் பண்ணி பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் அவங்க தேங்காய் உடைத்து அவங்களுடைய வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஊரில் 75% பேர் பட்டி விநாயகரோட பக்தையாக தான் இருப்பாங்க.

0: மேலும் இத்திருக்கோவிலின் கூடுதல் பெருமைகளை செந்தில்ராஜ சிவாச்சாரியார் கூறும்போது,
1: நிறுத்தப்படலம், இந்த நிறுத்தப்படலம் என்னன்னு கேட்டால், பிரம்மா விஷ்ணுவானவர் ரெண்டு பேரும் கோமுனி பட்டிமுனிங்கிற நாமந்தாங்கி பட்டிப்பெருமானுடைய ஆனந்த தாண்டவ காட்சியை வேண்டி பேரூரில் வந்து தபஸ் பண்ணுறாங்க. பங்குனி உத்திர திருநாளில் இந்த ஆனந்த தாண்டவ காட்சியை காட்டுறதா வந்து பட்டிப்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார். அப்படி இருக்கும் பொழுது முதல் பூஜையாக பட்டி விநாயகரை வந்து பூஜை பண்ணுறதா பேரூர் புராணம் குறிப்பிடுது. அதே போல் நடராஜ பெருமான் இவங்களுக்கு ஆனந்த தாண்டவ காட்சியை கொடுக்கும் பொழுது அவருடைய நர்த்தனத்தினுடைய வேகத்தை பொறுக்க முடியாமல் அவர் உடம்பில் இருந்த 9 பாம்புகளும் விஷத்தை உமிழுது. அந்த விஷ வேகம் தாங்க முடியாமல் இந்திராதி தேவர்களுக்கும் பிரம்மா விஷ்ணுக்களுக்கும் வெப்பு நோய் ஏற்படுது. அந்த வெப்பு நோயை நிவர்த்தி செய்யும் பொருட்டு விநாயக பெருமானை கூப்பிட்டு அனுகிரகம் பண்ண சொல்கிறார். இந்திராதிகளுடைய வெப்பு நோய் தீரும் பொருட்டும் பிரம்ம விஷ்ணுக்களுடைய வெப்பு நோய் தீரும் பொருட்டும் பட்டி விநாயகர் அழைச்சி பட்டி பெருமான் தன்னுடைய துதிக்கையில் இருக்கக்கூடிய நீரை எல்லாத்து மேலேயும் தெளிக்க சொன்னார்னு பேரூர் புராணம் சொல்லுது. தீர்த்த படலத்தில் சொல்லும் பொழுது 32 தீர்த்தங்களில் ஒன்றான நச்சு பொய்கைங்கிற தீர்த்தம் பட்டி விநாயகருக்கு கீழே ஓடுது அப்படின்னு சொல்லி பேரூர் புராணம் சொல்லுது. விநாயகர் சதுர்த்தி அன்று காலை பட்டி விநாயகருக்கு விசேஷமாக திரவிய அபிஷேகங்கள் கலசாபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும். அலங்காரம் நடைபெற்று சாயரக்ஷை பூஜை முடிந்து திருவீதி உலா வருவார்.
2: வழிபடும் அடியவர் இடர்கெட கணபதி வரம் அருளினன் என்கிறார் திருஞான சம்பந்தர். பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனான கணபதியை, மும்மூர்த்திகளின் சுரூபமாக விளங்கும் மூல பரம்பொருளை, விண்ணுலக தேவர்களும் வணங்கும் வித்தக கணபதியை, பிரணவ ஸ்வரூபமான பட்டி விநாயகரை வழிபடுவோர் இடர் நீங்க பெற்று இகபர சுகம் எய்துவர். வாக்கு வன்மையும் வாழ்வில் மேன்மையும் பெற்று நலமும் வளமும் பெறுவர் என்பது திண்ணம்.
0: பட்டி விநாயகர் பதம் பணிவோம், 8 திக்கும் புகழ் பெறுவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா. இன்று இடம்பெற்றது பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில், சித்திரம். அமைப்பில் உதவி கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேரம் 8:45. நேர்களே, தகவல் தளம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று முன்னர் நிகழ்ந்த நிகழ்ச்சியில் மன அழுத்தத்தை குறைக்க முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்கள் பற்றி கேட்டோம் இல்லையா? இனி மன அழுத்தத்தில் இருப்பவர்களை நாம் எப்படி உதவலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு மன அழுத்தத்தில் இருக்கிற ஒருத்தரை எப்படி நம்ம அவங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மன அழுத்தத்தில் இருக்கும் ஒருவர் என்றால் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வியை மட்டும் கேட்காதீங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், ஏதாவது பேச வேண்டும் என்றால் நான் கேட்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை ஏற்படுத்தலாம். இதுதான் முதல் ஸ்டெப்பு. மனம் விட்டு அவர்கள் பேசும் பொழுது உடனடியாக அறிவுரை கூறாமல், குறை சொல்லாமல், அவர்களின் உணர்வுகளை சிறுமைப்படுத்தாமல் அமைதியாக கேட்பது மிகவும் முக்கியம். தொடர்ந்து கேட்கலாம் நெற்றிக்கண் படத்திற்காக கிரீஷ் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல்.

மன அழுத்தத்தில் ஒருவர் உள்ள பொழுது இதெல்லாம் பெரிய விஷயமா, எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லாமல், உங்கள் கஷ்டத்தை நான் புரிந்து கொள்கிறேன், நீங்கள் தனியாக இல்லை என்று ஆதரவாக இருப்பது மிகவும் நல்லது.

நேர்களே, ஒரு இதமான கேள்வி கேட்பது, ஒரு சில நிமிடங்கள் கவனமாய் அவர் சொல்வதை கேட்பது, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று நம்பிக்கை எடுப்பது பல நேரங்களில் ஒருவருக்கு தேவையான மிகப்பெரிய ஆதரவாய் இருக்கும். இன்றைய உலக தற்கொலை தடுப்பு தினத்தில் நம்முடைய மன ஆரோக்கியத்தையும் நம்மை சுற்றியுள்ளவர்களின் மன ஆரோக்கியத்தையும் காப்போம், ஆதரவாய் இருப்போம் என்ற இந்த சிறிய தகவலுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல்

0: தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம். ஸ்ரீ சங்கர குருவரம் மகா வைத்தியநாதர் ஐயர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் நாகஸ்வராவளி, ரூபகதாளம்.

நேரம் 9:41 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் யுபி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே ரே மானச ஆபேரி ராகம் ஆதிதாளத்தில் மைசூர் வாசுதேவாச்சாரியார் கிருதி.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்டீர்கள். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கட்டம்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி.

நினைவிருக்கிறோம் நேயர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும், அத்துடன் கடற்கரையை ஒட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சனையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயை தான் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். வரும் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காத்மாண்டு சென்றடைந்தது. சாதாரண கடவுச் சீட்டுகளை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தாய்லாந்து அரசு அறிவித்துள்ளது. ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும், ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:20. முதன்மேல வரிசையில் நேயர்கள் ஆவலுடன் கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களை இதில் பங்கேற்க ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூலில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது வேதாரண்யம். கே.வி. ராஜதுரை இவர் விருப்பமாக புத்தம் புதுப்பூவே என்ற படத்திற்காக ஜெயச்சந்திரன் பாடிய பாடல்.

நேரம் 10:30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் திருமுட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன் விருப்பமாக பாவமன்னிப்பு படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

நேரம் 10:13. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் முள்ளக்காடு பாபு இவர் விருப்பமாக லவ் டுடே படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியில் கிசான்வாணி நிகழ்ச்சியில் நாற்று உற்பத்தி தொழில் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும் நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். திருவண்ணாமலை செய்யாறு ஜடேரி வேல்முருகன்

0: இவர் விருப்பமாக இனிமை இதோ இதோ என்ற படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்தர் பி சுசீலா பாடிய பாடல்.
1: அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி.

நேயர்களே, கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் நேற்று முன்தினம் கேட்ட நேயர்கள் சற்று பொறுத்து ஒலிபரப்பாகும் பாடல்களை கேட்டு ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நேரம் இருப்பின் உங்கள் பாடல்களும் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து கேட்கலாம் நெல்லை பாரதி, இவர் விருப்பமாக நல்ல பெண்மணி படத்திலிருந்து பாடல்.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி இவர்கள் விருப்பமாக உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:32 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் சென்னை சிவராம் நாகராஜன், இவர் விருப்பமாக நினைவெல்லாம் நித்யா, படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேய நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம். நிகழ்ச்சியை நிர்ப்பணித்திருக்கிறார் சரவணன். இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. வெளியூர் நேயர்களும் கைபேசி மூலம் அழைப்பவர்களும் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை டயல் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். ராஜஸ்ரீ பார்சார்தி, சூசன் ராம், சனா, சத்யா மற்றும் பாபு இவர்கள் விருப்பமாக அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 10:42 நிமிடம் 12:02. நேயர்கள் கேட்டிருக்கும் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சரஸ்வதி பத்மநாபன் மாதவரத்திலிருந்து இவர் விருப்பமாக சலங்கை ஒலி படத்திற்காக SP ஷைலஜா, SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

தொடர்ந்து கேட்கலாம். கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நமுஜ் நஜ்முஜீன் இவர் விருப்பமாக ஈரமான ரோஜாவை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் நிறைவாக வேட்டவலம் குமார், பழனி பாரதி, ஐயப்பன் தாங்கல், தாராபுரம் துரைராஜ், பொன்னிமேடு வண்ணை கணேசன், கடலூர் சுரேஷ், கோவூர் சூரியமூர்த்தி, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், குறிஞ்சங்கேணி அசருதீன், அந்தோனிராஜ் இவர்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்து பாடலும் விரும்பி கேட்டுள்ளனர். நேரமின்மை காரணமாக அனைவருக்காகவும் பிரியா படத்திலிருந்து கே ஜே எஸ் ஜானகி பாடிய பாடல்

0: நேர்கள் இதுவரை கேட்டது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாட்டில் 10,500

0: கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, மேற்கு வங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்றும், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகானும் பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பி தியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்தைய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காத்மாண்டு சென்றடைந்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் சார்பில் இதுவரை 130 டன்னுக்கும் மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தாவேக்கா தலைமையில் 5 கட்சிகள் அடங்கிய கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மாவட்டம் தோறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தப்படும் என்று அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் கூறினார். 7 நாள் அரசுமுறை பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று இரவு சென்னையிலிருந்து துபாய் வழியாக லண்டன் புறப்பட்டுச் செல்கிறார். லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் ஐரோப்பிய நாடுகளின் தொழில் அதிபர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும், அப்போது தொழிலதிபர்களிடம் இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு வந்து புதிய தொழில்கள் தொடங்கும்படியும், தமிழ்நாட்டில் அதிக அளவில் தொழில் முதலீடுகளை செய்யும்படியும் கேட்டுக்கொள்வார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நேற்று லண்டன் புறப்பட்டு சென்றார். துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு துவங்கி நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை, நேரம் 11:02. இனி வருவது நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம். இன்று வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே, உலக தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம். நேயர்கள் தங்கள் கருத்துக்களை 2275250 மற்றும் 2275240 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிரலாம். அலைபேசி வாயிலாகவோ அல்லது வெளியூர் நேயர்களாகவோ இருந்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் சேர்த்து அழைக்கவும். இன்றைய முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: என்னுடைய கருத்துங்க சார், நமக்கு நல்ல உழைப்பு கடன் சுமை இல்லாத இருந்தால் போதும் சார். அதிகமாக இல்லாத இந்த தற்கொலைக்கு இது தூண்டுறதுக்கான அந்த கடன் சுமை மனை உளைச்சல் தான் சார்.
1: சொல்லலாம்.
2: நம்ம கவிஞர் வாலி ஐயா கூட நம்ம திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தில் நிலை கலைஞராக இருந்து அந்த வேலையை பணியை விட்டுட்டு சினிமா துறைக்கு வரக்குள்ள சார், அவர் தோல்வி கண்டு கடலில் போய் தற்கொலை முயற்சிக்கு போயிருக்குள்ள வானொலி பெட்டியில் தான் ஒரு பாடல் கேட்டார். அந்த பாடல் வரைக்கும் எனக்கு இன்னைக்கு அவர் ஒரு பேட்டியில் சொன்னார் சார், மயக்கமா கலக்கமா சுமை தாங்கி பார்த்தனுடைய அந்த பாடல் வரிகள் தான் அவர் வந்து மனசை மாற்றி 3 தலைமுறைக்கு நம்மளுக்கு பாடல் வரிகா தந்து விட்டுட்டு போகிறார் சார்.
1: சூப்பர் சூப்பர்.
2: வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தை எப்படி நம்ம வாழணும் என்பதை போன்ற, அது போல நம்மளுக்கு வந்து ஊமை வெயில் படத்துல தோல்வி நிலை என நினைத்தால் அந்த பாடல் வரிகள், ஒவ்வொரு பூக்களையுமே ஆட்டோகிராப், இது போன்ற பாடல் வரிகள்லாம் நமக்கு வந்து நல்ல பாடமாக உணர்த்தும் சார்.
1: உண்மைதான், உண்மைதான்.
2: நம்மளுக்கு தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியா இருக்கணும் சார். தோல்வி கண்டு தோலக்கூடாது சார்.
1: உண்மை, உண்மை. சிறப்பு.
2: தற்கொலை ஒரு தீர்வு கிடையாது சார். நம்ம வாழ்ந்து காட்டணும் சார், போராடி.
1: கண்டிப்பா. ஆனால் நமக்கு வந்து தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம்னு இருக்குது இல்லைங்களா நம்ம தலைப்பில், அது வர்றதுக்கு ஐ மீன் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தால் நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளணும், அதை வந்து எதிர்கொண்டு நம்ம மேலே வரணும் அப்படின்றது உங்களுடைய கருத்து. ஆனால் அதை எப்படிலாம் தவிர்க்கலாம்?
2: நம்ம நல்ல நண்பர்கிட்ட மனசு விட்டு பேசணும் சார். ஒரே சுகத்துல இருந்து அங்கேயே முடங்கி இருக்கூடாது சார். 4 இடத்துல நம்ம வந்து மனசு விட்டு உழைப்பை தேடி போகணும் சார். நம்பிக்கை மனசை தளர்வோட

0: சார்.
1: சிறப்பு.
0: ஒரு பாறை இருக்கு சார், அதை நம்ம வந்து உளியால செதுக்கினாத்தான் சார் சிலையாக வடி அமைக்குமா? அது போல் நம்மளுடைய உழைப்பை நம்ம திறமையை காட்டணும் சார்.
1: சிறப்பு சிறப்பு சார், சிறப்பு.
0: நம்ம வந்து கடன் சுமை அதிகமாக வாங்கறதுனால ஆடம்பரமான வாழ்க்கையினால் தான் சார் இன்னைக்கு நம்ம எவ்வளோ இழந்து மறந்த அளவுக்கு போய் கொண்டு இருக்கு சார்.
1: உண்மை உண்மை.
0: படிப்பில் சில பிள்ளைகளை வந்து பாடங்கள் ஃபெயில் ஆகிவிட்டோம், இன்னொரு இது நம்ம சப்ஜெக்டில் பாஸ் பண்ணலாம் அந்த நம்பிக்கையோட இருக்கணும், அதனால சில விரக்தி அடைஞ்சு தற்கொலைக்கு போயிடுறாங்க. அது மாதிரி எண்ணத்தெல்லாம் நம்ம கைவிடணும் சார்.
1: உண்மை உண்மை.
0: என்னுடைய தாழ்மையான கருத்துங்க சார்.
1: சிறப்புங்க சிறப்புங்க. உண்மை.
0: மிக்க நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி. பங்கு கொண்டதற்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
2: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: வா கலைஞரசு, நல்லா பாடுங்க.
1: சொல்லுங்க ஐயா.
2: ஒரு திரைப்படத்துல வாழும் வரை போராடு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்திருக்க, அந்த பாடல முழுமையா கேட்கிற நேரங்கள்ல தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை தள்ளி வைக்கிற ஒரு ஒரு எண்ணமும் நமக்கு நம்ம எல்லாமே வந்து சேரும். தற்கொலை எண்ணங்கிறது வந்து பல்வேறு காரணங்களால வருது. நோய் தொல்லை, கடன் தொல்லை, குடும்ப உறவுகள்ல ஒத்துழைக்காம புறம் தள்ளுறது, இத மாதிரி காரணங்களால தற்கொலை முடிவு ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க வந்துருவாங்க. ஒரு சில தற்கொலை பண்ணிக்கிற முடிவு பண்ணுவாங்க, சில காரணங்களால அது தள்ளி போகும், ஆனா எடுத்த முடிவை எடுத்தபடியே முடிச்சுக்குவாங்க. இழந்தால் பெற முடியாதது உயிர் அப்படின்னு தெரிஞ்சு கூட இந்த அவசர முடிவு அப்படிங்கிறது சில நேரங்களில் அகால மரணமாக போயிடும், சில ரகசியங்கள் வெளிப்படாமலே போயிடும். அந்த தற்கொலை மரணத்துக்கான காரணம் என்ன,
1: உண்மைகள்,
2: யாரில் குற்றம், இவர் ஏன் இந்த அளவுக்கு போனார். தற்கொலை செய்து கொள்கிறவங்க வந்து ஒரு கோழைகள்னு சொல்லுவாங்க, அவங்க தன்னம்பிக்கை இல்லாதவர்கள்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தற்கொலைங்கிற தாண்டி எல்லா விஷயத்திலுமே அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவுமே அதுக்கு நிரந்தர தீர்வு ஆகாது. அடுத்த இலக்கு நோக்கி நம்ம வாழ கத்துக்கணும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடணும். மரணங்கிறது நம்மளை தேடி, தானே தேடி வரவில்லையும் நாடி வரவில்லையும், அந்த தற்கொலை அப்படிங்கிற முடிவை நம்ம குடும்பங்களே நிறுத்திக்கணும். அப்படி நிறுத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம இன்னும் சில ஆண்டுகள் சிறப்பு வாழ முடியும். ஒரு சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தற்கொலை மரணங்கள் நிறைய இடங்கள்ல நடக்குது. அப்படி மரணம் நடக்கிற நேரங்கள்ல இது மாதிரி செய்திகளை கேட்கிற நேரங்கள்ல நம்ம மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த வயசுல இவ்வளவு ஒரு 20, 30 வயசுல, 40 வயசுல இவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டாரு. அது அதனால நமக்கிட்ட வந்து தன்னம்பிக்கை இருக்கணும், துணிச்சல் இருக்கணும், எதிர்கொண்டு போராடக்கூடிய மன வலிமை நம்ம கிட்ட வரணும். அந்த போராட்ட குணம் நமக்கு வந்து சொன்னீங்கன்னா தற்கொலை மரணங்கிறது கண்டிப்பா நம்ம விட்டு கண்டிப்பா குறைய செய்யும், நிறுத்த செய்யும். அது மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கு வந்துடணும். அது மாதிரி எண்ணங்கள் வராம போற போதுதான் இந்த மாதிரி முடிவுகள் வருது. தற்கொலை அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல பல்வேறு கோணங்கள்ல இந்த தற்கொலை மரணங்கள் நிகழுது. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா சில விமர்சனங்கள், அவர் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, என்ன காரணம் குடும்பத்துல அப்படிங்கிற விமர்சனங்கள் வரும். மரணத்துக்கு பிறகு அந்த குடும்ப உறவுகள் அழுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ஆனா வாழும் போது அவங்களை அரவணைச்சு போக மாட்டாங்க. அது மாதிரி போற அந்த விரக்திங் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது தான் இது என்ன வாழ்க்கை, வாழ்க்கையை முடிச்சிட்டு போவோம், இதை வாழ்ந்த வரலையும் போதும் அப்படிங்கிற எண்ணப்பாடுகள் வர செய்யுது. அந்த விரட்டி வராத அளவுக்கு அந்த குடும்ப உறவுகள் மிக சரிய நேர்த்தியா வழிநடத்தி கொண்டு போயிடுற அந்த மனப்பக்குவம் வரணும். ஏசலம் பூசலும் சண்டையும் ஜாடியும் வம்பு வழக்கு வர நேரங்கள்ல வாழ்க்கைய ஒரு ஒரு வெறுப்புடைய உச்சகட்டத்துக்கு போயிடும். அந்த வெறுப்புடைய உச்சகட்டத்துக்கு போக்குற போதுதான் அவங்க அந்த அவசர முடிவு எடுத்துடுறாங்க. அந்த முடிவை எடுத்துறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது.
1: ஒன்னு
2: சொல்லி முடிச்சிடுறேன். வாழ்க்கையில எனக்கு கூட சில நேரங்கள்ல அந்த விரக்தியுடைய உச்சக்கட்டங்கள் வந்து வந்து போயிட்டு இருக்கு. அப்படி போற நேரங்கள்ல

0: நான் இந்த வானொலிக்காகவே இன்னொரு 10 ஆண்டு காலம் வாழணும், இன்னொரு 20 ஆண்டு காலம் வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள், இதை தாண்டி குடும்ப உறவுகளோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நான் கொஞ்சம் இன்னமும் அதுக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ணாமே போயிட்டு இருக்கிறேன். மரணங்கள் நம்மளை தேடி வாசல் தேடி வரட்டும், வாழும் வரை வாழ்வோம்
1: உண்மை
0: அப்படிங்கிற
1: உண்மை
0: விஷயத்தை நம்ம போயிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒன்றும் ஒரு சிலர் இப்போ இருக்கிற காலம் புரிஞ்சுக்க முடியல, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, ஒத்தவரத்துக்குள்ள சண்டை, கடன் தொல்லை, இதை மாதிரி திருமணம் பண்ணுற போது மகனுக்கு திருமணம் பண்ணும் போது எடுக்கக்கூடிய அவசரப்பட்ட முடிவுகள், இதனால் வரக்கூடிய குறைபாடுகள், பழிச்சொற்கள், இது மாதிரி காரணங்களால் கூட சில தற்கொலை மரணங்கள் இன்னமும் கிராமங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால தற்கொலை மரணத்தை முழுமையா நிறுத்தணும், தவிர்க்கணும். அதை தாண்டி நாம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தோம்னா மிக சரியா இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு தீர்வு சொல்லிடுறேன்,
1: சொல்லுங்க ஐயா.
0: வானொலி அப்படிங்கிற ஒரு ஊடகத்துல வந்து இது மாதிரி பாடல்களை கேட்கிற நேரங்கள்ல, இது மாதிரி கருத்துக்களை உள்வாங்கிற நேரங்கள்ல, மனசு விட்டு பேசுற நேரங்கள்ல, இந்த ஓவியத்தை, இயற்கைய, அந்த சிற்பங்கள்ல நகைச்சுவை காட்சிகளை ரசிக்கிற நேரங்கள்ல நம்ம மனசு மென்மையாக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஒரு சாதாரண இயல்பான நிலைக்கு வந்துருவோம். அப்படி வர நேரங்கள்ல கூட இந்த தற்கொலை மரணங்கிறது கண்டிப்பா தவிர்க்கப்படும், தவிர்க்கப்படணுங்கிறது என்னுடைய தேடல் கூட.
1: உண்மை உண்மை, நன்றி, சிறப்பா சொல்லியிருக்கீங்க, சிறப்பான கருத்தா
0: சொல்லியிருக்கீங்க. ஆமா, வாழ்க்கையில நிறைய அனுபவப்படும் போது நம்மளால இந்த மாதிரி பேச முடியும். கிராமங்கள்ல ஒவ்வொரு இடங்களில் வரக்கூடிய செய்திகளை, நிகழ்வுகளை காடுத்து கொடுத்து கேட்கிற போதே இதெல்லாம் அது மாதிரி பேச முடியுது. இது தவறுன்னு சொல்ல ஒரு சிலர் உணராதனால தானே அந்த குடும்பம் அனாதியா போயிடுது, கணவன் மரணம் அடைஞ்சிடாரு, அந்த குடும்பம் என்னாகும், ஒரு திருமதி மரணம் அடைஞ்சிட்டாங்க, அந்த குழந்தைகளை எப்படி வழி நடத்த முடியும், எப்படி வளர்க்க முடியும், கேள்விகள் நிறைய இருக்கு, விமர்சனங்களும் இருக்கு, பழி சொற்களும் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆளாகாம மிக சரியான கோணத்துல வாழ்வை நடி நடத்தி பொறுமை எனும் நகை அணிந்து ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்வுக்கு ஒரு நெறிமுறை படித்து கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை யாராலையும் வாழ முடியும்.
1: வாழலாம்,
0: வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு ஐயா, சிறப்பு சிறப்பு.
0: கடைசியில் ஒரு திரைப்பட பாடலோடு முடிச்சிருக்கேன். நன்றி,
1: நன்றிங்க ஐயா, நன்றி பங்கு கொண்டதுக்கு, நன்றி. நேர்களே, அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
2: சார், புதுவையிலிருந்து ஆசை தம்பி.
1: புதுவையிலிருந்து ஆசை தம்பி, சொல்லுங்க ஐயா.
2: நானே ஆரம்பிக்கலான் இருந்தேன். வாழலாம் அதாவது பூமி எப்பேற்பட்ட பூமி, வானும் கடலும் பூங்காக்களும், அதாவது பல உயிரினங்களும் எல்லாம் இந்த பூமி நமக்காகவே படைக்கப்பட்டது இல்லையா?
1: கண்டிப்பா.
2: இந்த பூமியில் நம்ம இந்த பூமியில் வந்து வாழ்ந்தோம் என்றால் நமக்கு பல சிக்கல் இன்னும் வராது. அவன் யார்தான் இல்லை, யாருக்குதான் கஷ்டம் இல்லை அப்படி நினைக்கணும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் துன்பம் இல்லை, யாருக்கு தான் பண பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போதே நம்ம எதுக்காக இந்த முடிவு எடுக்கணும்? ஒரு சில நிமிடங்கள் எடுக்கின்ற முடிவு வந்து உங்களுடைய இன்ப வாழ்வை, உன்னுடைய ஃபியூச்சரை கட்டுறது. உனக்கு இன்னைக்கு நம்ம கஷ்டமா இருக்கோம், நாளைக்கு நம்ம நல்லா இருப்பாது நமக்கு தெரியாது. நம்ம அவசரப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த அவசர புத்தி இருக்கவே கூடாது. இன்னொன்று, பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது நாம் வந்து தனிமையை தவிர்க்கணும் சார், தனிமையை தவிர்க்கணும். என்ன சொல்றீங்க? தனிமை தான் என்ன பண்ணோம்னாக்கா நம்மளை பல சிந்தனைகளை கொண்டு போவோம். அந்த தனிமை வந்து நமக்கு இந்த தற்கொலைக்கு ஏதுவாக முடிந்துவிடும். தனிமையை முதல் தவிர்த்து வீட்டில் உள்ளவர்களோடு நாம் வந்து கலந்துரையாடுதல், நண்பர்கள் கலந்துரையாடுதல், நல்ல இதயம் படுத்த. இப்போ நீங்களே இருக்கீங்க, நீங்க ஒரு நண்பராக இருக்கிறீங்க, அது மாதிரி பல நண்பர்கள் அவங்ககிட்ட நம்ம வந்து நம்ம கஷ்டங்களை சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி இதெல்லாம் இருக்குன்னா இதுக்கு தான், அதாவது அதுக்கான வழியை தேடணும். தீர்ப்பதற்கான வழி வந்து என்னன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை வருது, அதை எப்படி தீர்க்கணும்ன்றத நம்மளால முடிஞ்சா பார்க்கணும், இல்லைன்னா நம்ம மற்றவங்க உதவியை தேடணும், பிரச்சனையை தீர்க்கணுமே தவிர இதுதான் எல்லை அப்படின்னு முடிவு
1: நிர்ணயிக்க கூடாது.
2: அங்கதான் சார் தப்பு பண்ணிடுறோம். இதுதான், அதே பாருங்க, அதுதான் எல்லையா? அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும், அவருக்கு நீங்க சொல்லுங்க புரிஞ்சிடும்.

0: அது சொல்லக்கூடிய ஆட்களே அப்படின்றது கிடையாது. அவர் இன்னமும் நினைச்சுக்க வேண்டியது விரக்தியில, அந்த விரக்தி இல்லாம இருக்கிறதுக்கு தான் தனிமை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தனிமையை தவிர்க்க வேண்டும், அதுதான் சார் முக்கியம். அப்ப இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு பல வழிகள் இருக்கிறது, அதை தேடி போக வேண்டும் தவிர தற்கொலை ஒரு முடிவே அல்ல என்பதை இன்றே எழுதி வைத்துக் கொண்டு, யாராக இருந்தாலும் அது சரியான தீர்வு அல்ல என்பதை தெரிந்து கொண்டு, உங்களுக்கு பல கஷ்டம் இருக்கும், பல கஷ்டம் இருக்கும்போது நீங்க பல பேர்கிட்ட பேசுங்க, கொள்ளுங்க, யாருக்குதான் எந்த கஷ்டம் இல்லை, யாருக்குதான் எது இல்லை, எல்லாமே இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அதை நாம் அனுபவித்து கொஞ்சம்னு நினைச்சுக்கிட்டு சீர்வைத்து போக வேண்டும். வணக்கம் சார்.
1: நன்றி சார், நன்றி சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. இன்றைய தலைப்பு தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம். இதில் வந்து தற்கொலை எந்த நேரத்தில் எப்படி அது தலை தூக்குதுன்றது மட்டும் சொல்லாமல் அதை எப்படிலாம் தவிர்க்கலாம்ன்றதையும் நேயர்கள் சொன்னீங்கன்னாக்கா, மற்றவர்களுக்கும் அந்த போன்ற எண்ணங்கள் இருக்கும் மனிதர்களை கண்டாலோ இல்லை அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கூட அவங்களை அங்கே அந்த சிக்கலில் இருந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்களில் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு உதவியாக இருக்கும்ன்றத மனசில் வச்சுட்டு அதையும் நேயர்கள் சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்த நேயர். வணக்கம்.
2: அன்பு நண்பருக்கு, அருமை அறிவிப்பாளருக்கு இனிய முற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
1: வணக்கம், உங்களுக்கு வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி ஐயா.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது நீங்க கொடுத்த அந்த ஹெட்டிங்குக்கு நான் சொல்றேன், இருந்து சாதிக்க முடியாததையா இறந்து சாதிக்க போகிறோம்.
1: இல்ல, அந்த இருந்து சாதிக்க முடியலன்றதுனால அவங்க அந்த இடத்துக்கு வராங்க, அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம்?
2: இல்ல, அது வந்து கோழைத்தனம், கோழைத்தனம் பாருங்க. உங்களை மாதிரி ஒரு அந்த ஆஜானுபாகம் குரலை கேட்கும் போதே நம்முடைய சோகங்கள்லாம் பறந்து அப்படி சிறகெடுத்து போயிடுமே.
1: உண்மை உண்மை. ஆனா அந்த மாதிரி இடங்களை தேடி போகணும்,
2: நம்ம இடங்களை தேடி போகணும். நம்முடைய சூழ்நிலையை நமக்கு, அதாவது சுற்றுப்புற சூழல் நமக்கு சரியில்லாமல் இருந்தா நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம். அது இல்லாம வந்து துன்பத்தை கண்டு துவண்டு போற, துன்பத்தை கண்டு எதிர்த்து நிற்கும் போது துன்பம் நம்மை கண்டு விலகி விலகி காத தூரம் சென்று விடுந்தானே.
1: உண்மை உண்மை.
2: அப்பா இவர்கிட்ட நாம நம்முடைய அராஜகத்தை இவர்கிட்ட செலுத்த முடியாது, இவர் நம்மை விட பொல்லாதவர்னு சொல்லிட்டு அந்த துன்பம் வந்து அப்படி சுழந்து சுழந்து சுழந்து பறந்து பறந்து பறந்து எங்கேயோ போயிடும். அப்ப நாம வந்து ஜரூரா வாழலாம் தானே. சிந்தனை வேண்டும், மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை வேண்டும். நாம வந்து அன்னைக்கு நாம அந்த தவறு செய்தோம், அவர் அந்த தவறு செய்தாரு, நமக்கு இன்னைக்கு இந்த சூழ்நிலை வந்துகிட்டது. அப்புறம் வந்து அவர் படிச்ச மாதிரி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படிங்கிற அந்த வாசகங்கள்லாம் நம்முடைய மனசுல விரவி கிடக்கிறதே வந்து நீங்க சொன்ன அந்த கோழைத்தனங்கிறது மனிதருக்கு வரவே வராது, எழவே எழாது. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஆத்திரக்காரனுக்கு புத்தி முட்டுங்கிறதுல வந்து செய்யறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய அனுதாபங்கள். சாதாரணமா அதாவது அவரோட மனோநிலை வர்றது வந்து ரொம்ப, அதாவது மனசை வந்து நம்ம ரொம்ப பாவிச்சு இருக்கிறதே அந்த மாதிரி எண்ணங்கள் தான் மனிதனுக்கு புறையோட மன. எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு, பெரும்பாலும் பெரிய பெரிய விஷயங்கள்ல நிறைய இதே மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனாலும் நாம வந்து துன்பத்தை கண்டு தோண்டு விடாமல் துன்பத்தை கண்டு எதிர்த்து நிற்கும் போது அந்த தற்கொலை என்பது கூட நம்முடைய எண்ணத்திலே, அதாவது நம்முடைய வார்த்தைகளை கூட வராது பாருங்க.
1: உண்மை உண்மை உண்மை.
2: வாய்ப்பு தந்தீங்க, உங்களுடைய ஆஜானு பகவான குரலுக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் கூட எனக்கு உள்ளூர நிற்கிறது.
1: நன்றி,
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்.
3: வணக்கம்.
1: வணக்கம்
3: சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் சார், ரொம்ப நாளாச்சு உங்க குரலை கேட்டு.
1: நன்றி, அப்ப கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க என் குரலை.
3: அதுக்கோசமே லைன்ல வந்தேன்.
1: நன்றி நன்றி.
3: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொலஞ்சநாதன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது என்ன பொறுத்து கேட்டேன், நம்மளுடைய வாழ்க்கை என்பது பல கோடி, உனக்கும் கீழே உள்ளவர்கள் பல கோடி இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
3: அது வந்து கவிஞர் கண்ணதாசன் பாடலே வந்துச்சு. அதனால நம்மளுடைய வாழ்க்கை என்பது நம்ம தான் முடிவு பண்ணணும். கடனை உடனே வாங்கி ஒரு வீடை கட்டுறோமோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுறோமோ பண்ணிட்டு போயிடுவோம். அவன் வானம் வடிக்க வடிக்கிறான்னு நம்மளும் வடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளோட குடும்பம் கிடைச்சா வாழ வடிக்க.

0: அப்படிங்களா?
1: உண்மை உண்மை. வாழ்க்கை நம்மளுடைய சந்தோஷம் நம் குடும்பம் நம் உறவு.
0: ஆமா, புளிய பார்த்து பூனை சூடு போட்டதுன்னு
1: சொல்லுவாங்கல்ல,
0: அதே மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்காக வாழலீங்க. யார் எப்படி இருந்தாலும் நமக்கு அவசியம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நிலைநிறுத்தணும். நம்மளுடைய இதை நம்ம போக்கிக்கிட்டு இருக்கணும் இல்லைங்களா?
1: உண்மை.
0: அதனால உன்னுடைய வாழ்க்கை உன் கையில், உன் மனசாட்சியை கேட்டு வாழ்க்கை நடத்தணும். இதுதான் என்னுடைய கருத்து. வாய்ப்பு நன்றிங்க.
1: சிறப்பு ஐயா, சிறப்பு சிறப்பு.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜான் நிஜமுதீன்.
1: ஜான் ஹாஜான் நிஜமுதீன், சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கேன் சார்.
2: சரவணன் சார் தானே பேசுறது?
1: ஆமா சார், ஆமா சார்.
2: தற்கொலை எண்ணம் தலைப்பு கொடுத்துருக்கீங்க. தலைப்பு
1: ஆமாங்க ஐயா.
2: பொருத்தமான நாள் தலைப்பு.

0: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜான் நிஜமுதீன்.
1: ஜான் ஹாஜான் நிஜமுதீன், சொல்லுங்க ஐயா.
0: நல்லா இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சரவணன் சார் தானே பேசுறது?
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: ஓகே சார், ஓகே சார். நிறைய சார்,
1: ஆ
0: தற்கொலை எண்ணம் தலைப்பும் கொடுத்துருக்கீங்க தலைப்பு.
1: ஆமாங்க ஐயா.
0: அதாவது பொருத்தமான நாளில் அந்த தலைப்பு மிக சிறப்பு சார். அதாவது ஒரு நிமிஷம் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு தான் அந்த தற்கொலை எண்ணம்.
1: உண்மைதான்.
0: அந்த ஒரு நிமிஷம் அவங்க யோசனை பண்ணாங்கன்னு
1: வச்சுங்க,
0: ஏன்னா வந்து மனித உயிர்ங்கிறது விலை மதிப்பற்றது. அந்த உயிரை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த ஒரு நிமிஷம் நம்ம எடுக்கக்கூடிய தவறான முடிவுல அந்த உயிரையே மாற்றிக்கலாம்.
1: உண்மை.
0: அதனால வந்து நம்ம என்ன தோல்விகள், விரக்தி தோல்வி, அதாவது வாழ்க்கையில வந்து ரொம்ப அடிபட்டு போனவங்க தான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. ஆனா அதையும் மீண்டு துணிய பேர் வந்திருக்காங்க, அதையெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணாங்கன்னா நிச்சயமா அந்த தற்கொலை எனக்கு தவிர்த்திடலாம் சார்.
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: அதே இந்த மாதிரி இந்த எக்ஸாம், அதாவது பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த உயிரிழப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் தற்கொலைகள்.
1: உண்மை, உண்மை.
0: அதில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்கள்லையும் இது பண்ணுறாங்க, நிஜ வாழ்க்கையும் நடக்குது. அதாவது வந்து 5000 ஒரு இது இதில் வந்திருப்போம், நம்பர் இல்லாமல் இருந்தாலும் அடுத்தடுத்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க.
1: உண்மை, உண்மை.
0: அந்த அந்த அந்த நேரத்தில் எடுத்த இதில் பாருங்கள், ஒரு உயிரே போயிடுது.
1: உண்மைதான். ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு பத்திரிகை துறையும் அதுல வந்து ரொம்ப முன்னெடுத்து, அது ரொம்ப எச்சரிக்கையா ஒண்ணுக்கு பல தடவை அதை சரி பார்த்து அதுக்கப்புறம் வெளியிடுறாங்க.
0: ஆமா சார், ஆமா சார். அதனால இந்த மாதிரி எண்ணங்களுக்கு போறவங்க ஒரு தினம் சிந்திச்சாங்கன்னா நிச்சயமா அந்த எண்ணத்தையும் மாத்திக்கலாம் சார். அவங்களோட ஃபியூச்சர் நல்லா பிரைட்டா இருக்கும்.
1: நிச்சயமா, நிச்சயமா சார்.
0: வாய்ப்பு நன்றி சார்.
1: நன்றி, நன்றி. தங்கள் கருத்துக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
2: அதாவது தம்பி, நீங்க தலைப்பு கொடுக்குறீங்க ரொம்ப நல்லது. இப்ப ரெண்டாவது பேசும்போது 8 எடுத்துக்கா தம்பி. இதுல எதுக்காக குறிப்பிடுறேன்னா, ரெண்டாவது பேசும்போது ஒரே ஒன்று செய்தி முடிச்சு அடிக்கடி சொல்றது அவரு, அதுவே 4 எடுத்துக்கிறார். சரி, நான் தலைப்புக்கு வரேன் தம்பி. ஏன்னா சாதி உங்ககிட்ட இருக்கு. சரி, இப்போ நான் தலைப்புக்கு வரேன்.
1: உங்க பேர் சொல்லிடுங்க.
2: சையத் விடுபட்டு வந்து பேசுறது வந்து, ஒரு மனிதனுக்கு பல எண்ணங்கள் உருவாகுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் உருவாகுது. அதில் பலவீனமான எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்கு. திறமான எது வந்தாலும் பார்த்துக்கும். எது வந்தாலும் துணையாக பாட்டு பாடுறது பெருசில்ல, பாட்டு கேட்பது பெருசல்ல, அதை நடைமுறையில் செலுத்த வேண்டியதுதான் நம்முடைய குடும்பம். நம்ம மனுஷன் பிறந்துட்டோம், நம்மளும் உருவம் எடுத்து வரல. இரவின் கொடுத்த இந்த பிச்சைய, இந்த உடல், இந்த உயிர்,
1: ஒரு வாய்ப்பு, இந்த மண்ணுக்கு நம்மளுடைய பங்கு என்னன்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க.
2: தாய் தந்தையார், பரம்பரையார், இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான இடம் வந்து பூமி. அந்த பூமியில வந்து மிருகங்களுக்கு, மனிதர்களுக்கு தான் ஆரோக்கியம் கொடுத்து படைச்சிருக்காங்க. இதுல என்ன வந்து தற்கொலை என்னன்னா, இயலாமை, ஏதோ ஒரு இனம் தெரியாத
1: இனம் புரியாத, இனம் தெரியாத ஒரு வெறுப்பு, இனம் தெரியாத ஒரு என்ன சொல்றது, ஒதுங்கி நிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.
2: நிச்சயமா. போயிட்டு வந்து என்னடா போனோமோ காணோம்னு தூக்கு மாட்டு. நானே
1: பாத்துருக்கேன்.
2: அந்த உள்மனசுல ஓடதான் தம்பி இயலாமை. சரி, நமக்கு இறைவன் அருமையான கை கால்கள் உயிரை கொடுத்திருக்கா. இந்த உயிரை பறிப்பதற்கு நாம் யார்? சரி, ஏதோ ஒரு சரிப்பு இருக்கு, ஏதோ ஒரு இருக்கு. அவன் மோத்தல ஒரு

0: வெளியிருக்கும். அந்த என்கிட்ட அந்த ஒரு பழகிய நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு உயிரோட இங்கே வயசு ஒருத்தர்தான் ஒரு கடலோட இருக்காரு. அவர் ஏன்டா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, என்ன செய்ய நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு என்னப்பா ஜெயரா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நமக்கு இறைவன் கொடுத்த எண்ணில் நடந்தது எந்த வயதில் 22வது வயதில் சொல்றதா. இப்ப ஐயா அவனை வந்து திருத்தி இன்னைக்கு வந்து ரிட்டையர் ஆகி அவரும் வந்து ஹைவேஸ்ல இருக்காது பணி புரிஞ்சிருக்காரு. நீங்க சொல்லும் போது அந்த பாக்கெட்டால் சாப்பிடலாம், நீங்க என்ன சொன்னீங்க ஒரு வார்த்தை தெரியுமா, நீங்க இறைவனா நம்புறீங்கன்னு கேட்டீங்க. ஆமா தேவா கேட்டான். அவர் வந்து ஏழுமலையா பக்தர், அவரு திருப்பதி போறவரு. நான் சொன்னேன் திருப்பதி போயிட்டு உனக்கு ஒரு திருப்பி கிடைக்குமா அப்படின்னு. அதே மாதிரி போயிட்டு வந்து அவர் வந்து எம்பிஎஸ் அப்ப இப்ப டிஎன்பிஎஸ்ஏ அப்ப எம்எஸ் அத மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வார்த்தை வரும், அது எழுதி ஐஎஸ்ல பார்த்தாரு. இப்ப கை நிறைய சம்பாதி இது இன்ஸ்டர்ட் ஆயிருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க அதை சொல்லாம இருந்திருந்தீங்களா என்னுடைய வாழ்க்கையை திசை மாறிப்பு. நண்பர்களும் முக்கியமா தம்பி, குடும்பத்துல வந்து பாசங்கள் இருந்திருக்கு, தாய் தந்தை ஒரு குடும்பத்துல வெறுப்பு ஒரு குடும்பம், நீ வேலைக்கு போறடா நீ வேலைக்கு போறடா தண்டத்துக்கு சுத்தி வரடா சொல்லக்கூடாது, தாய் தந்தை சொல்லக்கூடாது. ஏன்னா மனைவியும் வந்து வெறுக்கக்கூடாது, என்னடா நீ இந்த தான் கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கையில வந்து வாழ்வதற்கே தவிர வீழ்வதற்கல்ல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை நல்ல பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் தான் என்னுடைய கோரிக்கை. தவிர அது ஏழையோ பணக்காரது ஏதோ ஒண்ணு, உழைப்புக்கு உழைப்பை நம்புங்கள். அந்த 1 ரூபாயை நம்புங்கள், 1000 ரூபாயை நம்புவதோட 1 ரூபாயை நம்புங்கள். நன்றி தம்பி சார்.
1: நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஐயா அவர்கள் சிறப்பாக அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நேரம் 11:28 நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்கன்னு சொல்லுங்க ஐயா.
2: திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து வெங்கடேசன் பேசுகிறேங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
2: பல்வேறு கோணத்தில் என்னோட அண்ணன் ஜெகுருஜன் ஐயா சிறப்பாக பேசின சையத் ஐயா, உண்மையிலே இறைவன் படைக்கப்பட்ட உயிரை ஒரு பிரபஞ்சத்தில் எதாக இருந்தாலும் சரி தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய உரிமையே இறைவன் கொடுக்கலங்கிறத உண்மை
1: சிறப்பு.
2: அதே ஆமாம், அதே சமயத்தில் வந்து அறியாமை என்ற ஒரு இந்த மனிதனுடைய நிலை, புரிதல் இல்லாத நிலை இருக்கிறதுனால தன்னைத்தானே இயலாமை நிலைக்குள்ள அந்த மனதை கொண்டு வந்துட்டான்னு சொன்னாக்க அவன் எளிதான எடுக்கக்கூடிய முடிவு இறப்பு ஒன்று தான். இது இன்று தொட்டு இல்லை, 98 புராண கதைகளிலே இது எடுத்து காட்டப்பட்டு ராமாயணத்துல சீதை வந்து ராமன் வந்து என்ன குறுகிய நாள் கெடு சொல்றா, 30 நாளுக்குள்ள ராமன் வந்து என்ன மீட்டுக்கலன்னா நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சீதையே சொல்ற அளவுக்கு புராணங்கள் நம்ம கேட்டிருக்கோம்.
1: உண்மைதான், உண்மைதான்.
2: கம்பன் படைப்புல அது பதிவு பண்றாரு, 30 தினங்களில் வரலன்னா நான் என்னை தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிலை. ஆனா இன்றைய காலகட்டத்துல இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுக்கு இறப்புங்கிறது வரலாற்றோட பதிவா அமையும், ஆனா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த உப்பு போறாத விஷயம் சொல்லுவோம் பாருங்க, அதுக்கு கூட தன்னைத்தானே அழிச்சுக்கணுங்கிற அந்த நோக்கம் இன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைஞ்சு கிடக்கு. அது நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இப்போ கூட ஒரு தொலைக்காட்சி தொடர்ந்து போட்டிருக்காங்க, ஒரு சிறு வயசு பொண்ணு ஒரு ஆழமான நீரில் விழுற மாதிரி தொடர்ந்து போடுறாங்க. இது ஏன் இந்த காலத்தில் இவ்வளோ தூரம் பிரபலமையப்பட்டிருக்குன்னு சொன்னாக்க, பண்டைய காலங்களில் கணினி உலகம் இல்லாத சூழ்நிலையில் ஆங்காங்கு ஒன்றொன்று நடைமுறையில் இருந்தது. இன்னைக்கு கணினி உலகத்தில் வந்து இது மாதிரி செயல் திட்டங்களை வந்து நம்ம காட்சிப்படுத்துறதுனால மக்கள் மனசுல எளிமையா போய் அது பற்றி கொள்ளும், அதை ஊக்குவிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு உலகங்கள் போயிட்டு இருக்கு. எங்க எல்லா இடத்துலயுமே சொல்றேன், ஏதோ ஒரு ஒரு குழுக்குள்ளதான் இது செய்யறங்கிறது கிடையாது, உலகளாவே. ஆனா அவங்க வந்து ஊடக வேலையில செய்தியை பரிமாறணுங்கிற ஒரு நிகழ்வுக்கு போறாங்க.

0: தவிர. ஆனா இன்னைக்கு வந்து அது எல்லாத்துக்கும் எளிமையா பற்றக்கூடியதுனால அவங்களுக்கு இந்த விதிமுறையை அவங்க கையாளுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. எந்த ஒரு செயலையும் அன்னைக்கு தொலைக்காட்சியை கையில் எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா இதற்கான நிகழ்வை வந்து ஒரு காட்சியாவே ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுல அவங்க சித்தரிச்சு சொல்லக்கூடிய அந்த அந்த அந்த செயல் திட்டத்தெல்லாம் பார்த்தா நமக்கு அதை செய்யணுங்கிற எண்ணத்தை தூண்டுற மாதிரி தான் அமையுதே தவிர அது குற்றம் நடந்துச்சுங்கிறத அறிய வைக்கிற செயல் மாதிரி அது அமைய மாட்டேங்குது. அதனால இன்றைய காலகட்ட விஞ்ஞான உலகத்துல ஊடகவியலையும் இது ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு ஒரு நிகழ்வா வருது. இப்ப நீங்க அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்துங்கிறத நம்ம மும்பை பாண்டிச்சேரி அகில இந்திய வானொலி மூலியமா நீங்க வெளிப்படுத்துறீங்க.
1: ஆமா,
0: இதே சொல்லுங்க.
1: இல்ல இல்ல இல்ல, மக்களிடத்துல இதுக்கு உண்டான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குதுன்றது, ஏன்னா ஒரு அரசாங்கம் மட்டுமே அதை முன்னெடுத்து நடத்தினாக்கா அது சக்சஸ் ஆயிடாது.
0: ஆமா, அதை அதை வந்து அதான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறீங்க. அதாவது என்னன்னா இதுல இருந்து ஏப்ப என்ன பத்து நேரங்கள் வராங்கன்னா பத்து நேரில் யாராவது ஒருத்தர் ஒரு இதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்றாங்களா, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு என்னங்கறத சொல்றாங்களான்னு நீங்க ஆராய்ஞ்சு பாக்குறீங்க.
1: ஆமா,
0: அப்போ இது தற்கொலைய தடுக்கும் முயற்சியை கையாளுறீங்க.
1: ஆமா,
0: நோக்கத்துல அவங்க சித்தரிச்சு சொல்லக்கூடிய செயல் நம்மள அது சிந்திக்க கூடிய சூழ்நிலைக்கு போகுது. ஏன்னா மனம் என்னைக்குமே வந்து தீமையதான் உடனே போய் சென்று பற்றி கொள்ளும், நன்மை கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் பதியும். ஆனா அந்த வகையில இன்னைக்கு மக்கள் வந்து இயலாமையின் காரணம்னால புரிதல் இல்லாத காரணத்தினால இது வந்து அந்த தற்கொலை முயற்சிங்கிறது ஏதோ ஒரு காலத்துல நம்ம வந்து பள்ளி மாணவர் மாணவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, இளைய கணவன் மனைவிகள்ட்ட இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வயது முதிர்ந்தவங்களும் இதே வேலையை செய்யறாங்க, வயது பணத்தால முதிர்ந்தவங்க செய்யறாங்க, பக்குவத்துல முதிர்ந்தவங்க செய்யறாங்க. இது எந்த வகையில போய் அவங்களுக்கு போய் இப்ப தீ மாறி போய் காட்டு தீ மாறி போய் மனசுல பற்றிக்குச்சுங்கிறதுக்கு இந்த ஊடகவியல்ங்கிற ஒரு காரணமா வருது. அதனால எதிர்வரும் காலங்கள்ல இந்த ஊடகம் சார்ந்த செய்திகளை வந்து அதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி காமிக்காம அவர்களை சுற்றி காமிக்கிட்டோம் வேணாங்கல, இந்த இடத்துல ஒரு ஆய்வு நடந்ததுங்கிறது வேணாங்கல, அதை மக்கள்கிட்ட மீண்டும் திருப்பி திருப்பி அதை வந்து மிகைப்படுத்தி இந்த காரணத்தினாலதான் இப்படிங்கறத ஒரு கண்டறிஞ்சு சொல்லக்கூடிய நிலையை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாக்க இது மக்கள்கிட்ட சென்றடையக்கூடிய நிலை மாறுங்கிறது இந்த நேரத்துல ஒரு கருத்தா சொல்லிக்கிறேன். நம்ம சொல்ற மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வந்து நாம கொண்டு வந்த உயிரை நாமளா மாச்சுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைங்கிற அந்த ஒரு அடித்தட்டத்தை புரிஞ்சுக்கணும். எதா இருந்தாலும் பிறர்கிட்ட பகிர்ந்துக்கணும், பகிர்ந்துக்கக்கூடிய அந்த நபர் நல்லவரா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பகிரும் போது நமக்கு ஒரு நல்ல விடயங்கள் அதுல கிடைக்கும். ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதற்கு ஒரு வேற ஒரு விஷயத்தை கையாண்டு அதுல இருந்து தீர்வு காணலாம்னு பாக்குறாங்க. அது அது எதுன்னு கேட்டீங்கன்னா மது அப்படிங்கிற ஒரு நிலையில, அந்த நிலைக்குள்ள மேலும் மேலும் நம்மளுக்கு வந்து துன்பங்கள் தான் விளையும். அதனால நல்ல நல்ல சிந்தனை எங்கெங்க கிடைக்குதோ, நல்ல நல்ல செய்தியாளர்கள் நமக்கு எங்கெங்க கிடைக்கிறாங்களோ, இல்லை எல்லாத்தையும் மேல உற்ற நண்பனும் பெற்றோர்களுக்கு தவிர வேற யாரும் நல்லவங்க கிடைச்சிட மாட்டாங்க. எந்த பெற்றோர்களும் தன் பிள்ளைகளோ தன் உறவுகளோ வீணா போன நினைக்க போறது அல்ல. அவங்கள்ட்ட தன்னை அவங்கள்ட்ட தன்னை அந்த முழுமையா ஒப்படைச்சு தனக்கு இருக்கிற மனசுல இருக்கிற ஏக்கங்களை கொஞ்சம் வெளிப்படுத்தி வரும் பொழுது சில மாற்றங்கள் வரையும். அது மாதிரி அந்த மனம் சார்ந்து தன் நிலை சார்ந்து தன்னை மாற்றிக்கொள்ளுங்கிற எண்ணம் சார்ந்த நிகழ்வுக்குள்ள ஒரு யாராவது வந்தாங்கன்னா தயவு செய்து அவங்க பிறர்கிட்ட தன்னோட குறைகளை பகிர்ந்துக்கணும். உறவுகள்கிட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் இதுக்குண்டான கலந்தாய்வுல எடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு நினைவு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல இறைவனை நாடி தியானம்ங்கிற ஒரு சிந்தனைக்குள்ள போனா அந்த இடத்துல ஒரு மாற்றம் கிடைக்குங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்புகள் எனக்கு இல்லையா.
1: நன்றி நன்றி. லால்குடி வெங்கடேசன் அவர்களும் அவருடைய கருத்தை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க.
2: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
2: வணக்கம் ஐயா.
3: ஐயா, தற்கொலை என்ன அப்படிங்கிறது நிச்சயம் தவறான ஒரு விஷயம் ஐயா. இந்த உலகத்துல எந்த ஒரு நபருக்கும் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு உரிமை அப்படிங்கிறது இல்லைங்கிறது தான் சட்டமே சொல்லுறது. அதே மாதிரி இந்த உலகத்துல தற்கொலை எண்ணங்கள் வருவதற்கு முக்கிய காரணம் வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை தான். வாழ்க்கையிலேயே அவநம்பிக்கை நடக்கிறது. ஒருத்தரை இன்னொருத்தரை வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறதுனால இந்த அவநம்பிக்கை அப்படிங்கிறது நடக்குது. சோ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தூய்மையான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வதற்கான அந்த இடத்தை நம்ம நிர்ணயிக்கணும். உதாரணத்துக்கு சில சமயங்கள்ல நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களாக இருக்கட்டும்,

0: எண்ணங்கள் அப்படிங்கறத மனசு விட்டு நம்ம பேச மாட்டோம், மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சுப்போம், ஒரு டிப்ரெஷனால ஒரு போயிடுவோம். அதன் பிறகுதான் தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கறது வருதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த தற்கொலை எண்ணங்கள் வராம இருக்கணும் அப்படின்னா மூணு நாலு விஷயங்கள் பார்க்கணும். உனக்கு கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. கஷ்டங்கள் எல்லாமே பெரிய விஷயமே கிடையாது. அந்த கஷ்டங்களை நம்ம ஏன் நினைக்கணும்? நமக்கு கீழே ஆயிரம் பேர், லட்சம் பேர், கோடி பேர் கஷ்டத்தோட வாழலாம், நம்ம ஏன் வாழ முடியாது அப்படின்ட்டு நினைக்கணும். ரெண்டாவது, எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கறத தவிர்த்துக்கிடணும். எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களாக மாத்தணும். வாழ்க்கையில நம்ம சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய லைஃப இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. எது இருக்கோ அதை கொண்டாடணும், எது இல்லையோ அதை புறம் தள்ளி விட்டுட்டு போகணும். அப்புறமா பொதுவா இந்த தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கறதே தனிமையில தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சோ தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் யாராவது அதிகம் இருந்தாங்க அப்படின்னா அதை தவிர்த்துக்கிடணும். நாலு நபர்களோட இருக்கும்பொழுது நம்ம மூடு மாறும், டிப்ரெஷன் எல்லாம் வராது, தற்கொலை எண்ணங்களும் வராது. ஆனா தனிமையில தான் நிறைய பேர் தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயமே பண்ணிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பொதுவா இரவு நேரங்கள்ல, மிஞ்சி மிஞ்சி போனா பகல் நேரங்கள்ல, யாரும் இல்லாத சமயங்கள்ல, அப்போ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறது நல்லது. அதே மாதிரி தற்கொலை பண்ணக்கூடிய எல்லா நபர்களும் ஒரு வார்த்தை கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லுவாங்களா, இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல, ஏண்டாப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், செத்துடலாமான்னு தோணுதும்பாங்க. அப்போ அது ஒரு பொதுவான வார்த்தையாக சில பேர் கருதி அதை லைட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா யார் அவங்க அப்படி வாயில வார்த்தை வருதோ அவங்க மனசுக்குள்ள தற்கொலை எண்ணம் அப்படிங்கறத மறைந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த அந்த கவுன்சிலிங் அப்படிங்கறத கொடுக்கணும்.
1: இந்த வார்த்தை நீங்க சொல்லும் போது இதுக்கு ஒரு என்னுடைய கருத்தையும் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அதாவது விரக்தி, அதாவது ஏண்டா வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில எண்ணங்களும் வார்த்தைகளும் வரும்போது அவங்களுக்கு ஏதோ மன வலி இருக்குது, மன விரக்தி இருக்குதுன்றதுக்கு உண்டான அறிகுறியாக தான் இதை பார்க்குறோம் அப்படின்றது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ நீங்களே சொன்னீங்க, இப்போ சராசரியாக எதுக்கு எடுத்தாலும் ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னே தெரியல, சர்வசாதாரணமாக ஒரு பேச்சு வழக்கில் வர்ற வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு அந்த வார்த்தை. இந்த மாதிரி பரவி இருக்கிற இந்த வார்த்தை யாருக்கு என்ன வழி இருக்குன்றதையும் நம்ம கண்டறியறது கொஞ்சம் சிறப்பமாகவும் இருக்கு.
0: இருக்கு, ஆனா அவங்களுடைய இந்த பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டறியலாம். ஐயா, அவங்க போற போக்குல சொல்ற வார்த்தையா, அல்லது விரக்தியில சொல்ற வார்த்தையா, அவங்க அழுகையில சொல்ற வார்த்தையா, அதை நம்ம உணர்வு பூர்வமா நேரடியாவோ அல்லது தொலைபேசியில தானே கேட்கிறோம். அந்த ஆளினுடைய தன்மையை பொறுத்து நம்ம அசஸ் பண்ணிடலாம், ஈஸியா அசஸ் பண்ணிடலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். நிறைவாகையா உலகத்துல ஒரு கணம் நான் சாக போறேன், நான் இல்ல அப்படின்ட்டு தைரியமா முடிவு எடுக்கிறத ஏன் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கறதுக்காக முடிவு எடுக்கிறேன். அதை யோசிச்சு சீர்த்துக்கி பார்த்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில இந்த எண்ணங்களும் வராது. தற்கொலையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது ஒவ்வொருடைய கனவையும் கூட.
1: உண்மை ஐயா,
0: நன்றி ஐயா.
1: நன்றி. அதாவது இதுவரைக்கும் நம்ம நேயர்கள் அத்தனை பேருமே பயம், அதனால் வர விரக்தி, இந்த மாதிரி இருக்கிற எண்ணங்களில் இருக்கிற கஷ்டம், அதை வெளியே சொல்ல முடியாமல் சில பேர் வந்து கம்பேர் பண்ணுவாங்க, அதையும் ஒரு சில நேயர்கள் சொல்லியிருக்கிறீங்க, நாம் அப்புறம் பேசலாம். அடுத்த நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்துலேருந்து சாகுல் அமீர் ராஜா சார். நலமாக இருக்கா சார்?
1: நலம் சார், நலம். முதல்ல கொடிக்கால் பாளையம்
2: தொடர்ந்து கேட்க வாய்ப்பு குறைவு, அதனால வந்து நேர்கள் என்ன கருத்து சொன்னாங்கன்னு தெரியல. என்னோட கருத்து நான் பதிவு பண்றேன்,
1: சொல்லுங்க.
2: நேர்கள் கருத்து சொல்லிருக்கலாம், சொல்லாம இருக்கலாம், எனக்கு தெரியல. இருந்தாலும் என்ன கருத்து
1: நான் பதிவு பண்ணுங்க.
2: அதாவது சார், நம்ம அடிப்படை பேசிக்கில இருந்தே நம்ம பிள்ளைங்களா இருக்கணும், யாரா இருந்தாலும் சரி சார், நம்ம வந்து தன்னம்பிக்கை ஊட்டி வளர்க்கணும் சார்.
1: சரியான வார்த்தை
2: அதுதான். என்ன பேசிக் அடிப்படையில, அதாவது தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, எதுக்கும் சரி தோன்றக்கூடாதுங்கிறத அந்த சின்ன வயசுல இருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்கும் போது, அது ஒரு கட்டத்துல வந்து உயர்ந்து நிற்கும் போது எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா பேஸ் பண்ணிடுவாங்க. அந்த பிள்ளைங்களை வழி நடத்துறது பேரண்டான தாய் தாப்பா அப்பா அம்மாவுடைய கையில தான் இருக்கு சார். ஆரம்பத்துல இருந்து பேசிக்கலாம், கொண்டு வந்துடணும். சின்ன சின்ன தோல்வி கூட அவங்கள வந்து பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, இது என்ன அர்த்தம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து, அவங்க தோலை தட்டி கொடுத்து, அவங்களுக்கு முயற்சியும் தன்னம்பிக்கையும் ஊட்டும் போது அவங்க

0: எந்த வேணா சாதிச்சு வந்துருவாங்க. ஆனா இப்ப இருக்க இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு சார், என்னுடைய காலத்துல நம்முடைய காலத்துல இருந்தது. ஆனா இன்றைய காலத்துல என்ன பண்றாங்க, பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க சார். என்ன கடன வாங்கி கொடுத்துடுறாங்க, அந்த பிள்ளை வந்து ஒரு விஷயம் கேக்குது, உதாரணத்துக்கு செல்போன் கேக்குதுன்னு வைங்களேன், அவங்க உடனே வாங்கி கொடுத்துடுறாங்க. அது வாங்கி கொடுக்கலன்னா அந்த பிள்ளை வந்து அழுகுது, ஏதாவது செய்யுது. அவங்க என்ன எடுத்து சொல்றாங்க, நான் வாங்கி கொடுக்கணும், ஏதாவது புள்ள பண்ணிக்கும், அதை பண்ணிக்க இதை பண்ணிக்க சொல்லிட்டு இவங்களே அந்த பிள்ளைக்கு வழிய காட்டுறாங்களே தவிர, அந்த பிள்ளைக்கு ஏன் செல்லு இப்ப தேவை, எந்த வயசுல தேவை, இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத ஒவ்வொரு அப்பா அம்மாவும் எடுத்து கண்டிப்பா சொல்லணும் சார். அப்படின்னா சொல்லி பிள்ளைங்களை வளர்த்தோம்டா, எந்த பிள்ளையும் தவறான இதுக்கு போவாது சார். நிறைய கருத்து சொல்லலாம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு அடுத்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்ண்ணா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: பரமக்குடி, சொல்லுங்கம்மா. நீங்க
2: நான் பெண்ணா இருந்து சொல்றேன். ஆண்களுக்கு வேற வித்தியாசமான கருத்துக்கள் வரும். பெண்ணா நான் இருக்கிறதுனால உள்ளார்ந்து பிள்ளைய, பெண் பிள்ளைக மூணு பிள்ளைகளையும் வளர்த்ததுனால சொல்றேன். ஓரளவு வந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமாவது வீட்டுல வச்சு பிள்ளைய பராமரிக்கிறவங்கண்ணா.
1: உண்மை, உண்மை.
2: 12ஆம் வகுப்புக்கு மேல அவங்க கல்லூரிக்கு போகும்போது ஒரு பக்குவ நிலையை அடைவாங்க இல்லையா?
1: உண்மை.
2: ஆனா சின்ன பிள்ளையிலே சிறு பிள்ளையில படிப்பு தான் முக்கியம் கிடையாது வாழ்க்கையில. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், பெற்றோர்களும் சரி மற்றவர்களும் சரி, படிப்பே வாழ்க்கை ஆகாது, படிப்பு வந்து வாழ்க்கைக்கு முக்கியம் தேவை. அப்படிங்கிறப்போ அப்ப வீட்டுல பிள்ளைகளை வச்சு பராமரிச்சு, தாத்தா பாட்டிகளோட பேச வச்சு, ராமாயண மகாபாரதத்தை சொல்ல வச்சு, ஆன்மீக தலத்துகளுக்கு அழைச்சிட்டு போய் சாமி நன்மை செஞ்சா நல்லது கிடைக்கும், நம்மளுக்கு பொறுமை வேணும், அவசியமா சைத்துத்தன்மையோட வாழணும், நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்காதுனாலும் நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஏமாற்றத்தை எல்லாம் சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தைய ஒரு தைரியசாலியான குழந்தைகளா இருக்குங்க அண்ணா எப்பவுமே.
1: நிச்சயமா, நிச்சயமா, அப்படியும் சொல்லலாம்.
2: அந்த தைரியத்தை, ஆமா, அந்த ஆன்மீகத்துக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போகணும். எங்க எப்ப பார்த்தாலும் நம்ம படிப்பு படிப்புன்னு ஒரு ரூம்பை கொடுத்து, ஒரு கம்ப்யூட்டர் செல்லையும் கொடுத்து நீ படிச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது யாருதான் சொல்லி கொடுக்கறது? அந்த செல்லிலையுமே அதுக்கு நல்லதையா பாக்குதுக, எதை எதையோ கண்டதை பார்த்து பாவம் இதுதான் வாழ்க்கை போலன்னு நேர்த்துக்கிறதுக, அப்படி வாழ விடக்கூடாது. தாத்தா பாட்டிகளை வீட்டுல வச்சுக்கிறது கிடையாது, முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க, அவங்க சிரமத்தை கொடுக்குறாங்க நினைக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கிற அனுபவம் கடவுள் மாதிரி, கடவுளுக்கு கொடுக்குற வரப்பிரசாதம் மாதிரி, அதை வாங்கிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளை பேச விடணும். இப்போ தாத்தாட்ட உட்காரு, பாட்டிகிட்ட உட்காரு, கொஞ்ச நேரம் பேசு, நான் என் பிள்ளைகளெல்லாம் அப்படிதாங்க நான் சொல்லி வளர்த்தேன். அதனால தைரியமான துணிச்சலான பிள்ளைகளாகவும் எதையும் எதிர்கொள்ள பிள்ளையாகவும் வளர்ந்துச்சுங்க. அதே மாதிரி என்ன எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஒன்று கேட்டால் அது 10 நாள் கழிச்சு தான் அது கிடைக்கும், அதுவுமே அது தேவையான்னு பார்த்து தான் வாங்கி கொடுப்பேன். அப்ப அதை ஏமாற்றத்தையும் தாங்கிக்கிருச்சுக. சரி, எதுவுமே சாதாரணமா கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கிடைக்கும், அதுவுமே சில நேரம் கிடைக்காம போகலாம் அப்படிங்கறத ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை, உறுதியை நம்ம வளர்த்துக்கு விடணுங்க அண்ணா பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு கல்லூரியில நிறைய குழந்தைங்க கத்திரக்குள்ள பண்ணிக்கிறதுக்குன்னா என்ன காரணம்? பிள்ளைங்க சேராத, சேர்வார் அதாவது சொல்லுவாங்க, சேர்வாரோடு சேராத அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க. சேராதவர்களோடு சேர்ந்தா அவங்களோட நிலைகள் என்னங்கிறத நம்ம உணர வைக்கணும். ஏன்னா சிறு பிள்ளைங்க தான் இப்ப ஆசிரியர்ல தங்கிட்டு படிக்கிறவங்க, வயசானவங்க எல்லாம் கூட இருக்கிறது கிடையாது துணையா. ஆசிரியர்களை தவிர ஆசிரியர்களை எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா அவங்க தூங்கும் போதும் அவங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போதும் சிறு பிள்ளைகள் தான் எல்லாம் சேர்ந்து இருக்குங்க. அப்ப என்னத அதுக்கு சொல்ல கொடுக்க முடியும், என்ன அனுபவம் அதுகளுக்கு கிடைச்சிட முடியும்? அப்ப அதை பாத்தியா, இதை பாத்தியா, சீரியலை பாத்தியா, லைக்ஸ் வந்ததா, அந்த பையன் பேசினானா, அவன் நல்லா பேசினானா, பேசலையா, ஏன் நீ இது சேடா இருக்க அப்படின்னு அந்த இதுக்குள்ளேயே வளையத்துக்குள்ளேயே அதுக்கு பின்னப்பட்டுருதுக, செல்வி வலைக்குள்ள பின்னப்பட்டது மாதிரி. அப்ப என்ன ஆகுதுன்னா இதுதான் உலகம், அவ்வளவுதான், நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு, அந்த பையன் பேசல முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு பேசல முடிஞ்சு போச்சு. காதல்ங்கிறது ஒரு பருவ இன கவர்ச்சி மூலமா நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அந்த இனக்கவர்ச்சி மூலமா பல பிள்ளைங்க மனம் இது புழுங்கி போயிடுறாங்க. அதே மாதிரி போதைப் பொருள்களுக்கு கூட சில பிள்ளைங்க தவறான பாதைக்கு போயிடுறாங்க. இதையெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா வீட்டை 12ஆம் வகுப்பு வரைக்கும் வீட்டுல இருக்கணும், பிள்ளைகளை தைரிய மாசாலியா வளர்க்க ஆரம்பிக்கணும், ஏமாற்றத்தை சொல்லிக் கொடுக்கணும், அம்மா அப்ப தாத்தா பாட்டிகளோட பேச அனுமதிக்கணும், அவங்களுக்கு சரி சின்ன தொண்டுகளை செய்ய அனுமதிக்கணும், கலைகளை வளர்க்க பழகணும். இந்த கூட பின்னு இந்த தையலை கத்துக்கோ, படிப்பு மட்டும் இல்ல மத்ததையும் கத்துக்கோ, தொழில கத்துக்கா, இந்த பூவை கட்டு, அந்த வேலையை பாரு, உன்னோட துணிமணியில நீ மடிச்சு வைக்க பழகு, வீட்டை சுத்தம் பண்றதுக்கு நீ உதவியாயிரு எனக்கு அப்படின்னு எல்லா வேலைகளையும் பாதி வேலைகளை சின்ன சின்ன வேலைகளை கொடுக்கப்படும் போதும் கலைகளை வளர்க்கப்படும் போதும் அவங்க தவறான பாதைக்கு போறதுக்கு வழி இருக்காது. அவங்க ஒரு தைரியசாலியா நம்மகிட்ட இருக்கு கை.

0: சொல்லின்னு அப்படின்னு ஒரு தைரியமா வளரப்படுவாங்க. இப்படிதான் என் பிள்ளைகளாம் வளர்த்து இன்னைக்கு அவ்வளவு பேருமே ஒரு துணிச்சலான பெண்மணிகள். அவங்களே ஒரு எடுத்துக்காட்டா கல்லூரியிலையும் பள்ளியிலையும் சொல்லிக் கொடுக்குறாங்க நல்லத. அதனால என் குடும்பம் நன்மை அடையுதுங்கன்னா நம்ம அண்ணா சொன்ன மாதிரிதான். லால்குடி அண்ணா சொன்னாங்க பாத்தீங்களா, ஊடகங்கள் வந்து பயங்கரமான யுத்திகளை பயன்படுத்தி தவறான பாதைக்கு அழைச்சி சென்றுகிட்டு இருக்கு. அதை பூரா தடுத்து நிறுத்தணும்னா நம்ம கையில இருக்கு. நம்ம சந்தோஷத்தை நம்மளும் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. பெற்றோர்களுமே சோர்வா இருந்துகிட்டு நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், அப்பா சண்டை அம்மா சண்டை, சண்டைகள் அவங்க முன்னாடி போட்டுக்கிறது, பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிறது, ஈகோ பிரச்சனை ஏலத்தை ரெண்டு, இதெல்லாம் அந்த பிள்ளைகளை ரொம்ப அழுத்தத்துக்கு ஆளாக்கி நம்ம அம்மா அப்பா ஒன்னா இல்லையேங்கிற ஒரு பெரிய காரணமே இன்னைக்கு பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அந்த இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுது. அதனால எல்லாரும் நல்லபடியா சிறப்பா வளர்க்கணுங்கிற என்னோட விருப்பங்க. நான் நம்ம நேரம் பேசிட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி. இப்போ அவங்க நேர்கள் அவங்க கருத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க. பயம், விரக்தி, கம்பாரிசன், ஒருத்தர் ஒருத்தர ஒரு இடம் போட்டு பார்க்குறது, இதை வந்து குழந்தைங்கக்கிட்டேயோ இல்லை கூட இருக்கிறவங்க கிட்ட குடும்பத்தார் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு நேயர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவரவர் வாழ்க்கை வாழ விடணும், அடுத்தவர் வாழ்க்கையை மற்றொரு வாழ்வது சரியல்ல அப்படின்றது ஒரு நேயர் ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார். அடுத்த நேயர் வந்திருக்காங்க, அதை அப்புறம் பேசலாம். வணக்கம்
2: சார், நான் புதுவிலிருந்து ஆசை தம்பி பேசுகிறேன். ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் இருக்கு சார்,
1: நான்
2: மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன்.
1: சொல்லுங்க
2: சார். ரொம்ப முக்கியமான ஒரு மோசமான ஒரு இது வந்து மனநோய் சார். அந்த மனநோயில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எப்படியும் அந்த மனநோயில் போயிடுறாங்க. அவங்களுக்கு என்னென்னாங்க சிந்தனை ஃபுல்லாக தற்கொலையாக அது இதுன்னு போகும். அப்போ அவங்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னால், டாக்டர்ஸ் எவ்வளோ வழிகள் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மாத்திரையை வந்து விடாமல் சாப்பிடணும். அப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்க அவங்கள கண் போன்று, நம்ம கண் போன்று அவங்கள பார்த்துக்கணும். அவங்கள வந்து எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும். அதுலேருந்து நம்ம அவங்களை ரொம்ப மீட்டெடுப்பதற்கு நம்ம வந்து நம்ம உறவினர்கள் தான் ரொம்ப இது பண்ணணும். இது வந்து அவங்களுக்கான தீர்வு. இன்னொன்று, அவங்க மாத்திரையை கரெக்டாக சாப்பிடணும். இன்னொன்று சார், இப்போ படிக்க வைக்கிறோம், எட்டாவதுலேருந்தே மூணு ஆப்ஷன் சொல்லி வளர்க்கணும். நீ ஒரு டாக்டர் மட்டும்தான் ஆகணுன்றது இல்லை, அவனே டாக்டர் ஆகணும்னு சொன்னாலும் நாம வந்து, அதாவது அவனையும் திணிக்கக்கூடாது நம்மளும் திணிக்கக்கூடாது. நாலு அஞ்சு

0: சக்திகளை சொல்கிறேன் நான். அப்போ நம் நாட்டை நீ பாதுகாக்கலாம், அது போன்ற மன பக்குவங்கள் வருவதற்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த பக்குவம் நாம் அடைய வேண்டும். நாம் நமக்காக மட்டும் வாழக்கூடாது, அதுதான் சார் இப்போ முக்கியமானது. நாம் பிறருக்காக வாழ வேண்டும் எண்ணம் வந்துவிட்டால், தன்னம்பிக்கை வந்துவிட்டால், தற்கொலை என்பது தவிடுபடி ஆகிவிடும். நீ உன் மக்களுக்காக வாழ், அல்லது இந்த சமுதாயத்துக்காக வாழ், இதுதான் வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்கிறது. நான் ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் நினைத்தேன், ஆனால் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை. ஆனால் நான் ஒரு பாலிடெக்னிக்கல் சேர்ந்தேன், எனக்கே தெரியாது அது என்ன ஒரு இன்ஜினியர் ஆகிடுச்சு, நான் இன்ஜினியர் வேலை செஞ்சேன். அது மாதிரி வாழ்க்கை என்பதை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடும். ஒன்றை மட்டுமே நினைத்து வாழக்கூடாது என்பதை 8வதுலேருந்தே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன் சார்.
1: உண்மை உண்மை சிறப்பு.
0: இது போன்ற இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் போன்ற அறிஞர்கள் இது மாதிரி இதை தான் கொண்டுட்டு வரணும். அதாவது இது போன்ற வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
1: இல்ல அதுக்கு அந்த ஒரே காரணத்தினாலதான் இந்த ப்ரோக்ராம்.
0: பாருங்க, மனநோயாளிகளை வந்து கண் போன்று பார்த்துக்கணும் சார். அவங்களுக்கு தெரியாம போயிடுவாங்க, ஆனா உண்மையிலே சார் நல்லவங்க சார். ஏதோ ஒரு இதுல போயிடுவாங்க, அவங்களை மீட்டு எடுக்கணும் சார், எடுக்கலாம். அந்த தன்மைக்கு நமக்கு வர வேண்டும். அவர்கள் எங்கேயோ ஒரு பாதையில் சென்று விட்டார்கள், அது சுற்றி இருப்பவர்களுக்கு வர வேண்டும்.
1: உண்மை,
0: அது முக்கியமானது, அது முக்கியமானது.
1: உண்மை.
0: வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்?
1: இல்ல ஐயா, உங்க கருத்தை நீங்க சொல்றது அனைவரும் கேட்கணும்ன்றதுதான் எங்களுடைய.
0: இல்ல, இது இந்த நாலு கருத்து இருக்கு. நீ ஒரு அரண், உன் வாழ்க்கை பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நீ ஒரு அரண்.
1: இல்ல உண்மை, அதான் உங்க பார்க்கறது. நீங்க அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. நன்றி, நன்றி ஐயா.
0: நன்றி சார், நன்றி சார்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்
2: ஐயா. நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: கோவில்பட்டி மெக்கானிக் சங்கர், நீண்ட காலமாச்சு ஐயா உங்க குரலை கேட்டு, சொல்லுங்க ஐயா.
2: ஆமாய்யா, ஆமாய்யா. ஐயா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க ஐயா. நீங்க
2: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். உங்க ஆசீர்வாதம்
1: ஐயா, பெரியவங்க ஆசீர்வாதம் அவ்வளவுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் இயற்கையும் இறைவனும்.
2: இறைவனும்
1: கோவில்
2: எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஐயா. ஆமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே அவங்க வந்து என்னைய பொறுத்த அளவுக்கு கடவுளுக்கு ஒப்பானவங்க.
1: நன்றி, நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாமா?
2: அதாவதுயா, ஒவ்வொரு மனிதரும் எவ்வளவு விருப்பு வெறுப்பு இருந்தாலும் வாழணுமே வாழக்கூடாதுயா. வாழ்க்கையை வந்து நம்ம வசப்படுத்தி வாழணும்.
1: இதை இப்படியும் சொல்லலாமே, ரசிச்சு வாழலாம் சொல்லலாமே.
2: ஆமா, வாழ்க்கையை நம்ம வசப்படுத்திட்டோம்னாலே மற்ற வாழ ஆசை வந்துருங்க.
1: உண்மை.
2: ஆமா, வாழ ஆசை வந்துடும். அது போக விருப்பு வெறுப்புகளுக்கு ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாதுயா. இது இடம் கொடுக்காம இருந்துட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும். அடுத்து வந்து உழைப்பது ஒன்றே செயலா இருக்கணும். உழைக்கிறது தான் செயலா இருக்கணும், நடக்கிறதுல நல்ல மாதிரி நல்லபடியா நடந்துருங்கிறதா என்னுடைய தாழ்மையான கருத்துயா.
1: உண்மை, உண்மை, சிறப்பு ஐயா.
2: நன்றி ஐயா, நன்றி, நன்றி.
1: நேர்கள் அனைவரும் அவங்கவுங்க கருத்தை ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அவங்கவுங்க எண்ணத்தை தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஆசிரியர் கூறியது, உன் காலுக்கு விலை உயர்ந்த செருப்பு இல்லை என்று அடம் பிடிக்கிறாய் உன் தாய் தந்தையிடம். காலே இல்லாதவன் என்ன செய்வான், அந்த மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசிரியர் சொன்னதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்,
3: சார் ஓம் சக்தி. வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: சார் ரெட்டிக்கு இப்போ மாறு முந்தி கிருஷ்ணன் சார்.
1: எங்க சார்?
3: ரெட்டிக்கு இப்போ மாறு முந்தி கிருஷ்ணன்.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
3: சார் இன்னைக்கு எங்கள் ஸ்கூலை சீட்டுகள் சீட் கொடுத்து டீச்சர் சீட் கொடுத்துருக்கேன் 6-8 தற்கொலையை பற்றி விழிப்புணர்வு செய்ய சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க, மாணவர்கள் எப்படி செய்யணும், எப்படி நடக்கணும் என்னவன சார் பாத்தீங்கன்னா, தலைவலி தலைவலி காட்டி தனக்கு வந்தா தெரியும்னு சொல்லுவாங்க சார்.
1: உண்மை,
3: அது உண்மையில சார். என்னுடைய வாழ்க்கையில நினைச்சா நாங்க சுத்தலா வச்சுட்டு இருந்தது கடன் தொலைனால எங்க அண்ணா 1980 June 1 அவர் சூசைட் பண்ணிருக்கோம். முடியாது. அதுக்கப்புறம் அவர் செத்தப்புறம் ஒரு 4 வித்து கடனை கொடுத்தோம். நீதி சொத்தை வச்சுட்டு அப்படியே ஓட்டுறதுங்க. அது இன்னைக்கு கடன் தொல்லைனால அவர் இறந்துட்டாங்க. கடன் ஒரு கடன் தொல்லை வச்சு தீர்வாதுங்க. அவர் இருந்தனால இன்னைக்கு நினைச்சாலே வாழ்க்கையில எந்த ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால சொல்லுவாங்க, எல்லாருமே வாழ்க்கை தான் போராடணும். அதாவது எதிர்கட்சியில் போடணும், சொத்து போனா என்ன போகுது, கை கால் தெம்பாக சம்பாதிச்சு.

0: ரெண்டாவது மனசு மனசு விட்டு சொல்லுவேன், சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அதாவது மனசு குறையும், சில பேர் இதாக சண்டை பண்ணிச்சிங்க அவங்கள கூட அட்ஜஸ்ட் பண்ணுவேன். எப்பா அது மாதிரி எனக்கெல்லாம் போயிடாத செய்யறேன் இருக்கிறது போய் போயிடலாம். அந்த இடத்துக்கே பூ பூ பேசி ஊரு நிற்கிறது ரெண்டு நாள் முன்னாடி பேசுவேன், இந்த மாதிரி செய்யாதீங்க போகாதீங்க சொல்லிட்டு. உதாரணம் நம்ம குடும்பத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். சரிங்க சரிங்கன்னு அதனால அந்த தற்கொலைன்றது தீர்வாகாதுங்க, அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகக்கூடாதுங்க.
1: உண்மை உண்மை.
0: அதனால கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எவ்வளோ போராடலாம் இடம் இருக்குங்க, கை கால் தெம்புனா எவ்வளோ நேரம் சம்பாதிக்கலாம், சொத்து போனால் மொழி சொத்து சம்பாதிக்கலாம். அதாவது அதாவது நம்ம
1: பொருட்கள் எல்லாமே நாம பார்த்து ஏற்படுத்தக்கூடியது.
0: ஆமாம், எதுவும் நிலை இல்லைங்க, எந்த பொருள் நிலை இல்லைங்க.
1: உயிர்ன்றது நாம பார்த்து வர்றது கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு உன்னதமான விஷயத்தை போக்கிக்கிறது
0: என்ன சொல்லுவாருங்க, கடவுள் அதாவது கடவுள் உயிர் கொடுத்திருக்காரு, அந்த உயிர் உலகத்துக்கு உரிமை கிடையாது.
1: உண்மை,
0: அந்த உரிமை கடவுள் தான் எடுக்கணும், அந்த முடிவு நீ எடுக்கூடாது முடிவாரு.
1: உண்மை உண்மை.
0: எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன், ஏய் நீ எடுக்க முடிவு எடுக்கப்பா, கடவுள் எடுக்க முடியுதுப்பா, நீ எடுக்கிற முடிவு எடுக்காதப்பா. சரிங்க சரிங்கன்னு சொல்லி அவங்க கேட்டு என்ன கேட்டிருக்காங்க. நிறைய பேர் நான் சொல்லேன் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தினால நிறைய பேர் சொல்லி தவறான முடிவுக்கு போறதான் மாற்றிருக்கீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும்
1: சிறப்பு சிறப்பு சிறப்பான செயலும் செஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்கள் பதிவுக்கு நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி.
1: அண்ட் உங்களுடைய அண்ணனின் அழைப்புக்கு நிலையத்தின் சார்பாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி.
1: நேயர்கள் அனைவரும் அவங்கவுங்க கருத்துக்களை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம் இன்றைய தலைப்பு. இதில் அனைவரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும் ஒரே மாதிரி விரக்தி, மன உளைச்சல், கடன் தொல்லை. இன்றைக்கி கடன்றது பிரதான ஒரு வார்த்தையாகிப்போச்சு. அந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கக்கூடாதுன்றது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து மாட்டிட்டோம், நம்மளுடைய தேவைக்கு நம்ம கடன் வாங்கணும், அதிலேருந்து மீள்றதுக்கும் நமக்கு தெம்பு இருக்கணும், தைரியமும் இருக்கணும். இந்த நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடலுடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இன்றைய நேயநேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தங்கள் கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: சரி, காலையிலேயே நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம். இன்னைக்கு ராஜன் வீட்டுக்கு போய் போன வாரம் அந்த PMMSY பிரதமர் மத்ஸ்ய சம்பதா யோஜனா இது சம்பந்தமாக இன்னும் பல்வேறு செய்திகளை தெரிஞ்சுக்கணும். அவர் வேற சொன்னார் மத்திய அமைச்சர் இணையமைச்சர் அவங்க பேசுனதெல்லாம் வச்சுருக்கேன்னு, அதையும் நம்ம கேட்டுட்டு வந்துடணும். முதல்ல அவர் வீட்டுக்கு போவோம். அவரை பார்த்துட்டு வர்றது தான் இன்றைக்கி முக்கியமான வேலை. ராஜன், ராஜன்,
3: யார் பெல் அடிக்கிறாங்க இந்த நேரத்தில்? யாரா இருப்பாங்க?
2: எப்பா, நான் தான்ப்பா செல்வம்.
3: செல்வம், வாப்பா வாப்பா வாப்பா. உன்னதாம்மா நினச்சிட்டு இருந்தேன்.
2: ஏன்ப்பா, நானும் உன்னே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். போன வாரம் நம்ம சந்திச்சோம்ல?
3: ஆமாம்.
2: முக்கியமான விஷயம் அந்த மத்திய அமைச்சர் பேசுறது, இணையமைச்சர் பேசுறது, இதெல்லாம் நீ கேட்கலையே அப்படின்னு நீ
3: சொன்ன.
2: முக்கியமான வேலை இருந்தது, அதனால நான் அப்போ போயிட்டேன்ப்பா. ஏன்ப்பா, நம்ம இந்த 1ஆம் தேதி முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தில்ல?
3: ஓ, இந்த புதுச்சேரியில் இருக்கிற கருவடிக்கு பெருந்தலைவர் காமராஜர் மணி மண்டபத்தில் நடந்தது, அந்த ஃபங்க்ஷனை பற்றி சொல்றியா?
2: ஆமாம்ப்பா, அது சம்மந்தமாக கொஞ்சம் விரிவாக எனக்கு இப்பயும் சொல்ல.
3: சரி சரி சரி செல்வம். அந்த புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டத்தின் கீழே மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகளை தொடங்கி வைத்தல், அப்புறம் நீல பொருளாதாரத்திற்கான கூட்டுறவு சார்ந்த கடல் பாசி வளர்ப்பு குறித்த பன்முகத்திறன் மேம்பாட்டு மாநாடு நடைபெற்றது, அதானே?
2: ஆமாப்பா, அதுல கூட மத்திய அமைச்சர், இணையமைச்சர், அப்புறம் நம்மளுடைய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், புதுச்சேரி முதலமைச்சர் எல்லாரும் கலந்துகிட்டாங்கன்னு சொன்னியப்பா.
3: ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அந்த மாநாடுல மீன்வள உள்கட்டமைப்புகளை தொடங்கி வச்சாங்க. அதுல வந்து தேங்காய் திட்டு இருக்குல்ல?
2: ஆமா.
3: அங்க 15.63 கோடி ரூபாயில மேம்படுத்தப்பட்ட சிங்கார வேளாண் மீன்பிடி துறைமுகம்.
2: எப்பா, அதை போய் பாக்கணும் போல ஆசையா இருக்கப்பா.
3: நான் போய் பாப்போம். அப்புறம் நல்ல வாட்டில 18.93 கோடி ரூபாயில புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம்.
2: ஓஹோ.
3: அப்புறம் காரைக்கால்ல காளி கூப்பத்துல 1.92 கோடி ரூபாயில ஏற்படுத்தப்பட்டுள்ள கடல் பாசி பதப்படுத்துவதற்கான மேம்பட்ட புத்தாக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டு பையம் இதெல்லாம் தொடங்கி வச்சாங்கப்பா.
2: எப்பா, நல்ல விஷயம்லாம் நிறைய சொல்றிய. எப்பா, இந்த கடல் பாசியை வளர்க்கறதுக்கு நிறைய முயற்சி எல்லாம் பண்ணாங்கப்பா, பல இடங்கள்ல அது தோல்வி ஆயிடுச்சு.
3: ஆமா.
2: ஆனா நம்ம இந்த புதுச்சேரி மாநிலத்துல வெற்றிகரமா அதை செஞ்சிருக்காங்கப்பா. அது குறிப்பா காரைக்கால் பகுதிகளில் நல்ல முறையில் கடல் பாசிய வளர்க்குறாங்களாம்.
3: ஆமா.
2: சரிப்பா, வந்ததுல இருந்து சும்மா இருக்கிறேன், ஏதாவது காஃபி டீலாம் கொடுக்க மாட்டியா?
3: செல்வம், நீ கேப்பண்ண ஒரு சொம்பு கூழை எடுத்துட்டு வந்துட்டேன்.
2: என்ன கூழுப்பா இது?
3: கம்மங்கூழுதான், உனக்கு பிடிச்சத?
2: ஆமாப்பா, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. எங்க வச்சிருக்க?
3: மேஜ மேல வச்சிருக்கேன்.
2: ஆமாப்பா. சரிப்பா சரிப்பா.
3: இந்தப்பா நார்த்துங்க தொட்டுக்க.
2: நல்லா இருக்கும்பா. இதுக்கு நான் கொஞ்சம் குடிச்சிட்டுமா?
3: குடி குடி குடி, தாராளமா குடி. குடிச்சிட்டு இன்னொரு சொம்பு வேணாலும் கேள.
2: நல்லா இருக்குப்பா, அருமையா இருக்கு, நல்லா குளிர்ச்சியா இருக்குப்பா. கொஞ்சம் கருவாடு கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்.
3: எங்க ஆயா அப்பயும் கருவாடு கொடு செல்வத்துக்கு அப்படின்னாங்க.
2: எப்பா, நீ மீன் வளத்தை பத்தி பேசுற, மீன்ல இருந்தானப்பா கருவாடு வருது?
3: ஆமா ஆமா, நிறைய வச்சிருக்காங்க பரண் மேல.
2: ஏன்ப்பா, அடுத்த தர வரும்போது எனக்கு கொஞ்சம் கருவாடு கொடுக்குற.
3: சரி சரி சரி
2: சரி. இந்த பிரதமர் மத்ஸ்ய சம்பதா யோஜனா இருக்குல்ல, இதனுடைய தேவை எதனால வந்துச்சு சொல்லு பாப்போம்.
3: நான் நீ ஃபங்க்ஷன் போனா செல்வம், அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் பேசுனாங்க, ஆனா வேற திட்டங்கள்லாம் பத்தி பேசுனாங்க. உனக்கு தான் தெரியுமா, நீ கொஞ்சம் நல்ல விவரமா சொல்லு எனக்கு.

0: இந்த திட்டத்துடைய தேவை எதனால வந்துச்சு தெரியுமா? இந்தியாவில் உணவு, ஊட்டச்சத்து, வேலை வாய்ப்பு, அப்புறம் வருமானத்தில் வந்து மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கறத உணர்ந்து மத்திய அரசு இந்த பிரதமர் மத்ய சம்பதா யோஜனாவை கொண்டு வந்தாங்கப்பா. இந்த துறையில 16 மில்லியன் மீன்பிடி தொழில் செய்யறவங்க அப்புறம் மீனவர்கள் முதன்மை மட்டத்தில் உள்ளனர். அப்புறம் மதிப்பு சங்கிலியில கிட்டத்தட்ட 2 மடங்கு எண்ணிக்கையும் இருக்குதாம்பா. அப்புறம் மீன்வளத்துறையின் கூற்றுப்படி கடல் மீன் வளங்கள் 4.41 மில்லியன் டன்களாக மதிப்பிடப்பட்டுள்ளதுப்பா.
1: ஓஹோ,
0: இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா இதுல. மேலும் என்ன செய்தின்னு சொல்லட்டுமா?
1: சொல்லு சொல்லு.
0: மேலும் அதன் நடவடிக்கைகள் நாட்டின் கடற்கரையிலிருந்து 8118 கிலோமீட்டர் மீன் உற்பத்தியை மேம்படுத்த, ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பை நடத்துவதும், பழைய நீர், நதி மற்றும் உப்பு நீர் மீன்வளம் போன்ற பகுதிகளில் மீன் உற்பத்தியை பல்வகைப்படுத்துவதும் முக்கியம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்கப்பா.
1: நல்ல திட்டம்.
0: ஆமாப்பா, நாட்டின் மீன்வளத்தின் முழு திறனையும் விரிவாக மேம்படுத்துவதற்கான சூழலை எளிதாக்குவதற்காக அரசாங்கம் 5 வருட காலத்திற்கு, அதாவது நிதியாண்டு 2016 முதல் நிதியாண்டு 2020 வரை நீல புரட்சியை அறிமுகப்படுத்தினாங்கப்பா.
1: ஓஹோ,
0: அதை நம்ம எல்லாருக்கும் தெரியுமே.
1: ஆமாமா,
0: நீல புரட்சி உள்ளூர் மீன் உற்பத்தியை நிதியாண்டு 2015 10.26 மில்லியன் மெட்ரிக் டன், அதுல இருந்து 2019 நிதியாண்டுல 13.75 மில்லியன் மெட்ரிக் டன் ஆக மேம்படுத்த உதவுனுச்சுப்பா.
1: ஓஹோ,
0: அதாவது கிட்டத்தட்ட 4 மில்லியன் மெட்ரிக் டன் அதிகப்படுத்தினாங்கப்பா. சாதாரண விஷயம் இல்லப்பா இது. இப்ப நீ அந்த மாநாட்டுக்கு போனில்ல?
1: ஆமா.
0: அங்க யாரு பேசினாங்க, என்ன பேசினாங்க, அதையும் கொஞ்சம் எனக்கு சொல்ல. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பேரை கேட்டுட்டோம்.
1: ஆமா,
0: துணைநிலை ஆளுநர் பேசுனதை நீ போட்ட, நான் கேட்டேன். அப்புறம் நம்மளுடைய முதலமைச்சர் ரங்கசாமி ஐயா பேசுனதை போட்ட, கேட்டேன்.
1: ஆமா.
0: அப்புறம் காணொலி காட்சி அங்க பேசுனதெல்லாம் கேட்டேன்.
1: ஆமா,
0: வேற யாருப்பா பேசுனது உன்ட்ட இப்ப இருக்கு?
1: செல்வம், அந்த நிகழ்ச்சியில அடுத்ததா இந்திய அரசின் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எஸ்பி சிங் பாகேல் அவர்கள் பேசினாங்க.
0: இப்ப அவங்க பேசினதை நான் கேக்குறேன். அவங்க பேசினதை அங்கேயே ஏதாவது தமிழ்லயும் ஏதாவது கொஞ்சம் மொழிபெயர்த்து சொன்னாங்களாப்பா?
1: அதுல என்ன சந்தோஷம்னா, அவரு பேச பேச இன்னொருத்தர் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணாரு. பேரா எல்லாருக்கும் புரிஞ்சது, எல்லாம் கை தட்டுறாங்க.
0: ஓஹோ, அப்படின்னா எனக்கு நல்லா புரியும்பா.
1: ஆமா,
0: அதை கொஞ்சம் போடு பண்ண கேக்குறேன்.
1: சரி சரி சரி, நான் மொபைல் ஆன் பண்றேன் அந்த ரெக்கார்டா.
0: சரிப்பா.
2: पुदुचेरी में फिशरीज इंफ्रास्ट्रक्चर एंड सीवेड इनोवेशन सेंटर के लॉन्च के इस प्रोग्राम में मुझे आने का मौका मिला और ऑनरेबल कैबिनेट मिनिस्टर द्वारा जो कुछ अनाउंसमेंट होंगे वो उन्हीं के मुंह से अच्छा लगेगा जब वो बताएंगे, मुझे आने का मौका मिला। कई प्रोजेक्ट्स आज पुदुचेरी के फिशरमैन के लिए, यहाँ की पब्लिक के लिए, फिशरमैन के वेलफेयर के लिए और यहाँ के फिशरमैन की आमदनी को बढ़ाने के लिए कुछ काम हो रहे हैं। माननीय प्रधानमंत्री जी का जो कहना है कि किसानों की आय को दुगना किया जाए, वो फिशरीज के द्वारा, एनिमल हस्बेंड्री के द्वारा, डेयरी के द्वारा, मधुमक्खी पालन के द्वारा, गोटरी के द्वारा, पिगरी के द्वारा, नैनो यूरिया, नैनो DAP का यूज करके, ड्रिप और स्प्रिंकलर का यूज करके किसान अपनी इनकम को दुगना बढ़ा सकता है। और इसमें एक बहुत महत्वपूर्ण भूमिका प्रधानमंत्री जी द्वारा ये निभाई गई है कि एनिमल हस्बेंड्री, डेयरी और फिशरी को एक अलग मंत्रालय दिया गया है। मैं लंबी बात नहीं कहूँगा, यहाँ बहुत स्कोप है। इनलैंड फिशरीज का भी स्कोप है, मैरिन्स का भी स्कोप है और ख़ास तौर से सी बीट का। आने वाला फ्यूचर जब ज़मीनें कम होती जाएंगी, पॉपुलेशन बढ़ेगी, हमें सी बीट की तरफ भी जाना पड़ेगा और उसमें पुडुचेरी में इसका काफ़ी स्कोप है। मैं ऑनरेबल कैबिनेट मिनिस्टर बिल टोल्ड यू कि व्हाट आर द आवर प्लानिंग फॉर द पुडुचेरी, कितना बजट दिया है, क्या क्या काम यहाँ हो रहा है, क्या काम होने जा रहा है, तो मैं उसके डिटेल में नहीं जाऊँगा।

0: मैं माननीय प्रधानमंत्री जी का धन्यवाद देना चाहूँगा कि जैसे ग्रीन रेवोल्यूशन से भूख मिटी है, व्हाइट रेवोल्यूशन के बाद दूध का उत्पादन बढ़ा है और ब्लू रेवोल्यूशन शब्द उन्होंने ही दिया है, और केवल ब्लू रेवोल्यूशन एक नारा नहीं है बल्कि प्रधानमंत्री मत्स्य संपदा योजना और अन्य योजनाओं में ढेर सारा बजट भी दिया है। पुडुचेरी वो राज्य और यूटी लकी होते हैं जिसके पास समुद्र होता है, जिसके पास समुद्र होता है वो इलाका कभी भूखों नहीं मरता। यहाँ परंपरागत रूप से फिशिंग होती है, अब हमें थोड़ा कोऑपरेटिव सोसाइटी बढ़ाना पड़ेगी, इंफ्रास्ट्रक्चर बढ़ाना होगा, कोल्ड चेन बढ़ानी होगी, वैल्यू एडिशन के लिए काम करना होगा। बहुत बड़ा टूरिस्ट प्लेस है, लोग फिशिंग को भी इंजॉय कर रहे हैं, ऐसी मेरी शुभकामनाएं हैं। पुनः आप सबको बहुत बहुत बधाई की आज करोड़ों रुपए की योजनाओं को माननीय कैबिनेट मंत्री श्री ललन सिंह जी ने लॉन्च किया है, इसकी आपको मुबारकबाद दे रहा हूँ। बहुत बहुत धन्यवाद।
1: இந்த புதுவை மக்களின் குறிப்பாக மீனவ சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக இன்று மூன்று முக்கிய திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்களை தொடர்ந்து நமது மாண்புமிகு மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார்கள். நமது திட்டங்கள் மக்களை சென்று அடைய வேண்டும் என்பதில் நமது மாண்புமிகு பிரதமர் மிகவும் கவனமாக இருந்தார். மாண்புமிகு பிரதமர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையின்படி அவரது திட்டங்கள் சரியாக வந்து மீனவர்களை அடைய மீனவர் துறை தனியாக மாற்றப்பட்டது. இப்பொழுது மீனவர்களின் வாழ்வின் மிகப்பெரிய பங்காக கடற்பாசி அமைந்திருக்கிறது. அவருடைய வாழ்வை மேம்படுத்த கடற்பாசி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அதை பற்றியும் அதற்கான திட்டங்கள் பற்றியும் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். முதலில் பசுமை புரட்சியை கொண்டு வந்தார்கள், பின்பு வெண்மை புரட்சியை உருவாக்கினார்கள், தற்போது நீல புரட்சிக்கு தயாராக இருங்கள், நீல புரட்சி ஏற்பட்டு விட்டது. அதை நமது பிரதம மந்திரியினுடைய தொலைநோக்கு பார்வை மூலமாக இங்கே கொண்டு வந்திருக்கிறார். புதுச்சேரி மீனவர்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள், ஏனென்றால் அவர்கள் மீன் வளம் மிக அதிகமாக பெற்றிருக்கிறார்கள், நல்ல கடற்கரை பெற்றிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய மீன்வளத்தில் அவர்களுடைய அறிவை பெருக்கவும் அவர்களுடைய வாழ்வை வளமாக்கவும் பல்வேறு திட்டங்களை நாம் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். அதனால் இனிவரும் காலங்களில் புதுச்சேரி மீனவ மக்களின் பொற்காலமாக அமையும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.
2: ராஜன், இந்த திட்டம் இருக்குல்ல,
3: ஆமா,
2: பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா,
3: ஆமா,
2: இது மீனவர் வாழ்க்கையில ஒரு விடிவெள்ளியான திட்டம்ப்பா.
3: ஓஹோ,
2: ஆமாப்பா.
3: என்னதா?
2: ஏன்னா கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறாங்க.
3: ஆமா.
2: அப்ப இருட்டா இருக்கிற நேரத்துல அந்த விடிய கால இருக்கக்கூடிய அந்த விடிவெள்ளி தான் பொழுது விடியுது அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்தும்.
3: ஓஹோ,
2: அத மாதிரி வாழ்க்கையில ஒரு வசந்தம் வீச போகுது அப்படிங்கறத இந்த திட்டம் அவங்களுக்கு உணர்த்துதுப்பா. நான் இன்னும் சில விஷயம் சொல்லட்டுமா?
3: என்னது?
2: மீன்வளத்துறை அந்நிய செலவாணி வருவாய்க்கு முக்கிய பங்களிப்பாக இருக்குது அப்படிங்கறத மத்திய அரசு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டுல இந்தியா உலகின் முன்னணி கடல் உணவு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடா உருமாற உதவி செஞ்சுட்டு வருதுப்பா.
3: ஓஹோ,
2: ஆமா. இப்ப நிதியாண்டு 2024 கடல் பொருட்கள் ஏற்றுமதி வருவாய் 7.38 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்ததுன்னா வச்சுக்கீங்க. ஆமாப்பா, இந்த உறைந்த ரால் ஏற்றுமதி இருக்குல்ல, அது ஒரு முக்கிய பொருளாக தொடர்ந்து வருதுப்பா. 2023 நிதியாண்டுல மீன் வளர்ப்பு பொருட்கள் நாட்டின் மொத்த மீன்வள ஏற்றுமதியில 63%
3: வச்சுக்கியா.
2: நாட்டின் மீன் வளத்துறையின் வளர்ச்சி மீன் விவசாயிகளுக்கு அதிக வருமானத்தை ஈட்டவும், மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும், ஏற்றுமதியை மேம்படுத்தவும், அதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தூண்டவும் ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குதுப்பா. இதுக்கெல்லாம் இணங்க இந்த துறையில உள்ள மிகப்பெரிய திறனை உணர்ந்து நம்ம மத்திய அரசு இருக்குல்ல, அது செப்டம்பர் 2020 பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவை அறிமுகப்படுத்தினுச்சு.
3: ஓஹோ,
2: ஆமாப்பா. ஆரம்பத்துல ஒரு 5 வருஷத்துக்கு நிதியாண்டு 2021 to 2025 வரை உள்ளடக்கிய ஒரு காலத்துக்கு 20,050 கோடி நிதி ஒதுக்கீட்டுல

0: இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப இந்த திட்டம் 2026 நிதியாண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முழுமையான மீன்வளத்துறை மேம்பாடு, மதிப்பு கூட்டல், உள்கட்டமைப்பு நவீனமாக்கல் மற்றும் மீனவர் நலன் ஆகியவற்றில அந்த இலக்க அடையணும் அப்படின்னு மத்திய அரசு இதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்குப்பா. சரி, நீ இன்னொரு யாரோ பேசினாங்க அப்படின்னு சொன்னியப்பா, அது யார் பேசினது?
1: செல்வம், அந்த ஃபங்க்ஷன்ல பெரிய அகண்ட திரையில எல்லாரும் மத்திய அமைச்சர், இணை அமைச்சர், கவர்னர், முதலமைச்சர், அமைச்சர்கள், மீனவ மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அதுல வந்து காணொலி காட்சி காட்டினாங்க. அதுல என்ன இருந்ததுன்னா, கடல் பாசி வளர்ப்போரின் கருத்துக்கள் எல்லாம் நிறைய இடம்பெற்று இருந்தது. அதுல திட்டம் அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது.
0: அவங்களை எல்லாம் பேச விட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அங்க வந்து ஒளிபரப்புனாங்க.
1: அதுல கடல் பாசி வளர்க்கறது எப்படி, அதை வந்து சுற்றுச்சூழலுக்கு உதவும் வகையிலான பயன்பாடுகள் குறித்தும் நிறைய பேசினாங்கப்பா. அது அதையும் போட்டுமா?
0: கொஞ்சம் போடுப்பா. என்னதான் பேசுறான் நானு கே, நீ மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டியா?
1: இதே ஆன் பண்றான்.
0: சரிப்பா, ஆன்
1: கேப்போம் கேப்போம்.
2: நான் வந்து இங்க எங்க ஊர்ல வந்து பெண்கள் கூட்டுறவு சொசைட்டில வந்து செயலாளரா இருக்கேன். எங்க ஃபிஷரிஸ் ஆபீஸ் மூலமா ஒரு ட்ரைனிங் போற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு.
3: என்ன ட்ரைனிங் அப்படின்னு போய் பார்க்கும்போது, கடல் பாசி ட்ரைனிங்காக ராமேஸ்வரம் போகணும்னு சொன்னாங்க.
4: இந்த கிராமத்துல இருந்து ஒரு 15 பெண்கள் அழைச்சிட்டு போனாங்க ட்ரைனிங்காக. அங்க வந்து எங்களுக்கு நல்ல முறையில ட்ரைனிங் கொடுத்தாங்க. 3 நாள் போய் தங்கியிருந்தோம். அங்க எல்லாம் விதை போடுறவங்க, அந்த பாசி ரெடி பண்றது, எல்லா ஆளு எல்லாமே போய் காமிச்சாங்க.
3: அங்க உள்ள கடல்ல வந்து அலைகள் இருக்காது, அதனால லேடிஸே இறங்கி வேலை செய்வாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, இங்க அலைகள் நிறைய இருக்கும், எங்களால போய் செய்ய முடியாது. நாங்க அதெல்லாம் சொன்னோம் அவங்கள்ட்ட.
4: அந்த கடலுக்கு மூங்கில் சரியா இருந்தது, நமக்கு வந்து லாஃப்ட்.
5: நம்ம புதுச்சேரி காரைக்கால்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான பகுதியில தான் நம்ம வளர்க்குறோம். 8 மீட்டர் எல்லாம் வளர்க்குறோம். ரொம்ப கடல் சீற்றம் அதிகமா இருக்கிறதுனால சாத்தியம் இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனா எங்களோட தொழில்நுட்பம், இந்த ஹைடென்சிட்டி பாலியத்திலின் டியூப் நெட் மெத்தட், அந்த மெத்தட்ல நாங்க சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணிருக்கோம்.
6: ஒரு சிறிய மிதவையில் கட்டப்படும் கடல் பாசி துண்டுகள் சில வாரங்களில் பல மடங்காக வளரும். இது வெறும் வருமானம் தரும் தொழில் மட்டுமல்ல, கடலின் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் ஒரு மாபெரும் இயற்கை மருத்துவம். இந்த கடல் பாசிகள் கடலில் உள்ள அதிகப்படியான கார்பனை உறிஞ்சி தண்ணீரை சுத்தப்படுத்துகின்றன. அழிந்து வரும் பல சிறிய கடல்வாழ் உயிரினங்களுக்கும் மீன்களுக்கும் இது ஒரு பாதுகாப்பான இனப்பெருக்க இடமாக மாறுகிறது.
5: இப்ப எங்கெங்கெல்லாம் பாசி வளர்க்கிறோமோ அங்க பாத்தீங்கன்னா அந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு இடத்துல போடுறோம்னா 5-6 மாதங்கள் கழித்து பார்த்தோம்னா நிறைய மீன்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அது வந்து பாசியை சாப்பிட்ற மீன்கள், சில மீன்கள் இருந்தாலுமே இதுல எல்லா வகையான மீன்களும் அது ஒரு பாதுகாப்பா அது வந்து அடையறதுக்கான ஒரு பகுதியா நாங்க இந்த அறுவடையிலே வந்து நண்டு, இறாலு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். அது உள்ள வந்து அடைஞ்சு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இது வந்து நிறைய வந்து பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இருக்கிற நியூட்ரியன்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணும், லைக் அமோனியா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், இந்த மாதிரி இதை வந்து அப்சர்வ் பண்றதுனால அந்த சூழல்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கும், பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கும். கண்டிப்பா இது வந்து ஒரு என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் லெவலிவுட்.
2: எங்களுக்கு அந்த கடல் பாசி எப்படி வளர்க்கறது, அதை என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எத்தனால வளர்க்கலாம், அதை எப்படிலாம் செய்யலாம் அப்படிலாம் தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஃபுல்ல ஃபேக்டரிக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் காமிச்சாங்க. அப்ப வந்துட்டு எங்களுக்கு ஒரு 80% நம்பிக்கை வந்துச்சு. சரி, நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே, என்னதான் இருக்குது, எப்படி செய்யறாங்க, நம்மளாலே முடியும்ல அப்படின்னு தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம்.
4: ஒரு நாள் நாங்க வந்து வலையும் கயிறும் ரெடி பண்ணிக்குவோம். வலை அளவு வந்து அகலம் 1.5, நீட்டு 4 மீட்டர், கயிறு 7 மீட்டர். மறுநாள் விதை பாசி போடும் போது ஒரு வலைக்கு 5 கிலோ போடுவோம். 5 கிலோ போட்டு ஒரு லாஃப்ட்டுக்கு 10 வலை மொத்தம் எங்களுக்கு வந்து இந்த பக்கம் 8, அந்த பக்கம் 8, 16 லாஃப்ட்டு. நாங்க 160 வலை போடுவோம். அதே மாதிரி தண்ணி வந்து நல்ல தண்ணி படக்கூடாது, மழை தண்ணி எதுவும் பட்டா அந்த பாசியோட கலர் வந்து மாறிடும், வீணா போயிடும். கடல்ல இருந்து தண்ணி அள்ளி வந்துதான் அப்பப்ப சாக்கு போட்டு நனைச்சிக்குவோம். அதே மாதிரி வெயிலும் படக்கூடாது, அதுல சாக்கு போட்டு கடல் தண்ணி ஊத்தி ஊத்திக்கிட்டு இருப்போம். நாங்க பாசி கட்டுற வரைக்கும் பாசி கட்டியும் அதுல கடல் தண்ணி ஊத்தி வச்சுக்கிட்டு இருப்போம். போட்டு வந்ததும் அதை எடுத்துட்டு போய் நாங்க கட்டிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க போய் பார்ப்போம்.
2: கடல் பாசி எதுக்கு யூஸ் ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப வந்து சாப்பிடுற பொருளாகவும் நம்ம ஃபேஸ் வாஷ்க்கு, ஐஸ்கிரீம்க்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நிறைய இதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்.
5: கடல் பாசி வந்து உலக அளவுல வந்து 2 விஷயமா, அதாவது சமுதாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெனிஃபிட் ஆகுது, அதே மாதிரி தட்பவெப்பநிலை அதை எதிர்கொள்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறைன்றாங்க. ஸோ அதனால தான் இதில் வந்து உலக அளவில் இது ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்து நிறைய வந்து அகார், அல்ஜின், கராகினின்ற மாதிரி ஒரு பொருள் அதுலேருந்து எடுக்கலாம். ஸோ அந்த பொருள் பார்த்தீங்கன்னா உணவு தொழிற்சாலை, மருத்துவ தொழிற்சாலை, அழகு சாதன தொழிற்சாலையில் இது ஒரு இடுபொருளாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கால்நடை தீவனம், அதுக்கப்புறம் விவசாயத்துல உரமா பயன்படுத்துறாங்க. சோ இதுக்கு வந்து பல்முக பயன்

0: மாறுபாடு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு முக்கியத்துவம் உலக அளவிலும் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டிலயும் வந்து பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் மூலியமா வந்து நல்ல ஒரு போக்கஸ் கொடுத்து இந்தியா ஃபுல்லா இதை வந்து உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இப்ப செயல்பட்டு இருக்கோம்.
1: This particular project was started 1 year back, and already the fisherwomen, they have completed 2 cycles of seaweed farming. And in the first 2 cycles, we have got a conversion of about 3 to 3.5 times growth of seaweeds.
2: நாங்க ஃபர்ஸ்ட் அறுவடைக்கு பயந்துகிட்டே இருந்தோம், ஆனா எங்களுக்கு வந்து 3.5 மடங்கு விளைச்சல் கொடுத்துருந்தது. அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2வது அறுவடைக்கு 4.5 மடங்கு, இப்ப 3வது அறுவடைக்கு செழிப்போட 5.5 மடங்கு. இந்த பாசியில உள்ள விஷயமே நல்லபடியா பராமரிக்கணும். அந்த மாதிரி நாங்க நல்லபடியா பராமரிச்சோம். அந்த பராமரிச்சதுல எங்களுக்கு நல்லபடியா விளைச்சல் வந்தது. இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: இங்க வந்து ICAR CMFR மூலியமா இந்த கடல் பாசி சுழத்தொழில் குழு மூலியமாக உற்பத்தி செஞ்சிருக்காங்க பெண்களுடைய முழு ஈடுபாட்டோட. இது வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு உலக அளவுல. நம்ம இந்திய நாட்டிலயும் ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு.
4: கடல் பாசியை வளர்ப்பதால் கடலும் வாழ்கிறது, அதை காக்கும் மனிதர்களும் வாழ்கிறார்கள். இதன் 45 நாட்களில் நடக்கும் இந்த அறுவடை மீனவ பெண்களின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீன் விற்று கிடைக்கும் வருமானத்தை மட்டுமே நம்பியிராமல் இன்று தங்களுக்கு சொந்தமான ஒரு மாற்று தொழிலை இந்த பெண்கள் கையில் எடுத்துள்ளார்கள்.
2: 3வது முறையா அறுவடை பண்ணி கவர்னர் முன்னிலையில அந்த நிறுவனத்துல நாங்க ஒப்படைச்சோம். அப்ப எங்களுக்கு கவர்னர் ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க, நீங்க இவ்வளவு செய்யறதுக்கு உங்க ஊர்லயே இந்த பாசி பதப்படுத்துதல் ஆலைய காரைக்கால்லயே எங்களுக்கு அமைச்சு தர்றதா சொல்லிருக்காங்க. அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: கடல் பாசி வளர்ப்பு வந்து ஒரு வெற்றிகரமா பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக இங்க வந்து இந்த கடல் பாசி வளர்ப்பு மற்றும் பயன்பாட்டிற்கான ஒரு மேம்பாட்டு மையமா இந்த காளிக்குப்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல வந்து அவங்க அறுவடை பண்ண பாசிய இங்க எடுத்துட்டு வந்து பதப்படுத்துவாங்க. அதாவது இதுல இருந்து உள்ள ஜூஸ் எடுத்துட்டு அந்த ஜூஸ் வந்து உரமாகவும் அந்த சக்கையை வந்து பவுடராக்கி கால்நடைக்கு தீவனமாகவும் பயன்படுத்துற மாதிரி இந்த மீனவ கூட்டுறவு பெண்களே இதை செய்யற போது இவங்களுக்கு நார்மலா வந்து ஒரு பாசி அறுவடை பண்ணும் போது 20 ரூபா ஒரு கிலோ பச்சை பாசி கிடைக்குதுன்னா இந்த பதப்படுத்தி பண்ணும்போது அவங்களுக்கு

0: இந்த அறுவடை பண்ண பாசிய இங்க எடுத்துட்டு வந்து பதப்படுத்துவாங்க. அதாவது இதுல இருந்து உள்ள ஜூஸ் எடுத்துட்டு அந்த ஜூஸ் வந்து உரமாகவும் அந்த சக்கையை வந்து பவுடராக்கி கால்நடைக்கு தீவனமாகவும் பயன்படுத்துற மாதிரி இந்த மீனவ கூட்டுறவு பெண்களே இதை செய்யற போது இவங்களுக்கு நார்மலா வந்து ஒரு பாசி அறுவடை பண்ணும்போது 20 ரூபா ஒரு கிலோ பச்சை பாசி கிடைக்குதுன்னா இந்த பதப்படுத்தி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 40 ரூபா கிடைக்குது. அது ரெட்டிப்பா கிடைக்கும் போது அவங்களுடைய வருமானமும் கூடுது, அவங்களுடைய வாழ்வாதாரமும் முன்னேறும். அதே சமயத்துல ஒரு பெண்கள் மேம்பாடாகவும் இந்த மையம் வந்து அமையும்.
1: இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பெருசா ஒண்ணு இன்கம் எல்லாம் கிடையாது. எங்க ஹஸ்பண்ட் சம்பாரிச்சுட்டு வரதை வச்சுதான் நாங்க வந்து வீட்டுல உள்ள செலவு அது எல்லாம் அவங்க கொண்டுட்டு வரதை வச்சுதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: இப்ப நாங்க வந்து ஒரு ஊர்லயும் 16 மதவை வச்சுதான் பண்ணோம். இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது கண்டிப்பா அவங்களுடைய வருமானம் கூடும். ஒரு பக்கம் வருமானம் கூடும் போது நம்ம உற்பத்தி அதிகப்படுத்தும் போது இதை வந்து இவங்களே இப்ப தொழிற்சாலை வைக்கும் போது அங்கேயும் ஒரு அவங்களே பயன்பாட்டு பண்ணிக்கலாம். அவங்களால முடியலன்னா இன்னும் வேறு தொழிற்சாலைக்கு அவங்க கொடுக்கலாம். சோ அதனால கண்டிப்பா இது வந்து அதிகப்படுத்தப்படுத்த அவங்களுடைய வாழ்வாதாரம் பெண்கள் மேம்பாடுன்றது இன்னும் அதிகமா தான் ஆகும்.
2: கடல் பாசியை அறுவடை செய்து விற்பதன் மூலம் கிடைக்கும் கணிசமான நேரடி வருமானம் அவர்களின் சேமிப்பை உயர்த்துகிறது, பிள்ளைகளின் உயர்கல்விக்கு வழிவகுக்கிறது. நேற்று வரை மற்றவர்களை சார்ந்திருந்த பெண்கள் இன்று வங்கிக் கணக்குகளோடு தற்சார்பு கொண்ட தொழில் முனைவோராக உயர்ந்துள்ளனர்.
1: மேற்கொண்டு இப்ப திரும்ப கவர்மெண்ட் மூலமா ராப்ட் எல்லாம் கிடைக்க போகுது. இது மூலமா நாங்க இன்னொரு 4-5 பெண்களை அதுல ஈடுபடுத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
3: இதை வந்து நாங்க மேல நல்லபடியா கொண்டுகிட்டு வந்து எங்க ஊர்ல இருக்கிற மீனவ பெண்களை சேர்த்து நல்லபடியா செய்யணும்னு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. செய்வோம் நாங்க. எங்களுக்கு வந்து எங்க கிராம பஞ்சாயத்தாரும் நற்பணி மன்றத்து பசங்களும் சுய உதவி குழுக்களும் எங்களுக்கு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. நாங்க எல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிப்போம். இது செஞ்சு கொடுத்த மத்திய மாநில அரசுக்கு ஆளுநர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
2: உணவு, மருந்து மற்றும் விவசாய உரங்கள் தயாரிப்பில் கடல் பாசியின் தேவை உலகளவில் அதிகரித்துள்ளதால் இவர்களின் உழைப்பு நேரடியாக இந்தியாவின் நீல பொருளாதாரத்திற்கு ப்ளூ இக்கானமி மாபெரும் பங்களிப்பை தருகிறது.
0: ஏறத்தாழ வந்து 100,000 டன் தான் நம்ம உற்பத்தி இந்தியாவை பொறுத்தளவு. அதுவும் அந்த 100,000 டன்ல வந்து அதிகமா கடல்ல இருந்து இயற்கையா எடுக்கிறாங்க. வளர்க்கறது வந்து ப்ரொபோர்ஷனேட்டா கம்மி தான். ஆனா இன்னும் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா வளர்க்குற பாசி அதிகமாகும். அப்ப அதிகமாகும் போது நம்ம வந்து உற்பத்திய வந்து அதிகப்படுத்துறதுனால டாப் கண்ட்ரிஸோட நம்ம வந்து கம்பீட் பண்ணலாம். இது ஒரு இந்தியன் ப்ளூ எக்கனாமிக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி.
2: ஒரு காலத்தில் மீன்களை மட்டுமே நம்பி இருந்த இந்த கரைகள் இன்று நம்பிக்கையின் நங்கோரங்களாக மாறியுள்ளன. கடலெண்ணெய் தன் குழந்தைகளுக்கு மீன்களை மட்டுமின்றி இந்த பச்சை தங்கத்தையும் கிரீன் கோல்ட் பரிசளித்து அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து வருகிறாள்.
1: இதுல ஒன்னும் பயப்படுறதுக்கு பெருசா எதுவுமே இல்ல. நம்ம கடல், நம்ம தைரியமா செய்யலாம்.
4: ராஜன், அருமையான திட்டத்தை பத்தி பல்வேறு விஷயங்கள் இந்த காணொளி காட்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா.
5: ஆமா செல்வம்,
4: ஏன்னா காரைக்காலுக்கு நான் போயிருக்கேன். அங்க வந்து இந்த சுருள் பாசி வளர்க்கறதெல்லாம் நான் பாத்துருக்கேன்பா.
5: பாத்துக்கியா?
4: ஆமாப்பா. இந்த முகத்துக்கு கிரீம் போடுறீல?
5: ஆமாமா.
4: அதெல்லாம் இந்த சுருள் பாசில இருந்து செய்யறாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா?
5: நான் கிரீம் போடுறது இல்ல, ஆனா கிரீம் போறவங்களாம் பாத்துக்கிறேன். நான் நல்லா பல பலன்னு ஜொலிப்பாங்க அப்படியா?
4: ஆமாப்பா, அந்த அழகு சாதன பொருட்கள்லாம் அந்த பாசியை வந்து சேர்க்கறாங்கப்பா.
5: ஓஹோ,
4: ஆமா. இது போக ஒரு அருமையான ஒரு உணவு பொருளாவும் அந்த சுருள் பாசி இருக்கு. அதெல்லாம் கேப்சூல் எல்லாம் விக்கிறாங்கப்பா. ஏன்னா புரோட்டீன் ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் பாது. அதனால இப்ப இந்த சுருள் பாசி வளர்ப்புலாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழிலா மாறிட்டு இருக்குது.
5: நல்ல வருமானம்.
4: ஆமாப்பா, நிறைய பேர் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம இந்த திட்டத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா, இதுல முக்கிய முயற்சி அப்புறம் முன்னேற்றம் இதை பத்தி சொல்லட்டுமா உனக்கு?
5: சொல்லு சொல்லு சொல்லு கேக்குறேன்.
4: இப்பா, மீன்பிடி கப்பல் காப்பீடு.
5: சரி.
4: மீன்பிடி கப்பல்களின் புதிய மேம்படுத்தலுக்கான ஆதரவு. அப்புறம் சில பகுதிகளில் உப்பு கார பகுதியா இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளில் மீன் வளர்ப்பு. அப்புறம் சாகர் மித்ராக்கள். அப்புறம் நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், இந்த மீன் குஞ்சுகள்ல இருந்து அந்த கரு வளர்ப்பு மையங்களை உண்டாக்குறது.
5: ஆமா,
4: அது மூலமா தானே நம்ம வந்து குஞ்சுகளை பெருக்கி அது மூலமா நம்ம வந்து மீன் வளத்தையும் கூட்ட முடியும். அப்புறம் மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு தொடக்கங்கள், இன்குபேட்டர்கள், அப்புறம் ஒருங்கிணைந்த அக்வா பூங்காக்கள், இதெல்லாம் அந்த கடல் ஓரத்திலே செய்யறாங்கப்பா. இப்பெல்லாம் நாட்டுல வந்து விவசாயம் வந்து செய்யறாங்களோ இல்லையா, கடல்ல விவசாயம் பண்றது ஒரு பெரிய ஒரு இதா மாறி போச்சு. ஆமாப்பா, கடல்ல வந்து கடல் வேளாண்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து போச்சுப்பா.
5: முன்னாலாம் மீன் மட்டும் தான் பிடிப்பான்னு தெரியும்ப்பா.
4: கடல் ஓரத்துல பெரிய கம்பி மாதிரி வலை கட்டி அதுக்குள்ளார நம்ம வந்து மீனும் வளர்க்கலாம், அப்புறம் நண்டு வளர்க்கலாம், இறால் வளர்க்கலாம், அப்புறம் வந்து பாசி வளர்க்கலாம். இப்படி பல்வேறு தொழில்கள் செய்யறாங்க.

0: வா.
1: கடல் வேளாண்மை நடக்குதுங்க.
0: ஆமாப்பா, கடல் வேளாண்மையே நடக்குதுன்னு வச்சுக்க
1: பரவாயில்ல.
0: இந்த இதுக்கு செயல்படுத்தும் உத்தின்னு பார்த்தோம்னா, இந்த PMMSY இந்த ஸ்கீம் இருக்குல்ல, இதுல மத்திய துறை மற்றும் மத்திய நிதி உதவி திட்ட கூறுகளை இது உள்ளடக்கி இருக்கு.
1: ஓஹோ,
0: இந்த குடை ஒரு திட்டமாக செயல்படுத்தப்படுதுப்பா. மீன்வளத்துறையின் அனைத்து சுற்று வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துவதற்காக மீன்வள மதிப்பு சங்கிலியின் கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய கூறுகளிலும் இந்த திட்டம் தலையிட்டு செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மீனவர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அது எல்லா விதத்திலையும் மீனவர்களுக்கு உதவி செஞ்சு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்கப்பா.
1: பரவாயில்ல.
0: இப்பா நானே பேசிட்டே இருக்கேன், அந்த திட்டத்துக்கு எல்லாம் போய் பாத்துட்டு வந்தேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற.
1: கடல்ல மீன் உற்பத்தியை பெருக்கிறது தான் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோள்.
0: ஓஹோ, நோக்கமே அதுதான் சொல்ற.
1: ஆமா,
0: மீன்வளத்துறையில தரம், நிலைத்தன்மை, தர நிலைகள், அப்புறம் கண்டறிதல் இவற்றையெல்லாம் அடைவது கட்டாயம்பா.
1: ஆமா,
0: அதுக்கு இந்த திட்டம் மீன்வளத்துறையில் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தின் தனியார் பங்களிப்பும் அது ஊக்குவிக்கிறாங்கப்பா. ஏன்னா தனியாருக்கும் நிறைய உதவிகள்லாம் செஞ்சு அவங்களும் வந்து இந்த திட்டத்துல வந்து செய்யும் போது வேலை வாய்ப்பு பெருகும் இல்லையா.
1: ஆமா,
0: அதனால தனியார் பங்கேற்பு அப்புறம் வளர்ச்சியை அதன் இறுதி நோக்கமா அடைய இந்த திட்டத்தையும் வச்சிருக்காங்கப்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி சரி,
0: பல்வேறு விஷயங்கள் சொன்ன, நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா
1: செல்வம்? அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ல பன்முகத்திறன் மேம்பாட்டு மாநாட்டுல மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங்கும் பேசினாரா?
0: முக்கியமான ஒரு வேலை இருக்குப்பா.
1: சரி,
0: அடுத்த வாரம் வந்து இந்த விழாவுல இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்ப்பா.
1: சரி சரி
0: சரி சரி, நம்ம அடுத்த வாரம் எங்க சந்திக்கலாம்?
1: அடுத்த வாரம் மலையடி வாரம் ஓரத்துல அந்த ஒத்த பணம் வரதுல அங்க வந்துருப்பானே.
0: எப்பா, நீ ஏன் என்ன சொல்றன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கரெக்டா வந்துடுறேன்ப்பா.
1: சரி சரி சரி
0: சரி, வரட்டுமா?
1: பாத்து போட்டு பாப்பா.
0: போயிட்டு வரேன்ப்பா.
1: ஹெல்மெட் எடுத்துக்கியா?
0: அது எப்போதும் கையில தானப்பா வச்சிருப்பேன்.
1: விவரமான ஆளு பானியா.
0: சரிப்பா, போயிட்டு வரேன்ப்பா.
1: சரி சரி சரி.
2: நேயர்கள், இதுவரை வனமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் இரண்டாம் பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி. கலைச்செல்வி.
3: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 12:30. நேர்கள் கேட்க இருப்பது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். முதலாவதாக கலகலை எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

கதியே நா சுழலு மோடனை நின் நாடியது கதியே நா சுழலு மோடனை நின் ஞான சிவமானபத மருள்வாயே.

0: இதுவரை பன்னிசை மாலையில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாத திருப்புகழ் கேட்டீர்கள். தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டாவை புதுதில்லியில் சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாய் சேய் நலனிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் இந்தியாவின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 160,000 மேற்பட்ட மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி செலுத்தும் இயக்கமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை

0: சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரினி அமரசூரியவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இலங்கையின் அமைதி மற்றும் வளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் சக்திக்கு எடுத்துக்காட்டாக இலங்கை பிரதமர் விளங்குவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். இலங்கையில் உள்ள பெண்கள் இந்தியா வழங்கும் திட்டங்களின் கீழ் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நிதி, கல்வி மற்றும் திறன் பயிற்சி மூலம் மகளிர் மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் தொடங்க முன்வரும் மகளிருக்கு பிணையில்லா கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையுள்ள விவசாயிகளிடம் கருத்துக்களை கோரும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்று எரிசக்தி உற்பத்தி அதிகரித்து வருவதாக கூறி புள்ளி விவரங்களுடன் அவற்றை பட்டியலிட்டுள்ளார். காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். குஜராத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் இரும்பு பரன் இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். அகமதாபாத் அருகே நேரிட்ட இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய 15 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இவர்களில் 12 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே இந்த விபத்து குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அம்மாநில முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தில்லி காவல்துறை ஆணையர் திரு அனுராக் குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக துக்ளக் சாலை காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்களுக்கான கட்டுப்பாட்டு அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுதில்லியில் நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தவேக அறிவித்துள்ளது. இதன்படி தவேக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுகின்றனர். இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஆந்திராவின் ரயில் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ரேணிகுண்டா அரக்கோணம் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைக்கும் திட்டங்கள் மூலம் திருப்பதி மற்றும் சித்தூர் மாவட்டங்கள் பெரிய அளவில் பயனடையும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார்.

0: தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா கூறியுள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச அரசும் மகளிர் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லாமல் 1 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அல்பேஷ் யஷ்வந்த் கோக்ஜே இன்று பதவியேற்றுக் கொண்டார். போபாலில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு மங்குபாய் சங்கன்பாய் பட்டேல் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மிசோரமில் நீர்வளத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐசாலில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த துறையில் பணியாளர் பற்றாக்குறையை களைய உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக சர்வதேச அணுசக்தி முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த முகமையின் 35 பேர் கொண்ட வாரிய கூட்டத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 23 வாக்குகள் பதிவாகின. ரஷ்யா, சீனா மற்றும் நைஜர் நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. 8 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் மோனா அகர்வால் வெள்ளிப் பதக்கத்தையும் அவ்னி லெஹரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதன் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க மோனா அகர்வால் தகுதி பெற்றுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சனி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 10-15, 15-12, 15-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் மான்லின் லீயை வென்றார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விமல்ராஜ் அண்ணாதுரை, ஸ்ரேயா பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 24-22 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அவர்கள் மிகவும் மெதுவாக ஆடி அசைந்து நடந்து வந்ததால் அவள் அவர்களை முந்தி முன்னேறி செல்வதில் சிரமம் எதுவும் ஏற்படவில்லை. திடீரென்று அந்த ஊர்வலம் எதனோடோ அதிவேகமாக மோதிக்கொண்டது போல தோன்றியது. அந்த அணிவகுப்பு முழுவதுமே திடுக்கிட்டு பின்னடித்தது. பயபீதி நிறைந்த கசமுசப்பு குரல் லேசாக எழுந்து பார்த்தது. அந்த பாட்டும் கூட நெடுநெடுங்கி ஒலித்தது. இருந்தாலும் அந்த நடுக்கத்தை போக்குவதற்காக சிலர் மிகவும் உரத்த குரலிலும் துரிதகதியான சப்தத்திலும் அதை பாடத் தொடங்கினார்கள். ஆனால் மீண்டும் அந்த பாட்டு உள்வாங்கி மங்கியது. ஒருவர் பின் ஒருவராக அந்த மக்கள் பாடுவதை நிறுத்தத் தொடங்கினார்கள். அந்த பாட்டை பழைய உச்ச நிலைக்கு கொண்டு வருவதற்காக சிலர் மட்டும் உத்வேகம் நிறைந்தவாறு பாடும் குரல்

மட்டும் கேட்டது. பட்டினியும் பசியுமாக பாடுபடும் தோழர்கள், துயில் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கள். ஆனால் இந்த பொது முழக்கத்தில் ஒத்துழைப்பும் இல்லை, உறுதி பெற்ற நம்பிக்கையும் இல்லை. ஏற்கனவே அவர்களது குரல்களில் பயபீதி புறையோடிவிட்டது. முன்புறத்தை தாயினால் பார்க்க முடியாததாலும், என்ன நேர்ந்துவிட்டது என்பதை அறிய முடியாததாலும், அவள் அந்த கூட்டத்தினரை முட்டித் தள்ளிக்கொண்டு கூட்டத்தினூடே புகுந்து முன்னே செல்ல முனைந்தாள். அவள் முன்னேற முன்னேற ஜனக்கூட்டம் அவளை பின்னடித்து தள்ளியது. அவர்களில் சிலர் முகத்தை சுழித்தார்கள், சிலர் தங்கள் தலைகளை தொங்குவிட்டு கொண்டார்கள், சிலர் அசட்டுத்தனமாய் புன்னகை செய்தார்கள், இன்னும் சிலர் கேலியாக சீட்டியடித்துக் கொண்டிருந்தார்கள். அவள் அவர்களது முகங்களை பார்த்தாள். அவளது கண்கள் வினா தொடுத்தன, வேண்டுதல் செய்தன, அழைப்பு விடுத்தன. தோழர்களே, பாவலின் குரல் கேட்டது. இராணுவ வீரர்களும் நம்மை போல் மனிதர்கள்தான். அவர்கள் தம்மை தொடமாட்டார்கள். அவர்கள் எதற்காக நம்மை தொட வேண்டும்? எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய உண்மையை நாம் எடுத்து கூறுவதற்காகவா? அந்த உண்மை நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அவர்களுக்கும் தேவை. அந்த தேவையை அவர்கள் இன்னும் உணராமல் இருக்கலாம். ஆனால் கொள்ளையும் கொலையும் நடத்தும் கொடியின் நிழலிலே நின்று அவர்கள் நம்மை எதிர்ப்பதை கைவிட்டு சுதந்திர குடியான நமது கொடியின் கீழ் வந்து நம்முடன் கையோடு கைகோத்து அணிவகுத்து நிற்க அவர்களும் வந்து சேருவதற்கு இன்னும் அதிக நாள் இல்லை. அவர்கள் இந்த உண்மையை உணரும் காலத்தை துரிதப்படுத்துவதற்காக நாம் நமது முன்னணியை விடாது முன்னேறி செல்ல வேண்டும். முன்னேற வேண்டும் தோழர்களே, முன்னேற வேண்டும். பாவலின் குரல் உறுதி நிறைந்து ஒலித்தது. அவனது சொற்கள் தெளிவாகவும் கூர்மையாகவும் ஒலித்தன. எனினும் கூட்டம் கலைந்துவிட்டது. ஒருவர் பின் ஒருவராக அணிவகுப்பிலிருந்து வெளியே வந்து வீடுகளை நோக்கி வேலிப்புறமாக ஒதுங்கி நழுவி செல்ல தொடங்கினார்கள். இப்போது அந்த ஊர்வலம் கூரிய மூக்குடனும் அகன்ற உடலுடனும் இருப்பது போல தோன்றியது. அதன் தலைப்புறத்தில் பாவல் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு மேலாக தொழிலாளி மக்களின் செங்கொடி பிரகாசமாக ஒளி சிதறி படப்படுத்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் நிலையை பற்றி வேறொரு உவமை கூட சொல்லலாம். ஏதோ ஒரு கரிய பறவை தனது அகன்ற சிறகுகளை விரித்து உயர்த்தி பறப்பதற்கு தயாராக நிற்பது போல் இருந்தது அந்த கூட்டம். அந்த பறவையின் அலகை போல் நின்றிருந்தான் பாவல். தெருக்கோடிக்கு அப்பால் உள்ள மைதானத்திற்கு செல்ல முடியாதபடி உணர்ச்சி பேதமே இல்லாத முகங்களே இல்லை என்று சொல்லத்தகுந்த ஒரு சாம்பல் நிற மனித சுவர் வழியை அடைத்து மறித்து கொண்டு நின்றது. அந்த மனிதர்கள் ஒவ்வொருவரது

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி
1: ஒரு சாம்பல் நிற மனித சுவர் வழியை அடைத்து மறித்து கொண்டு நின்றது. அந்த மனிதர்கள் ஒவ்வொருவரது தோளிலும் பளபளவென்று மின்னும் துப்பாக்கி சனியன்கள் தெரிந்தன. அசைவற்ற மோன சமாதியில் ஆழ்ந்து நின்ற அந்த மனித சுவரிலிருந்து ஒரு குளிர்ச்சி கணக்கணத்தது. தாயின் இதயமும் குளிர்ந்து விரைத்தது. அவள் அந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு கொடியின் பக்கமாக, அதன் அருகே நிற்கும் தனக்கு தெரிந்த ஆட்களின் பக்கமாக சேர்ந்து நிற்பதற்காக விறுவிறென்று முன்னேறினாள். அங்கு நிற்கும் தனக்கு தெரிந்த நபர்கள் தமக்கு தெரியாத பிற நபர்களோடு கலந்து அவர்களிடம் ஏதோ உதவியை நாடி தவிப்பது போல நின்றார்கள். திடீரென்று அவள் ஒரு நெட்டையான மழுங்க சவரன் செய்த ஒற்றைக்கண் மனிதன் மீது பலமாக மோதிக்கொண்டாள். அவளை பார்ப்பதற்காக விருட்டென்று தலையை திருப்பி அவளை கேட்டாள். யார் நீ?
2: நான் பாவல், விலாசாவின் தாய் என்று சொன்னாள்.
1: இப்படி சொல்கையில் தனது கால்கள் குழவாடி நெடுநடுங்குவதையும் வாயின் கீழ் உதடு நடுங்குவதையும் அவள் உணர்ந்தாள்.
2: ஆஹா
1: என்றான் அந்த ஒற்றைக்கண்ணன்.
2: தோழர்களே, நமது வாழ்க்கை முழுவதிலுமே நாம் முன்னேறி கொண்டேதான் இருக்க வேண்டும். முன்னேறி செல்வதை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது என்றான் பாவல்.
1: Thank you.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருந்து
1: வெற்றி பெறும் ஓர் லட்சியமாம் விடுதலைக்காக நீங்கள் எல்லாம். அவனது தோழர்கள் அவனோடு சேர்ந்து அடுத்த அடிகளை பாடினார்கள். உற்ற செல்வம் அனைத்தோடும் உயிரும் கொடுத்தீர் கொடுத்தீரே ஆஹா என்று யாரோ ஒருவன் கரகரத்தான். ஒப்பாரி பாடுகின்றார்களாடா, நாய்க்கு பிறந்த பயல்கள். கொடு ஒரு அறை என்று ஒரு கோபக்குரல் கத்தியது. தாய் தன் கைகளால் நெஞ்சை அழுத்தி பிடித்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த தெரு முழுவதும் நிரம்பி ததும்பிய ஜனங்கள் இப்பொழுது அந்த நால்வர் மட்டுமே கொடியை தூக்கி கொண்டு முன்னே செல்வதை கண்டதும் உள்ளம் கலங்கி தடுமாறி போய் நின்றாள். சிலர் அந்த நால்வரையும் பின்பற்றி செல்ல தொடங்கினார்கள். எனினும் அவர்கள் ஒவ்வொரு அடி முன்னேறும் போதும் ஒவ்வொருவனும் அந்த தெரு தனது உள்ளங்காலை சுட்டு பொசுக்குவது போல் உணர்ந்து பயந்து துள்ளி பின்வாங்கி நின்றுவிட்டான்.
2: முடிவில் ஒரு நாள் கொடுங்கோன்மை மூட்டோடு அற்று போகுமடா,
1: ஃபியோதர் மாசின் உபதேசம் செய்வது போல் அவனே பாடினான். அவனது குரலுக்கு பல உரத்த குரல்கள் தீர்மானமாகவும் கடுமையாகவும் பதில் அளித்தன.
2: அடிமை மக்கள் விழித்தெழுவர் அந்நாள் அந்நாள் அந்நாளே
1: என்றாலும் அந்த பாட்டுக்கு மத்தியில் கசமுசப்பு குரல்களும் கேட்டன.
2: அவர்கள் இதோ உத்தரவு கொடுக்கப் போகிறார்கள்.
1: அதே சமயம் முன்புறத்திலிருந்து ஒரு கூறிய குரல் திடீரென்று ஒலித்தது.
2: துப்பாக்கிகளை நீட்டுங்கள்.
1: உடனே துப்பாக்கி சனியன்கள் முன்னோக்கி தாழ்ந்து நின்றன. நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அந்த கொடியை ஒரு வஞ்சக புன்னகையோடு வரவேற்றன.
2: முன்னேறு, இதோ வந்துவிட்டார்கள்
1: என்று அந்த ஒற்றை கண் மனிதன் கூறிக்கொண்டே தன கைகளை பைக்குள் விட்டுக்கொண்டு ஒரு பக்கமாக நழுவி போக ஆரம்பித்தான்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி. நேரம் 1:15 நொடி.
1: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார்ஸ். தமிழ் திரைத்துறையில் 80களில் அறிமுகமானவர்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. யார் இவர்கள்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன், திரைப்படத்துல நடித்த நடிகைகளான மோனிஷா மற்றும் சசிகலா ஆகியோர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோ உடைய ஸ்டார்ஸ்.

0: நடிகை மோனிஷா அவர்கள் 1971 ஜனவரி 24 கேரளாவில் பிறந்தாங்க. நாராயணன் உன்னி மற்றும் ஸ்ரீதேவி உன்னி தம்பதியருக்கு மகளாக பிறந்த இவர் தன்னுடைய கல்வியை பெங்களூர்ல கற்றாங்க. எழுத்தாளர் மற்றும் இயக்குனரான M.T. வாசுதேவன் நாயர் அவர்களால திரையுலகில் தடம் பதிச்சாங்க மோனிஷா. 1986 இயக்குனர் ஹரிஹரன் அவர்களுடைய இயக்கத்திலும் M.T. வாசுதேவன் நாயர் அவர்களுடைய எழுத்திலும் வெளியான நகஸ்தங்கள் என்கின்ற மலையாள படம் மூலம் அறிமுகமானாங்க நடிகை மோனிஷா. இந்த படத்துல இவருடைய நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது இவருடைய 16 வழங்கப்பட்டது.
1: காதல் வந்து விட்டாலே அது என்ன மாயமோ, தாங்கள் நேசித்தவர்களை பற்றி பிறரிடம் கூற வேண்டும் என்கின்ற ஆசையை அவர்களால் கட்டுப்படுத்தவே இயலாது. இந்த மங்கையும் அதில் விதிவிலக்கல்ல, தன்னுடைய நெஞ்சம் முழுவதும் அவன் வசம் சென்றதால் தன்னுடைய நிலை எவ்விதம் உள்ளது என்பதை தானாகவே உரைக்கின்றாள். ஒருவருக்கு யார் யாரிடம் தன்னுடைய நிலையை இந்த மங்கை தெரிவிக்கிறாள், அது மட்டுமில்லாமல் இவளுடைய நிலை எவ்விதம் உள்ளது, அனைத்தையும் தெரிந்து கொள்வோம் இந்த பாடலின் மூலமாக. பாடல் வருகின்றது ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆசையுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை மோனிஷா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை மோனிஷா அவர்கள் 7 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 24 படங்கள் நடிச்சிருக்காங்க. 1987 வெளியான பூக்கள் விடும் தூது திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் தடம் பதிச்சாங்க நடிகை மோனிஷா. இந்த படம் நகஸ்தங்கள் என்கின்ற மலையாள படத்துடைய ரீமேக் ஆகும். பூக்கள் விடும் தூது திரைப்படத்துல கௌரி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகை ஸ்ரீவித்யா அவர்களுடைய வீட்டில் வேலை செய்பவராக நடிச்சிருப்பாங்க நடிகை மோனிஷா. நாயகனின் மேல் கொண்ட நேசத்தால் அவன் தன்னுடைய தோழி மேல் செலுத்தும் ஈடுபாட்டால தத்தளிக்கும் கௌரி தன்னுடைய நிலைமைய அவனுக்கு தெரிவிக்கிறாங்க. பிறகு ஒரு சூழல்ல கௌரி தோழிக்காக விட்டு கொடுக்க நினைக்க அதற்குள் நாயகன் மரணத்தை தழுவுறாங்க. பூக்கள் விடும் தூது திரைப்படத்துல கௌரி கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோனிஷா. பூக்கள் விடும் தூது திரைப்படத்துல வரும் மூங்கில் காட்டோரம் பாடல் ரசிகர்களை மென்மையாய் வருடும் பாடலாகும். இப்பொழுது உங்களுக்காக கௌரி உரையாடும் ஒரு காட்சி வருது பூக்கள் விடும் தூது திரைப்படத்துல இருந்து.
1: உங்க பேரு
2: கௌரி?
1: உங்க பேரு
2: ஹரி. நீங்க எங்கிருந்து வரீங்க?
1: கொடைக்கானல்ல இருந்து. நீங்க?
2: மதுரைக்கு பக்கத்துல மேலூர்ல இருந்து.
1: உங்களுக்கு கவிதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்குமா?
2: ஆமா பிடிக்கும். உங்களுக்கு
1: யாராவது கவிதை எழுதியிருந்தா அத படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? அம்மா கவிதை எழுதுறீங்களா?
2: ஆமா, உனக்காக ஒரு கவிதை எழுதலாம்னு தான் பிள்ளையா சொல்லி போட்டேன். கவிதை வரத்துக்குள்ள கவிதை குறியவளே வந்துட்டேன்.
1: அம்மா, கவிஞர்கள் மனசுல கவிதை எப்படி உருவாகுது?
0: எப்பொழுதும் எண்ணங்களை மட்டும் யாராலும் தடையிடவே முடியாது. எத்தனை கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அனைத்தையும் உடைத்துவிடும் வல்லமை எண்ணங்களுக்கு உண்டு. ஒரு இனிமையான ஏகாந்த சூழல்ல இருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இவருடைய நிலையும் அவ்விதம்தான் உள்ளது. ஏகாந்த சூழலில் எண்ணங்களில் தத்தளிக்கும் ஒருவரின் மனநிலைதான் உங்களுக்கு இப்பொழுது பாடலாக வருகின்றது. நாமும் சற்று ஏகாந்த உலகத்துக்கு செல்வோமா?

0: நிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோனிஷா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். நடிகை மோனிஷா அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி ரசிகர்களை மிகவும் கவர்ந்த படம் தான் ஒன்ன நினைச்சம் பாட்டு படிச்ச. நாயகனுடைய முறை பெண்ணாக இந்த படத்துல தனம் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மோனிஷா. முதல்ல வெட்கம் கொண்டு பின்பு நாயகன் மேல் அச்சமும் காதலும் கொள்ளும் தனம் எதிர்பாராத ஒரு சூழல்ல நினைக்கவே முடியாத வகையில மடிந்து போறாங்க. இந்த படத்துல இவர் முகம் காட்டும் பாவங்களும் தோன்றி நடித்த பாடல்களும் ரசிகர்களின் நெஞ்சம் கவர்ந்தவை. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
1: அடியே மேலப்பட்டுக்காரி, இங்க வாடி. நான் ஒன்னும் மேலப்பட்டி இல்ல, மதுரை. நீ மதுரைதான், உங்க அப்பா பிறந்தது மேலப்பட்டிங்கிறது மறந்தா போச்சு. இங்க வாடி, ஆத்தா கூப்பிடுதுல, இங்கிட்டு வாடி.

0: ஏண்டி ரெண்டு மாமன் இருக்கானுங்களே, அவனுங்களை யாரடி கட்டிக்க போற?
1: போ ஆத்தா.
0: பாக்கப்பட்டு வர போறவே நீ, அதுல என்ன வெக்கா சொல்லுடி.
1: ஆத்தா கேக்குது இல்ல, சொல்லேண்டி.
2: December 5th விபத்தால மறைந்து போனாங்க நடிகை மோனிஷா. அப்பொழுது இவருடைய வயது 21. இவருடைய மறைவிற்கு பிறகு தமிழ்ல வெளியான படம் தான் 3வது கண். இந்த படத்துல பிரியா கேரக்டர்ல நடிகர் ராஜா அவர்களை காதலிக்கும் பணக்கார பெண்ணாக நடிச்சிருப்பாங்க நடிகை மோனிஷா. தன்னுடைய காதல் பற்றி தெரிந்ததால பெற்றோரால அறையில் அடைக்கப்படும் பிரியா ஒரு கொலைய பாக்குறாங்க. பிறகு பெற்றோரிடம் உண்மையை தெரிவித்தாலும் அவர்கள் பிரியாவை நம்பாததால எண்ணற்ற நிகழ்வுகளை சந்திக்கும் சூழல் ஏற்படுது. பல போராட்டங்களுக்கு பிறகு பிரியா முடிவுல காப்பாற்றப்படுறாங்க. இந்த படத்துல பிரியா கதாபாத்திரத்துல பயம், திகில், தவிப்பு, அழுகைன்னு பல உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை மோனிஷா. உங்களுக்காக பிரியா தன்னுடைய பெற்றோரிடம் உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி தான் வருது 3வது கண் திரைப்படத்துல இருந்து. காதல் வந்துவிட்டாலே கொண்டாட்டம்தான். அதுவும் வெற்றி பெற்ற காதல் என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை, கொண்டாட்டமோ கொண்டாட்டம்தான். அப்படி இவர்களுடைய காதலை இவர்கள் மட்டுமல்ல இயற்கையும் கொண்டாடுகின்றது. எவ்விதம் என்று நாமும் கேட்போமா? பாடல் வருகின்றது உங்களுக்காக. ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து.

0: பேருக்கான ஓய்வு நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி இதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நடிகை சசிகலா அவர்கள் 1965 ஜூலை மாதம் 27 பெங்களூர்ல பிறந்தாங்க. சசிகோர் மல்ஹோத்ரா என்ற பெயரை கொண்ட இவர் ரஜினி என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ்ல சசிகலாவாக 1983 வெளியான இளமை காலங்கள் என்கின்ற திரைப்படம் மூலம் அறிமுகமானாங்க. இவர் இந்த படத்துல ரோசி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் மோகன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. கல்லூரியில படிக்கும் பொழுது காதல் கொண்டு பின்பு தந்தையின் அனுமதியும் பெற்ற ரோசி நாயகனுடைய நண்பர்களால தன்னுடைய தந்தையை இழக்கிறாங்க. தவறான புரிதலால நாயகன் மேல் கோபம் கொள்ள அவனுடைய நிலையை அவன் எந்த விதத்துல சொன்னாலும் மறுக்கும் ரோசி முடிவில் உண்மையை உணர்ந்து அவனிடம் செல்ல சூழ்நிலை மாறுது. இறுதியில தன்னவனுடைய கரம் பற்றாங்க ரோசி ஒருத்தியுடைய தியாகத்தால. இந்த படத்துல வரும் பாடல்களை பற்றி நாம் சொல்லவும் வேண்டுமா? அனைத்தும் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை அல்லவா? இப்பொழுது உங்களுக்காக இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து ரோசி உரையாடும் ஒரு காட்சி வருது.
1: ரோசி, என் மேல உனக்கு கோபம் இருக்கிறது நியாயம் இருக்கு, பட் பாலத்து மேல கோபப்பட்டு தண்ணியில நடந்தா நீதான் பாதிக்கப்படுவ.
2: அத பத்தி மத்தவங்களுக்கு என்ன கவலை?
1: அவனோட நீ பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
2: எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவரோட பேசுவேன், பழகுவேன். He is my boss, he is my friend, he is my guide, he is my...
1: ஏன் நிறுத்திட்டேன்? Come on, சொல்லு. He is your lover, இங்கிறியா? நான் அவனை தான் காதலிக்கிறேன்னு சொல்ல. You can't, அது உன்னால முடியாது. Because still you love me. இப்போ நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு மனசு ஒண்ணு இருந்தா அதுல நான் மட்டும்தான் இருப்பேன்.
0: பெண்ணின் நெஞ்சுக்குள் நேசம் வந்துவிட்டாலே பின்னோடு நாணமும் வந்துவிடும். நாணம் வந்துவிட்டதால் சொல்ல வந்ததை சொல்லாமல் இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் பாடலில் உள்ளது. மங்கையவள் சொல்ல வருவதுதான் என்ன? கேட்போமா? பாடல் வருகின்றது. உறங்காமல் தவிக்கும் பெண்ணின் நிலையை உங்களுக்காக சொல்ல.

0: ஆதி ராத்திரியில எஸ்எம்எஸ் ஆ? கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும். பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
1: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை சசிகலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள மொழிகள்ல 85 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகை சசிகலா. ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. ஊமை விழிகள் திரைப்படத்துல சாந்தியாக நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல புதுமண தம்பதியாக வருபவர்கள் அங்கு தீயவனால கணவன் தாக்கப்பட தன்னை காப்பாற்றி கொள்ள அதற்குள் தப்பித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சாந்திக்கு மறுபடியும் ஆபத்து ஏற்படுது. பின்னரும் காப்பாற்றப்பட்டு முடிவுல பல நிகழ்வுகளுக்கு பிறகு தன்னோன் வசம் சேர்றாங்க சாந்தி. இந்த படத்துல பயம், பரபரப்பு, பதட்டம், நடுக்கம், அழுகைன்னு பல

உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பாங்க சாந்தி கதாபாத்திரத்துல நடிகை சசிகலா அவர்கள். ஊமை விழிகள் திரைப்படத்துல வரும் மாமரத்து பூ எடுத்து பாடல் ரசிகர்களுடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். பாவையின் பார்வைக்காக ஏங்கி தவிக்கின்றான் இவன், தரிசனம் கிடைத்ததா, மங்கை இவள் விழி திறந்தாளா, அல்லது மூடிய விழிக்குள்ளே இவன் சிக்கிவிட்டானா? பாடல் வருகின்றது. இரு உள்ளங்களின் உணர்வுகளை சுமந்து கொண்டு உங்களுக்காக ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து.

நேரங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நடிகை சசிகலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1989 வெளியான படம் வெற்றி விழா. இந்த படத்துல நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு ஜோடியாக ஷர்லி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை சசிகலா. கரை ஒதுங்கப்பட்ட நாயகனை காப்பாற்றும் ஷர்லி, அவனுக்கு அம்னீஷியா ஏற்பட மருத்துவரும் மற்றும் ஷர்லியின் உறவினருமான நடிகை சௌகார் ஜானகி அவர்களால ஷர்லி நாயகனை மணந்து கொள்ள பின்பு பல நிகழ்வுகள் நடக்குது. ஒரு சூழல்ல ஷர்லி தீயவனிடம் சிக்க நாயகன் வந்து காப்பாத்துறாங்க. இந்த படத்துல ஷர்லி கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை சசிகலா. வெற்றி விழா திரைப்படத்துல வரும் மாறுகோ மாறுகோ பாடலை மறக்கவும் முடியுமா? பலர் ரசித்த பாடல் அல்லவா இது. எண்ணிய எண்ணம் ஈடேறிவிட்டது, காதலும் கை கூடிவிட்டது, திருமணமும் நடந்து விட்டது. இப்படி அனைத்துமே வெற்றி பெற்றால் நிலை எப்படி இருக்கும்? கொண்டாட்டம் கொண்டாட்டம் தானே. அப்படி இவர்கள் கொண்டாடுகிறார்கள் தங்களுடைய காதலை. நாமும் சற்று இந்த கொண்டாட்டத்தில் பங்கு கொள்வோமா? பாடல் வருகின்றது.

0: எல்லைகளுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை சசிகலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்துல மீனாட்சி என்கிற கதாபாத்திரத்துல நடிகர் விஜயன் அவர்களுடைய மகளாகவும் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு அத்தை மகளாகவும் நடிச்சிருப்பாங்க நடிகை சசிகலா. தன்னுடைய மாமனால பாட்டி வீட்டுக்கு கொண்டு வரப்படும் மீனாட்சி விருப்பமில்லாத திருமணத்தால மீண்டும் தந்தையிடம் செல்ல மறுக்கிறாங்க. நாயகனுடைய மனதுல தான் இல்லை என்று தெரிந்த பிறகும் அவன் மீது நேசம் கொண்டு அவனையே கரம் பற்ற நினைக்கிறாங்க மீனாட்சி. அவனுக்காக பல செயல்களை செய்தும் அவனுடைய நேசம் தன்னை சேரவில்லை என்று தவிப்பவள் தீவனால ஒரு மோசமான சூழல சிக்க முடிவில் காப்பாற்றப்பட்டு நீரில் தத்தளிக்கப்பட்டு தான் நேசித்தவனையே மணந்து கொள்றாங்க மீனாட்சி. ஒருதலை காதல் கொண்ட பெண்ணின் நிலைய மீனாட்சி கேரக்டர்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை சசிகலா அவர்கள். இப்பொழுது உங்களுக்காக ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்தில இருந்து ஒரு சீன் வருது.
1: மனசுல பட்டத பறிச்சு சொல்ல,
2: நான் எங்க அப்பா கூட போல. இது ஒண்ணு எனக்கு அசு வீடு இல்ல, எங்க அம்மா பிறந்த வீடு, எனக்கு பாத்து வீடு. இனிமே நான் இங்கே தான் இருக்க போறேன்.
1: இப்படி பட்டு சொல்லிட்டா என்ன மரத்தா? நாளைக்கு நான் நல்லது கேட்டு நடக்க வேண்டாமா? அப்ப பிள்ளைங்கிற பாச அத்தா போயிடுறேன்.
2: எனக்கு எது நடந்தாலும் இந்த வீட்லயே நடக்கட்டும். அதையும் மீறி என்ன கூட்டிட்டு போனோம் நினைச்சா இந்த உடம்புல உசு தங்காது.
1: அவ சொல்வாயா சொர்க்காய்க்கு உப்பு இல்லைன்னு? அதை கேட்டு என்ன சும்மா போக சொல்றியா? பேசாம அவளை என் கூட அனுப்பி வைக்கிற வழியா பாருங்க மீனாட்சி.
0: முல்லகிரி பிரவீன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு மூன்று பிள்ளைகள். 1992 வெளியான ஊர் மரியாதை திரைப்படமே தமிழ்ல நிறைவாக வெளியான படமாகும். எவ்வளவுதான் விலகி விலகி சென்றாலும் பொய் முகமூடியை போட்டுக் கொண்டாலும் உள்ளத்தில் இருக்கும் நேசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியுமா? அப்படி உள்ளத்திற்கு திரையிட்டு மறைத்தாலும் அதை கண்டுபிடித்து விடும் வல்லமை காதலர்களுக்கு உண்டுதானே? அப்படித்தான் இவனும் மங்கையவளை விட்டு விலகி சென்றாலும் பின்தொடர்ந்து வருகின்றான் தன்னவளிடம் தன் நிலையை தெரிவிக்க. மங்கையின் மனநிலை இவனுடைய பதிலால் இறங்கியதா அல்லது இன்னும் பிடிவாதத்தின் பிடியில் சிக்கித்தான் உள்ளாளா? அனைத்திற்கும் விடை பாடலில் உள்ளது. பாடலை கேளுங்கள். உங்களுக்காக வருது இளமை காலங்கள் திரைப்படத்தில் இருக்கும்.

நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன் திரைப்படத்துல வரும் நடிகைகளான மோனிஷா மற்றும் சசிகலா ஆகியோர்களை பற்றி இன்றைய ஷோல தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிறர் கூறும் நல்லவற்றை ஏற்றுக்கொண்டு அதே நேரம் அதனை சிந்தித்து செயலாற்ற தொடங்கினால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் நேர்கள் கவனத்திற்கு. 3:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்கம் இசை கேட்கலாம். 4:00 ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை கங்கையமரன், இயக்கம் சசிமோகன். 5:00 பொன்மாலை பொழுது உள்ளம் என்ற தலைப்பில் திரை இசைப்பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:20 மனோரஞ்சிதம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் நாட்டு உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். 11:10 முதல் 11:40 வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பதிபக்தி என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஜிக்கி ஆகியோர் குரல்களில்

0: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பி. பானுமதி அவர்கள் குரலில் நாடோடி மன்னன் என்ற படத்திற்காக.
2: சம்மதமா?
3: என்னது

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் சாரங்கதாரா என்ற படத்திற்காக.
1: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
2: பாட வேண்டுமா?
3: வசந்தம் இல்லை.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. நேரம் 2:32. அடுத்து ஒலிக்க வரும் பாடல் உத்தமபுத்திரன் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ஏ எம் ராஜா பி சுசீலா குரல்களில் கல்யாண பரிசு என்ற படத்திற்காக.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நேரம் 2:39. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை, என்றும் நம் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் அணிவகுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பலே பாண்டியா என்ற படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது.
2: இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
3: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
2: விடுறா தற்கொலை.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்க்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்க்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்க்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 605005. தொலைபேசி எண் 0413-2200-115. அலைபேசி எண் 8870-0073-622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை நிகழ்ச்சியில். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் அடுத்த வீட்டு பெண் என்ற படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக சுத்தமல்லி அணை அரியலூரில் 28 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.9 டிகிரி செல்சியஸாகவும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். அனைத்து மாவட்டங்களிலும் பெரிய அளவில் மாற்றம் ஏதுமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வரும் 16 தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை நேரம் 3:10. நேர்கள் இனி கேட்க இருப்பது பன்மொழி பாடல்கள். முதலாவதாக மலையாள படத்திலிருந்து ஒரு பாடல், தேவராகம் என்ற படத்திற்காக.

பன்மொழி பாடல்களில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஒரு தெலுங்கு படத்திலிருந்து. ரங்கஸ்தலம் என்ற படத்திற்காக எம் எம் மானசி பாடியது.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ரப்னே பனாதி ஜோடி என்ற படத்திற்காக ரூப்குமார் ரத்தோட்.

புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான

0: அறிவிப்புகள் 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நிழலாய் தொடரும்.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் மலையாள படத்திலிருந்து, டார்லிங் டார்லிங் என்ற படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், கே.எஸ். சித்ரா பாடியது.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது பன்மொழி பாடல்கள்.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
0: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30. சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்கம் கேட்கலாம். தொடக்கமாக கஜவதனா எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை. ராகம் ஸ்ரீரஞ்சனி, தாளம் ஆதி.

நேயர்கள் கேட்டு ரசிப்பது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் அணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்கம். அடுத்ததாக பாவனகுரு எனத் தொடங்கும் லலிதாதாசர் பாடல், ராகம் ஹம்சநந்தி, தாளம் ரூபகம்.

டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்கம். அடுத்ததாக உம்பர் தரு தேனுமணி, உம்பர் தரு தேனுமணி எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்தது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்கம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது
2: சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது.
1: ஸ்ரீ ராஜேஸ்வரி கிரியேஷன்ஸ் வழங்கும் ருத்ரா திரைப்பட சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பாக்யராஜ், டெலி கணேஷ், மன்சூர் அலிகான், செந்தாமரை, கௌதமி, லக்ஷ்மி ஆகியோருடன் பலர். இசை கங்கை அமரன்.
2: கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது.
1: திரைக்கதை இளவரசன்.
2: ஏன் ரூட்டு சட்டுன்னு புரியாது.
1: இயக்கம் சசிமோகன்.

0: இந்த பொம்மையை கொடுங்க.
1: பொம்மையா? யாருக்குடி
0: இது? எங்க வீட்டு கடைக்குட்டிக்கு.
1: இது யாருக்குடி?
0: பெரிய தங்கச்சிக்கு.
1: உங்க அம்மாக்கு தானே?
0: ஆமா, இது எங்க அம்மாவுக்கு. இது யாருக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு.

0: போலீஸ்ல என்னமா சொன்னாங்க?
1: எப்படி இன்னும் ஒரு வாரத்துல புடிச்சிருவோன்னு சொன்னாங்க.
0: வேற என்னத்த சொல்ல போறாங்க? இனி புடிச்சு என்ன செய்யறது? போன உசுறு திரும்பியா வரப்போகுது. பாவம், இனிமே இந்த பொண்ணுக்கு யார் இருக்கா?
2: ருத்ரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். என் கூட கொஞ்சம் வரியா?
1: என்னம்மா?
2: சொல்லக்கூடாதுதான் இருந்தேன், ஆனா சொல்லாம இருக்க என் மனசு கேட்கல. நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த தயவு செஞ்சு நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது.
1: என்னமா விஷயம், தைரியமா சொல்லுங்க.
2: நேற்று ராத்திரி எல்லார் வீட்லயும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து பதறி போய் ஜன்னல் வழியா வெளியில பார்த்தேன். அப்போ உங்க வீட்ல இருந்து 4 பேர் வெளியில வந்து கார்ல ஏறி ஓடி போயிட்டாங்க. ஆனா அந்த 4 பேர்ல ஒருத்தனை மட்டும் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும்.
1: யாரவ?
2: மாயாண்டி.
1: மாயாண்டியா?
2: ஆமாமா, அவன் பெரிய கேடி. அது ஊருக்கே தெரியும். அவன் செஞ்ச அட்டூழியங்கள்லாம் பத்தி பத்திரிகையில பத்தி பத்தியா வந்தது. என் போட்டோ கூட வந்தது, நீ பாக்கல?
1: ஆமா பாத்திருக்கேனே. ஆனா அவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்?
2: சமீபத்துல உங்க அப்பா ஒரு கேஸ் அவனை புடிச்சு கொடுத்து தண்டனையும் வாங்கி கொடுத்தாரு. அவன் சாதாரணமான ஆள் இல்லை. அரசியலையும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் சரி, செல்வாக்கு அதிகம். அதனால
1: தானே
2: அவசரப்பட்டு எந்த முழுக்கும் போயிடாதம்மா. இத போய் நீ போலீஸ்ல சொல்லினா எங்க உயிருக்கு தான் உடனே ஆபத்து வரும். வேண்டாமா.
3: அம்மா, நீ எங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கோபாலோட பொண்ணு தானே?
1: ஆமா சார். என் குடும்பத்தை அழிச்சவன நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அவன் யாருங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு.
3: எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க?
1: சொன்னது யாரா இருந்தா என்ன விடுங்க, எனக்கு கரெக்டா தெரியும். அந்த கேடி மாயாண்டிதான் எங்க குடும்பத்தை கொலை பண்ணிருக்கான். என்ன சார் யோசிக்கிறீங்க? உடனடியா அவன் எங்க இருக்கா என்னன்னு கண்டுபிடிங்க.
3: கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், வா போலாம்.
1: என்ன சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க?
3: உள்ள வந்து பாரு. கொஞ்சம் பொறுமையா பேசுமா. இவன் 1 மாசமா இந்த செல்லுக்குள்ளதான் இருக்கிறான். உனக்கு சந்தேகமா இருந்தா ஜெயில் ரெக்கார்ட்ஸ் போய் பாரு.
1: இல்ல சார், கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு.
3: சொல்றத கேளுமா.
1: இல்ல சார்,

0: சொன்னாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆமா சார்.
1: இத பாருமா, ஊர்ல இந்த மாதிரி வதந்தியை கிளப்பி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நீ ஒன்னு குழப்பிக்காத, உன் குடும்பத்தை கொலை பண்ண கொலகாரன கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு தரேன்.
0: காலேஜ் காமிச்சிருக்காரு, அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துருச்சு.
2: என்னமா, என்ன விஷயமா?
1: ஓகே சார்.
0: கைது செய்து நான் உள்ளே வைத்தேன். அப்போது அவனிடமிருந்து ஒரு முக்கியமான வீடியோ கேசட் எனக்கு கிடைத்தது. அந்த கேசட்டில் பெரிய விஐபிகளுக்கு கூட தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்லாது, போலீஸ் டிபார்ட்மெண்டிலேயே எனக்கு சீனியரான சில ஆபீசர்களும் அவனுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். என்னிடம் கேசட் இருப்பதை நிச்சயமாக மாயாண்டி என்னுடைய சீனியர் ஆபீசர்களுக்கு தெரிவித்திருப்பார். எனவே எனக்கு எந்த நேரத்திலும் மாயாண்ட மூலமோ அல்லது அவனது ஆட்கள் மூலமோ ஆபத்து வரலாம். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட் என்னிடம் இருப்பது அவ்வளவு பாதுகாப்பு அல்ல. உன்னிடம் அதை அனுப்பினால் உனது நெருங்கின தோழியிடம் பாதுகாப்பாக வைக்க முடியுமா என்பதை உடனடியாக எனக்கு தெரியப்படுத்தவும். இந்த லெட்டர் வந்ததும் நான் வீடு புறாவும் தேடி இந்த கேசட் எடுத்தேன்
1: சார். அந்த கேசட்டின் லெட்டர் டேபிள்ல வை. வைமா, இதை வரமா. இந்த விவகாரத்துல என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுனால எதுக்கும் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும். அது வரைக்கும் அந்த ரூம்ல உட்காரு. கான்ஸ்டபிள்
3: சார்,
1: இந்த அம்மா அந்த ரூம்ல உட்கார வை. குடிக்கிறது கூல் ட்ரிங்க்ஸ் கூட போமா. ரிலாக்ஸ் ஆகுமா. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். சரி சார். ஓகே சார்.
0: நீயா ஒரு கிரிமினலா?

0: ஏய், இப்போ உன் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம நான் வேடிக்கை பார்க்க போறேன்.
1: இந்த வழக்கு விஷயமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா?
2: அண்ணே, என்ன தூக்கில போடுங்க.
1: இல்லம்மா, டிஎஸ்பியை நீ எதுக்காக கொலை பண்ண? காரண காரியங்கள் ஏதாவது நீ சொன்னாதான் நான் குற்றம் சாட்டப்பட்டு கூண்டிலே நிற்கும் ருத்ரா டிஎஸ்பியை தானே கொலை செய்ததாக ஒத்துக்கொண்டாலும் கொலைக்கான காரணத்தை தெளிவாக கூறவில்லை. தனக்கு தூக்கு தண்டனை விதிக்குமாறு ருத்ரா மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டாலும் கொலைக்கான காரணங்களை தெளிவாக சொல்லும் வரையில் ருத்ராவை விசேஷ பாதுகாப்பில் வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது.
3: ஹலோ
4: சார், ஒரு தப்பு நடந்து போச்சு சார்.
3: என்ன?
4: ருத்ரா கிட்ட இருந்து சாரதி வாங்கி வச்ச கேசட் நாம நினைச்ச கேசட் இல்ல சார், வெறும் கார்ட்டூனா ஓடிட்டு இருக்கு.
3: அப்படியா?
4: ஆமா சார், நான் ஒரு தடவைக்கு பல தடவை திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டேன். நாம ஏமாத்துட்டோம் நினைக்கிறேன் சார்.
3: அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆள் அனுப்பி.
4: சாரி சார், அந்த பொண்ணை என்கொயரி பண்றதுக்காக லலிதா கஸ்டடியில் விட்டுருக்காங்க.
3: லலிதாவா?
4: ஆமா சார்.
3: இப்பதான் சிக்கலே ஆரம்பமாகுது. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணோம்.
2: என்னையும் கொலை செய்ய தயங்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் முதல் ரெண்டு தோட்டம் இதுல போடவே இல்லை. இது போலீஸ் துப்பாக்கி, நான் சுட்டாதான் வெடிக்கும். உள்ள போமா? தூக்கு தண்டனை வேணும்னு கேட்டியாமே.

0: நீ ஒரு போலீஸ் ஆபீசரோட மகளா இருந்தும் ஒரு டிஎஸ்பிய கொலை செய்ய துணிஞ்சிருக்கேன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்னு அப்படி தூண்டி விட்டுருக்க. ஏன் இந்த உண்மையை கோர்ட்ல சொல்லல? உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா என்னாலான உதவியை நான் அவனுக்கு செய்யலாம். கோர்ட்ல சொல்லாத அந்த உண்மையை இப்ப எங்கிட்ட சொல்லலாம் இல்லையா ருத்ரா?
1: ஷட் அப். உங்க மாதிரி காக்கி சட்டை போட்டவங்களை விட கிரிமினல்ஸ் எவ்வளவோ மேல்.
0: வார்த்தைகளை அளந்து பேசு. இந்த காக்கி சட்டை போட்டு சம்பாதிச்சுதான் உங்க அப்பா உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காரு.
1: ஆனா எங்க அப்பா உங்களை மாதிரி இல்ல, நியாயமா நடந்துகிட்டாரு. அதான் எல்லாருமா சேர்ந்து அவரை கொன்னுட்டீங்க.
0: சரப் ருத்ரா,
1: சத்தம் போடாதீங்க. நீங்க எல்லாருமே கொலகாரங்க, வேஷம் போடுறீங்க. தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க.
0: பாதிக்கப்பட்ட வேகத்துல வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, தெளிவாயிடுவேன். மறுபடியும் உன்னை சந்திக்கும் போதாவது என்கிட்ட உண்மை சொல்ல முயற்சி பண்ண. ரிலாக்ஸ்.

0: ஹலோ
1: லலிதாமா, ஏதோ கேட்கணும்னு முயற்சி பண்றாங்க. கேசட்ட பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல.
0: லலிதா போயாச்சா?
1: போயாச்சு சார்.
0: நான் முதல்ல சொன்ன ஏற்பாட்டை உடனடியா செய்யுங்க. ஓகே.
2: யாரும் இங்க வரமாட்டாங்க, பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம்.
3: பொதுவாவே பொம்பளைங்க உடம்பு மென்மையானதா இருக்கும். அந்த ஒரிஜினல் கேசட் எங்க வச்சிருக்க சொல்லிடுமா? கற்பை விட கேசட் தான் முக்கியம்னா நாங்க என்ன பண்ண முடியும்?

0: எங்க போயிருந்தீங்க?
1: இங்கதான் இருந்தோம்.
0: காலையில இவங்கெல்லாம் இல்லையே, எப்ப வந்தாங்க?
2: நீங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க.
0: காலையில இந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி பேசின போது எனக்கு எரிச்சலா இருந்தது. இப்போ கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிச்சுக்கிறேன். என்னால உனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவே முடியாது. இந்த பாத்தியா, எனக்கு வந்தது மொட்டை கடுதாசி. இந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகுதுன்னு முன்னையே தெரிஞ்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்லயே தான் யாரும் எனக்கு இதை எழுதி போட்டிருக்காங்க. இந்த லெட்டர் எனக்கு சரியான சமயத்துல கிடைக்கலன்னா நான் வந்து உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது. பைதவே, என்ன கேசட் அது? உண்மையை சொல்லு. எதனால அவங்க உன்னை அந்த கேசட்டுக்காக டார்ச்சர் பண்றாங்க? தயவு செஞ்சு வாயத்திருந்து உண்மையை சொல்லு. ருத்ரா, நீ உண்மையை சொல்லலைன்னா என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. எங்க டிபார்ட்மெண்ட்ல யாரோதான் இதுக்கு உடந்தையா இருக்காங்க நான் சந்தேகப்படுறேன். உங்க அப்பா எழுதின லெட்டர் இதுல எவிடன்ஸா இருக்கிறதுனால அதை எரிச்சிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த கேசட் நீ கொடுக்காதனால ஒரிஜினல் எங்கேன்னு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்றாங்க.
1: ஆனா எங்க வீட்டுல வேற எந்த கேசட்டும் கிடையாது. அது ஒண்ணுதானே இருந்தது?
0: அந்த ஒண்ணத்தான டீஸ் பிட்டு கொடுத்த அதை வீடியோல போட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்தியா?
1: இல்ல, அவசரத்துல நான் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன்.
0: இட்ஸ் வெரி கிளியர், ஒரிஜினல் கேசட்ட உங்க அப்பா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. எஸ், கம் இன்
1: மேடம். இப்ப செல்லில அடிச்சுட்டு வந்தீங்களே, அந்த நாலு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க.
0: தப்பிச்சு போயிட்டாங்களா? மாத்து சாவியை போட்டு கதவு திறந்திருக்காங்க. ராஜ நட நடந்து ஓடி போயிருக்காங்க. நீங்க போகலாம். நிச்சயமா தெரிஞ்சு போச்சிருக்கா? எனக்கு இப்ப சந்தேகமே இல்லை. எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் யாரோ எங்கேயோ தப்பு நடக்குது. கண்டுபிடிச்சானோ? கம் ஆன், லெட்ஸ் கோ.
1: நீங்க
0: உன்னை செல்ல வச்சானுமே நேரம் ஆகுது.
1: மறுபடியும் யாராவது வந்து?
0: பயப்படாதம்மா, உனக்கு துணையா நானே இருக்கேன்.
3: கோர்ட்டுக்கு போகணும்.

0: அதை என்ன இப்ப உறுதியா சொல்ல முடியாது. டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்டுதான் சொன்னாலும் சம்பந்தப்பட்டவங்க கண்ணையும் தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வேஷத்துல இருந்துதான். இந்த விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா
1: அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னை நிரபராதி நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. இவங்களை எல்லாம் சட்டத்து முன்னால நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா என்னோட முதல் கடமை. இந்த ப்ராசஸ் என்னோட வேலை என்ன? உயிரே போனாலும் எனக்கு அக்கறையே இல்லை.
0: ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ.
2: சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது.
3: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் ருத்ரா திரைப்பட வலுச்சித்திரம்.
2: சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது.
3: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ருத்ரா திரைப்பட வலுச்சித்திரம்.
0: ஆனா உங்க டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம நீங்க தனியாளா இவ்வளவு பேரை எதிர்த்து போராட முடியுமா? என்ன கிரிமினல் ஃபைல் எடுக்கறீங்க?
1: உள்ள முன்னால்தானே எடுக்கணும் பாங்க. இந்த கேஸ்ல ஒரு கிரிமினல் தான் நமக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறேன்.
0: ஒரு கிரிமினல் போலீஸோட எப்படி பார்ட்னர் ஆக முடியும்?
1: உனக்கு தெரியாது ருத்ரா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏராளமான காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும்.
0: சரி, ஆனா நீங்க சொல்ற ஆள் ஒரு கெட்டிக்காரனா இருக்கணுமே.
1: இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேனே, இந்த ஆளு புத்திய கொஞ்சம் நல்ல வழியில பயன்படுத்தி இருந்தா இன்னொரு ஐஜி ஆயிருப்பான். கோண வழியில போனா கிரிமினல் ஆயிட்டான். இதோ கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த பிரகஸ்பதி தான். நல்ல ராஜகலை, சின்ன திருட்டு மொழி.
4: சிங்காரம் பங்காரப்பா, நமச்சிவாயம், அகமது, பால்ராஜ், பெரிய மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான். இவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை.
5: ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு கொடுக்கற மாதிரி இருக்கு.
4: நீ சிரிப்ப பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மீதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ. எவ்வளவு பெரிய ஆள் என்ன?
6: சாரி சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம். வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது.
7: நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கே எப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க, டைம் பாம். தரங்க சாமி, தரங்க. சாவி எடுத்து கதவை போட்டு என்ன சிரிக்கிறீங்க? அட, என் ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்கதான் வந்திருக்கேன். உண்மையை சொன்ன நாட்டுல எவனுமே மதிக்க மாட்டீங்களா?
8: பேசாம இருக்காங்க.
7: எல்லாரும் போயிட்டா எப்படி? எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க.
8: நான் தான் கடிச்சேன் எத்தனை பேர்ல.
7: கதவை தாழ் போடு. இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்?
8: கஜானா அங்க இருக்குது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனோம்.
7: வாஸ்தவம் தான் சாமி, மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போடுறவங்க சம்பாதிச்சிருக்காங்க, ஆனா எனக்கு வயிற்று போட்டுக்கிறதுக்கே இல்லையே. அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தரங்க. சில விஷயங்கள் எல்லாம் நியாய தூரம் பார்த்தா முடியாது.
8: இந்த சைடு திறக்கவா, இந்த சைடு திறக்கவா.
7: இந்த சைடுல என்ன இருக்கு, இந்த சைடுல என்ன இருக்கு?
8: இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்கு.
7: இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசு ஆக்குறது? சாமி, நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம், நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறது கூட்டு போங்க.
8: பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்படுற நினைச்சு இங்க கூட்டி வந்துட்ட. பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது.
7: அப்படியா, வாங்க. ஆஹா, என்ன ஒரு லட்சுமி கலை. சாமி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிளுக்கு எடுத்துட்டு
8: வாங்க. சரி,
7: இத பாருங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி ஒன்னு ரெண்டு கட்டெடுத்து நைசா வேட்டிக்குள் விட்டுறாதீங்க. எடுத்துட்டு வாங்க.
8: நேரம்டா.

0: உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க, பட்டப்பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா போட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா? முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம், அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க.
1: ஹலோ, வணக்கம். யார், ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா?
0: நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு?
1: நான் மதுரை பேசுறேன் சார்.
0: அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன?
1: அட, ஊரு பேரு எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே.
0: என்ன விளையாடுறியா?
1: சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ண.
0: துத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு, நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது.
1: நீங்க மாமூலா பேசுற டைலாக்கே பேசிட்டு எப்படி சார்? ஒரு நிமிஷம் மேனேஜர், இது என்னன்னு பாருங்க. பாத்துட்டீங்கல்ல, நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேனேஜர் பேசுறாரு சார்.
2: சார், நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு ரெண்டு பொண்டாட்டி, பத்து பிள்ளைங்க, சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டுக்கிட்டே சார்.
1: இது பாரு, நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன், இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க.
2: சொல்றேன் சொல்றேன் சார். இவட துப்பாக்கி மாத்திரம் இல்ல சார், உடம்பு டைனமைட் வச்சிருக்கிறான் சார்.
0: உள்ள பாம்பு வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு?
2: நாங்க ஒரு பத்து பேர் மாட்டிட்டு இருக்கிறோம், எந்த நிமிஷம் நடக்கும் தெரியல சார். பிளீஸ் காப்பாத்துங்க சார்.
0: நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திருவோம். எதுக்கும் அவருடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க.
2: அட, நீங்க வேற அவனே பஃபூர் மாதிரி கலகலா சாயம் பூச்சிட்டு இருக்கிறான். இல்ல அங்கடைகள் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் சார்? நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயசியங்களை காப்பாத்துங்க சார். பிளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார்.
1: சரி சரி, காப்பாத்திருவாங்க. ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம் வெடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகுறது மட்டும் இல்ல, பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டு மொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும்.
0: சரி ஓகே, என்ன வேணும் சொல்லு.
1: சொல்றேன் சார், இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு ரெண்டு சூட் கேஸ் வேணும். ரெண்டு கூட வேணாம் சார், ஒன்னு இருந்தா போதும், ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட் கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கேயும் இங்கேயும் இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால ரெண்டே ரெண்டு பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க.
0: பிரியாணியா?
1: ஆமாங்க, சிக்கன் பிரியாணி.
0: ஓகே, நீ சொல்றதெல்லாம் ஏற்பாடு பண்றேன், ஆனா உள்ள இருக்கிறவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும்.
1: எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டா எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரால எங்கூட இருக்கணும்ல? இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்கட்டுங்க, மத்தபடி நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே சொல்லுங்க.
0: மாருதி காரம் பெட்டியை வந்தாச்சு, பெட்டியை வந்து எடுத்துக்க.
1: நான் வெளியே வந்தா கதை கட்டுறாது, நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ், அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே படிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க.
0: நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதி காரங்கன்னு கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்குதான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு.
1: ஏன் சார், ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சுட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பினா எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன், மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே

0: அனுப்புனா எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன், மாறுதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே
1: சார். அவன் ஏதோ பிளான் பண்றான் சார், ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படி ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும், அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம்
2: சார். ஒரு ஆள் வரும் சார்.
0: மாருதி வரதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட் உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு.
3: திறமைய பத்தி
4: நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போறோம் உனக்கு ஆம்பளை வேஷம் வேற போட்டிருக்கேன், தயவு செஞ்சு அதை மைண்ட்ல
5: வச்சுக்கூட்டு. சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது. எந்த வழி போறாய், உதவிடணும் அந்த வழி சரியோ

0: வண்டி ஒரு நாளைக்கு ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாளைக்கு வண்டியில் ஏறும். கரெக்ட். ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ வாண்ட் மீ டு டு?
1: என்ன சார்?
0: இல்ல, உங்க பெரிய ஆபீசர்ஸ் யாராவது கிட்ட உங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தப்பான ஃபைல் மாட்டிருந்தா சொல்லுங்க, நைட் ஒரு நைட்டா போய் அடிச்சுட்டு
1: வந்துடுறேன்.
0: ஓகே, தேங்க்யூ. நீங்களே சொல்லுங்க.
1: இந்த பையன் இருக்கான?
0: பையன்?
1: ஆமா பையன். அது அந்த பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்.
0: பையனுக்கு என்ன? நல்ல லட்சணமா தான் இருக்கான்.
1: கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை உன்னோட பாதுகாப்புல வச்சுக்கணும்.
0: ஏன் பாதுகாப்பா?
1: ஆமா.
0: என்னங்க இது? உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல உங்க பெரிய அதிகாரிங்க யாராவது ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கலாம். உங்களுக்கு இல்ல பாதுகாப்பா?
1: புரியாம பேசுறியே.
0: என்னங்க இது? நீங்க ஏதோ பேங்க் போயிட்டு வந்த மாதிரி இவ்வளவு பணம் எதுக்குங்க?
1: அது இவன் இங்க வச்சுக்கணும் சொன்னேன்ல.
0: அது பாத்துக்கோனா பாத்துக்கறேன், அதுக்கு என்ன இவ்வளவு
1: பணம்? அது அப்படி இல்ல, இந்த பையனை இங்க வச்சுக்கிட்டேன்னா உயிருக்கே ஆபத்து வரும்.
0: ஐயோ,
1: அதுக்காக தான் இவ்வளவு பணம்.
0: ஐயோ, என் உயிரோட மதிப்பு இவ்வளவுதானா? அடே பையா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன். சரி நட.
1: இது பாரு, பையன் கொஞ்சம் மூடி டைப்பு, அவன் அதிகம் பேச மாட்டான். நீ வரவழான்னு பேசி அவனுக்கு டென்ஷன் கொடுத்துறாத.
0: என்ன பார்த்து அவன் டென்ஷன் ஆகாம இருந்தா சரி.
1: இது பாரு, நீ எதுக்கும் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகாத.
0: ஆமா, அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். சரி, சாப்பிடலாம். ஆச்சா?
2: ஆச்சு.
0: இனிமே என்ன, படுத்துக்க வேண்டியதானே?
2: ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க?
0: அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி ராத்திரில எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன், அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பயே சாவி தூக்கி வெளியே வீசு.
2: அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா?
0: இனி எங்க வெளியே போறது? ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான். அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்த உன் கோட்டு சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கி கட்டிக்கோ.
2: இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன்.
0: கழட்ட மாட்டியா? ஏண்டா, அப்ப ராத்திரி போற, நீ படுத்துக்க போறது இல்லையா?
2: நான் இப்படியே படுத்துக்கிறேன்.
0: ஏச்சி, விளையாடாதற. கத்திரி வெயில், கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய. புழுக்கத்துல

0: எல்லாம் வெந்துரும். நான் பாரு இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன்னு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். என்னாச்சு, ஏன் திரும்பி லுங்கி கட்டல?
1: நீங்க கட்டுங்க.
0: உனக்கு
1: முதல்ல நீங்க கட்டுங்க.
0: ஓஹோ, நீ ஃப்ரீயா இருக்கலாம் நினைக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நான் கூட நீ சங்கோச்சப்படுற என்னமோ நினைச்சேன்.
1: இத பாருங்க, எனக்கு நேச்சுரலாவே குளிர்ச்சியான உடம்பு. சின்ன வயசுல இருந்தே சூட்டு கோட்டோட படுத்துதான் பழக்கம். ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க.
0: எதுக்கு தலான எடுத்து கீழே போட்டேன்?
1: நான் கீழே படுத்துக்க போறேன்.
0: கீழேயா?
1: நீங்க மேல படுத்துக்குங்க.
0: என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரியே ட்ரீட் பண்ணோம். வெடிய வெடிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல போடு.
1: எங்க இவ்வளவு சின்ன கட்டுல எப்படிங்க ரெண்டு பேர் படுக்க முடியும்?
0: அரைஞ்சிருவேன்.
1: என்ன மிரட்டுறீங்க?
0: மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன், இனி எதாவது பேசுறது இழுத்துருவேன். வர்ற, ஏய் கொஞ்சம் இப்படி திரும்பி படு.
1: ஏன்?
0: ஒரு சமாச்சாரம் இருக்கு.
1: பரவாயில்ல, இப்படியே சொல்லு.
0: இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது.
1: அப்படிலாம் ஒண்ணு இல்லையே.
0: இல்ல இல்ல, ஏதோ ஒரு ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும் சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க.
1: எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன்.
0: கொஞ்சம் கைய தூக்கு.
1: எதுக்கு?
0: இல்ல, நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம். அதுக்காக தான் ரெண்டு தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்ப ஒரு தலகாணி எடுத்துட்டே இல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டா தூக்கம் வரும். கைய தூக்கு.
1: மாட்டேன்.
0: தூக்குடாது.
1: ஐயோ, என்ன விட்டுருங்களே. நான் ஆம்பளை இல்ல பொம்பளை.
0: ஆம்பளை இல்ல பொம்பளையா?
1: ஆமா. இந்தங்க ஒட்டு மீச.
0: ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்க.
1: இல்லைங்க, நான் பொம்பளை தான்.
0: பொம்பளை தான்னா? ஓகே ஓகே, பொம்பளை தான் தெரியுது. ஆமா, எதுக்காக இப்படி வேஷம் போட்டீங்க வந்திருக்க?
2: புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது.
3: சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் ருத்ரா திரைப்பட அலுச்சித்திரம்.
2: சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது.
3: தொடர்ந்து கேட்கலாம் ருத்ரா திரைப்பட அலுச்சித்திரம்.
0: என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க?
1: இல்லைங்க, உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு விட்டாங்க.
0: சரி ஓகே. ஆமா, ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே, என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு, நீ அந்த அம்மா கூட தான் வந்த, அந்த அம்மா போட்ட அதே சென்ட்டை நீ எதுக்கு போட்டு வந்த? அதுலயே உன் பொம்பளை பத்தி தெரியல.
1: அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா?
0: தெரியுமாவா? நானே திருட, என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரும் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்க விடிக்க மாட்டேன். நம்ம ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை பையன்னு சொல்லி தான் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னடா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த, அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி, அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருனா உனக்கு ஆபத்து சொல்லுமா? யார் உனக்கு எதிரிங்க? என்ன ஆலோசனைகள் பாரு, என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருக்காங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே நினைச்சிட்டே எப்படி? நாங்கெல்லாம் திருடந்தாம்மா, இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவா நடந்துக்குவோம். வேர்ட் இஸ் அ வேர்ட், யூ நோ
1: இங்கிலீஷா?
0: என்ன பண்ண சொல்ற, பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க, ஆனா கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுக்கல, அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிக்கிட்டோம்.
1: கதவு பூட்டி இருந்துச்சு?
0: பூட்டல, பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டில படுத்து.
1: மேடம் காபி. எதுக்கு? கீழே நாயர்கள்ல இருந்து முதல்ல நான் காபி சாப்பிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொடுத்துரு சொன்னாரு. உண்மையிலேயே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய், என்னடா சிரிப்பு? என்ன ரசகுல்லா? இல்ல, மதுரை நான் ரூம்ல ஒரு ரசகுல்லா இருக்கு, போய் காபி கொடுத்துரு சொன்னாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன், உண்மையிலேயே ரசகுல்லா ரசகுல்லா தான். டேய், வாய் முடுற. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நீ வேற. ஏங்க, உங்களுக்கு ஹார்ட்டா லிவரா கிட்னியா? என்னடா உளர்ற, ஒண்ணுமே புரியல. அது இல்லைங்க, மதன வீட்டுக்கு தினமும் நிறைய பேர் வராங்க. ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம், இன்னொருத்தர் கிட்னி ப்ராப்ளம், இன்னொருத்தர் லிவர் ப்ராப்ளம். அவங்களுக்கெல்லாம் மதுரை என்ன கொள்ளையச்ச பணத்துல இருந்து 5,000-10,000 தூக்கி கொடுப்பாரு. நீங்க வந்திருக்கீங்க, அதனால என்ன ப்ராப்ளம் கேட்டேன்.
4: உண்மையிலேயே இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்வாங்க?
1: ஆமாங்க, அவங்க தங்கச்சி ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளம்.

0: வீட்டுல படுத்துட்டாங்க. அப்போ ஆபரேஷன் காசுல இருந்து காண்டி முதல் முதல்ல திருடவே போனாரு. திருடிட்டு வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி போயிட்டாங்க. அப்ப வந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்த ஏரியாவிலே பதினா ஒரு தனி மரியாதை.
1: போதுண்டா, ஏண்டா அங்க கடையில நாயர் பையன் இல்லன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன கதை விட்டு இருக்க?
0: இல்லண்ணா, ஒரு ராத்திரி பூரா உங்க கூட தனியா தங்கிருக்காங்க, அப்ப கூட உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதான் உங்க அடிமன் சின்னன்னு அள்ளி விட்டுகிட்டே இருக்கேன்.
1: கண்ணு குளிச்சியாதான் கிடைச்சது, அள்ளி விடுவீங்களே. போடா இந்த பேஸ்ட் பிரஷ், ஒரு செட் ட்ரெஸ் இருக்கு, குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகு. புடி
0: பதே ரசகுல்லா, ரசகுல்லாதான்.
1: ஐயோ, ரசகுல்லா சமாச்சாரம் எல்லாம் சொல்லி தொலைச்சிட்டானா?
2: நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க, உங்களை போய் அனவசியமா கிரிமினல்னு சொல்றாங்க.
1: ஐயோ, நான் என்னதான் வாரி கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததுதான், அதனால திருட திருடன் தான்.
2: எனக்கு கூட இப்போ திருடணும்னு ஆசை வந்துருச்சு.
1: திருடணும்னா? ஒரே ராத்திரி தான் எங்கூட இருந்தேன், என் காத்து உன்னை இப்படியா மாத்தணும்?
2: அது இல்ல, நான் திருட நினைச்சது உங்க மனச.
1: இத பாருமா, நான் திருட சாதாரணமாவே ராத்திரி நேரத்துல வீட்டுல தங்க மாட்டேன். அப்புறம் எத்தனை மாசம் உள்ள இருப்பேன், எத்தனை மாசம் வெளியிருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால என் காம்பினேஷன் உங்களுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீ உன் அழகுக்கு டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு.
3: நாம நினைச்சது சரியா போச்சு. சுத்ராவோட பாடி இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டத்துக்கே வரல. லலிதாமா ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ்ல ரிப்போர்ட் தயார் பண்ணிருக்காங்க.
4: சாகாத ஆளுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா? அதுவும் நமக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. இப்ப ருத்ரா நிச்சயமா லலிதாவோட பாதுகாப்புல தான் இருப்பான். நீங்க என்ன பண்றீங்க? லலிதாவை ஃபாலோ பண்றீங்க, ருத்ராவை கண்டுபிடிக்கிறீங்க, அவளை மர்டர் பண்ணி பாடிய பப்ளிக்ல தூக்கி போட்டுறீங்க. ஓகே, நாளைக்கு நம்ம என்கொயரியில லலிதா டிபார்ட்மெண்ட்டே சீட் பண்ணிட்டான்னு சொல்லி அவளையே உள்ள தெரியலாம். எப்படி என் ஐடியா?
5: வெரி குட்.
4: சியர்ஸ்.
5: சியர்ஸ்.
1: குட் மார்னிங்.
0: ஆ, குட் மார்னிங்.
1: டிஃபன் எல்லாம் ஆச்சுங்களா?
0: எங்க அந்த பையன்
1: இருக்கா? பையா, கொஞ்சம் வெளியே வாடா, அக்கா வந்திருக்காங்க.
0: இது என்ன இது?
1: அடா, வாய் திறந்து பதில் சொல்லுமா, ஏற்கனவே சந்தேகப்படுறாங்கல்ல.
6: ராத்திரி அவர் ஏதேதோ பண்ணாரு.
0: ராத்திரி
1: எதாவது கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுமா.
6: நான் கீழே படுத்திருந்தேன், என்ன பையன் நினைச்சு மேல படுன்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு.
1: இல்ல, யதார்த்தமா பையன் நினைச்சு கட்டி
6: பிடிச்சேன். அதுக்கப்புறம் பொண்ணுன்னு ஒத்துக்கிட்ட.
1: அவ்வளவுதான்? ராத்திரி நீ மட்டும் தான் உள்ள படுத்துட்டு இருந்த, வெடிய வெடிய வெளியே பண்ணியில நான் படுத்துட்டு இருந்தேன்ல, அதையும் சேர்த்து சொல்லு.
6: ஆமா,
1: ஜெனூன்.
0: இப்ப நம்பறேன். சரி சரி, வா பாலா.
1: ஓகே, நான் ரெடி.
0: மிஸ்டர் மதுரை, இப்படி நீங்க எதுக்கு சார்?
1: இல்ல, நேத்து நீ நிறைய பணம் கொடுத்தீங்களே, அதனால என் ஒர்க்கே இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன்.
0: இந்த பொண்ணு சுத்தமான பாதுகாப்போட பாத்துக்கிறதா உங்களோட ஒரே ஒர்க்.
1: அப்ப இப்போ
0: நாங்க ரெண்டு பேரும் மாத்திரம் போறோம்.
1: லேடிஸா போறீங்களே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க.
0: ஒண்ணு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த வீடியோ கேசட்
1: தான். இந்நேரம் இந்த கேஸ் நான் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்ல தங்க பதக்கமும் கிடைச்சிருக்கும். ஆனா விஷயமா ரெண்டு பேருமே கோட்டை விட்டீங்க.
0: நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒண்ணு விட்டா. என்ன கிண்டலா?
1: இல்ல, கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு மேல எவ்வளவு சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க?
0: எதுக்கு
1: விஷயம் இருக்கு சொல்லுங்க.
0: நாலஞ்சு பேர் இருப்பாங்க.
1: ஓகே, ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க.
0: மிஸ்டர் செந்தில்குமார், 442356.
7: ஹலோ,
1: வணக்கம் சார். நான் யாரு என்னங்கறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த பிரபல கேடி மாயாண்டி இருக்கான் பாருங்க.

0: அவனும் நீங்களும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேசட் இருக்க, அது நம்ம கையில தான் இருக்கு.
1: எவன்டா மாயாண்டி?
2: என்ன டேப்?
1: நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? இடியட், பெண்டை கட்டிடுவேன்.
0: எடுத்துண்ணியுமே எதிர்றாரு, எக்கச்சக்கமா திட்டாரு, கொஞ்சம் கூட ஒரு பயமும் பதஷ்டமும் கிடையாது. அதனால நிச்சயமா இவர் மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம்.
3: சுந்தர்ராஜன், 7485.
0: வணக்கம் சார். இந்த மாயாண்டி நீங்களும் நெருக்கமா இருக்க மாற ஒரு வீடியோ கேசட் இருக்க, அது நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டாப்ல, ஒரு மயான அமைதி தெரியுது. நிச்சயம் இந்த ஆளுக்கும் இந்த கேஸ் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
3: விஸ்வநாதன், 421860.
4: ஹலோ, யார் ராணி? யார பார்த்து கேக்குற? அடிச்சு பல்ல கழட்டிடுவேன்.
0: இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்டபடி ஏதோ பாசியில் திட்டாரு. நிச்சயமே இந்த ஆளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம்.
3: மிஸ்டர் மோகன், 473730.
0: வணக்கம் சார். நீங்களும் மாயாண்டியும் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான வீடியோ கேசட் நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்ட. நிச்சயமே இந்த ஆளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேர்
3: சொன்ன?
0: மோகன். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன் சார். சரி, பப்ளிக் பூத்துக்கு போய் சீக்கிரமா ஒரு போன் பண்ணிடுவோம். வாங்க. நான் தாங்க பேசுறேன். என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க?
1: நீ யார் பேசுறேன்னு சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது.
0: யோ யோ, உன்னை விட பெரிய ஆபீசர் சுந்தரராஜன். அவரே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. நீ ஆஃப்டர் ஒரு குட்டி ஆபீசர். நீ எகிரிட்டு இருந்த என்ன அர்த்தம்? லேட் பண்ண வியாபாரத்தை பத்தி பேசு சாமி.
1: சுந்தரராஜ் சாரே ஒத்துக்கிட்டாரா? சரி சரி, எவ்வளவு பணம் சொல்லு.
0: எவ்வளவு பணம் என்னங்கறத சுந்தரராஜன் கிட்ட சொல்லிக்கிறேன், அவரும் கிட்ட சொல்லுவார்.
5: ஹலோ ஹலோ,
0: நான் தான் சார். கேசருக்கு எவ்வளவு பணம் என்னங்கறத நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாமா?
5: சரி, யாருன்னு தெரியலையே எனக்கு.
0: அட, சமாளிக்காதீங்க சாமி. உங்க ஜூனியர் ஆபீசர் மோகன், நானே சுந்தரராஜ், எல்லாருமா சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணு சொல்லி ஒத்துக்கிட்டார்.
5: மோகன் சாரே ஒத்துக்கிட்டாரா? அப்போ நானும் சரி. நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு.
0: நாளைக்கு நைட் 10 மணிக்கு ஒரு பாரடைஞ்ச பில்டிங் இருக்கு, அங்க நான் கேஸ்டோட வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ.
6: கையில கேசட்டே இல்ல, எந்த தைரியத்துல அவங்க வர சொல்லிருக்க? நீ
0: ஒரு குருட்டு தைரியம் தான். நடங்க,
6: ரொம்ப குழம்புற.
0: வாங்க சார், நான் தான் உங்களுக்கு போன் பண்ணது. நான் பார்ட்னர் யாரையும் சேர்த்துக்கிறது இல்ல. என்ன சேர்த்து உங்களுக்கு பங்கு கொடுக்கணும் பாருங்க.
5: கேசட் எங்க இருக்கு?
0: மன்னிக்கணும், அந்த கேசட்ல பல பெரிய மனுஷங்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால எல்லாத்திட்டையுமே நான் வசூல் பண்ண வேண்டியிருக்கு. உங்க போர்ஷன் செய்ததுன்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் நம்ம அழைச்சிருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் பேசிக்கலாம்.
5: உங்ககிட்ட தான் கேசட் இருக்குங்கிறத நாங்க எப்படி நம்புறது?
0: மாயாண்டி ஜெயில இருந்து வெளியே அனுப்பிச்சு ருத்ரா உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த கேசட் எடுத்துட சொல்லியிருந்தீங்க. மாயாண்டி கேசட் எங்க கையில கொடுத்துருந்தா? இப்ப மாயாண்டி ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டேன்.
5: அப்படின்னா நீ எங்களை டபுள் கிராஸ் பண்றியா?
0: நீங்களும் மாயாண்டி பண்ணது டபுள் கிராஸ், நான் பண்றது ட்ரிபிள் கிராஸ். மாயாண்டி கூட நீங்க எதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க, சார் எதுல சம்பந்தப்பட்டிருக்காரு, அதை முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய தொகை என்ன எதுங்கிறத நான் தனித்தனியா சொல்றேன்.
5: ஒரு தடவை மாயாண்டி விட கிரக பிரஸ்டுக்காக போயிருந்தேன். அப்போ சில சமாச்சாரம்லாம் நடந்தது.
0: பலான சமாச்சாரமா?
5: ஆமா, அதை எப்படியாவது அழிச்சாகணும். மகாபலிபுரத்துக்கு போற வழியில ஒரு ஹோட்டல்ல சில கெஸ்ட் எல்லாம் தங்கி இருக்கிறதா சொல்லி மாயாண்டி என்ன கூட்டு போனான். யதார்த்தமா போய் பார்த்தேன், அங்க பொண்ணு எல்லாம் இருந்தாங்க. அவங்க கூட நான் கொஞ்சம் இப்படி அப்படி அது ஒரு மாதிரியா நடந்துகிட்டேன்.
0: பெரிய சமாச்சாரம் தான்.
5: அதை விளையாட்டுத்தனமா மாயாண்டி வீடியோ பண்ணிட்டான். அப்ப நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்ப அதை எப்படியாவது அழிக்கணும்.
0: நீங்க ஒரு 1.5, நீங்க ஒரு 3, மொத்தம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க.
5: நாங்க கொடுத்துறோம். நாளைக்கு எங்க வரணும், எப்ப வரணும் சொல்லுங்க.
0: அது இப்பயே சொல்லிட்டு நீங்க ரெண்டு உஷார் ஆயிடுவீங்களே. நாளைக்கு பணத்தை ரெடி பண்ணுவீங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னால நான் போன் பண்றேன். அப்ப இடம் எதுன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் இருங்க. என்ன இப்படி தனியா விட்டு நீங்க மட்டும் போயிட்டே? அப்படி பாரஞ்சி மண்டபம் ஏதாவது காத்து கருப்பு மோகி நம்மளை பிடிச்சிட போது போற வழியில் நானும் இறங்கிக்கிறேன். வாங்க. என்ன இங்க தர்க்கம்? நானும் அந்த போலீஸ்காரங்களை உள் போட்டதா லலிதாமா சந்தேகப்படுறாங்களோ? அவங்க அனுப்பிச்சுட்டு போட்டு நான் இங்கே தங்கிட்டா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அதனாலதான் அவங்க கூட போற மாதிரியே போயிட்டு பாதி வழியில் ஒரு டாக்ஸி பிடிச்சி வந்துட்டேன். தர்ஷால் கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன்.
6: வீடியோ கேமரா மாதிரி இருக்கு.
0: ருத்ராவோட அப்பா ஒரிஜினல் கேசட் எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா எங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தம்மல பேசி புதுசா ஒரு கேசட் ரெடி பண்ணிட்டேன். சத்திய பிரமாணம் எடுத்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி அவன் வாயாலேயே அவன் தப்பெல்லாம் உடறிட்டான். இந்த கேசட் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளீஸ் ஓகே.
6: எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரெண்டு பேரையும் உள்ள தள்ளத்துக்கு இந்த கேசட் போதும். ஆனா மாயாண்டி ஜெயில இருந்து தான் வெளியில வந்து இவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமே.
0: இது

0: செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. என் பொண்டாட்டி பொண்ணு சொல்றேன், நிச்சயமா அவங்க கிட்ட எந்த கேசட்டும் இருக்க முடியாது.
1: நீயே ஃப்ராடு, நீ பண்ற சத்தியத்தை நம்ப சொல்றீங்க?
2: நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ், எங்களையே ஒருத்த நேரடியா சந்திச்சு துணிச்சல கேட்கறான்னா அவங்க கேசட் இல்லாமல கேட்பான்.
0: இல்ல சார், நடுவுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு, நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த கேசட் என் கையில தான் இருக்கு.
1: உங்கட்டியா? டேய், அன்னைக்கு ராத்திரி ஜெயிலுக்கு திரும்பி வந்து என்ன சொல்லு? நீ கோபால் குடும்பத்தை தான் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடிஞ்சது, அந்த கேசட் என் கையில கிடைக்கல சொன்னீங்க இல்லையா நீ?
0: ஆமா சார், கோர்ட்டில் இப்ப என் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் பாட்டு கேசட்டை உங்க கையில கொடுத்துட்டேன்னா, கோர்ட்ல சாதாரண எனக்கு சாட்சி எல்லாம் விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அதான் கேசட்டை மறைச்சு வச்சேன். இப்ப என்ன வெளியே விடுங்க, அரை மணி நேரத்துல கேசட்டோட வர.
1: அப்படின்னா அவன் எந்த தைரியத்துல நம்மளை கூப்பிட்டு 4,00,000 ரூபாய் பேரம் பேசியிருக்கான்?
3: ஹலோ,
1: வணக்கம் சார், மறுபடியும் மதுரை.
3: அவன் தான்.
1: டேய் ராஸ்கல், நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொஞ்சம் மரியாதையோட பேசுங்களேன். டேய், உங்கள்ட கேசட் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுடா.
4: ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது.
5: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் ருத்ரா திரைப்பட வலுச்சித்திரம்.
4: ரூட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு, என் பாட்டு தப்புன்னு தெரியாது.
5: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ருத்ரா திரைப்பட வலுச்சித்திரம்.
1: உன்ன உடனடியா பிடிச்சு உள்ள தள்ளி.
6: இரு, அன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது கேசட் இல்ல, மறுபடியும் நானே போன்
0: பண்றேன்.
1: ஓகே,
0: கிரிமினல். அந்த கிரிமினலை இந்த கிரிமினல் சந்திச்சா தான் சரியா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க மொத்த பிரச்சனையும் நான் தீர்த்து காட்டுறேன்.
6: இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே தப்பான காரியம் தான், ஆனா நல்லபடியா சக்சஸ் ஆயிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளும் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்னு முதல் தடவையா ருத்ரா விஷயத்துல இறங்கினேன். முக்கால் கணக்கு கரெக்டா தாண்டிட்டேன், இன்னும் கால் கணக்கு தான் பாக்கி. அந்த கால் கணக்கு நல்லபடியா தாண்டி ஜெயம் உண்டாகணும்.
0: நாங்கெல்லாம் ஆளு அம்பு படை பரிவாரம் கத்தி துப்பாக்கின்னு இத்தனை வச்சுட்டு மூச்சு தானிட்டு இருக்கிறோம். நீ ஒத்த ஆளு இத்தனை மூளைய வச்சுக்கிட்டு எல்லாரையும் விரல விட்டு ஆடிட்டு இருக்கேன்.
6: அப்படியே ஓடிடு, கீழே ஓடிடு, இந்த பக்கம் ஓடிடு, ஓடிடு. கொண்டு கையில வச்சுட்டு புரியல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்?
0: என்ன வேணுமா? ரெண்டு போலீஸ் ஆபீசர்களை ராத்திரி நேரத்துல வரவழைச்சு அவங்க வாயாலேயே அவங்க பண்ண தப்புகளை எல்லாம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிய எம்மாம்பரி ஆளுநே, எங்கயா வச்சிருக்க கேசட்ட?
6: ஏயா, கேசட் பாக்கெட்ல இருந்து எவ்வளவு நேரம் எடுத்து கொடுத்துருக்க மாட்டேனா? உசுரோட கேசட்டா பெருசு. முதல்ல என் கை கட் அவுத்துட, அதுக்கப்புறம் ஒரு டெலிபோன் எடுத்துட்டு வர சொல்லு. லலிதாமா கிட்ட போன்ல பேசி உடனடியா கேசட் எடுத்துட்டு வர சொல்றேன்.
7: ஹலோ, லலிதா ஹியர்.
6: அம்மா, லலிதாம்மா, நான் தான் மதுரை பேசுறேன். ஒருத்தன் ஸ்க்ரூ டிரைவரா திருப்பிளியான்னு தெரியல, அதை கையில வச்சு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்தன் இந்த கிருஷ்ணர் கையில வச்சிருப்பாரு பாருங்க, சங்கு சக்கரம், அந்த மாதிரி ஒண்ணு வச்சு சுத்திட்டு இருக்கான். எக்கச்சக்கமான சூழ்நிலை சிக்கிட்டு இருக்கமா. நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ கேஸ்ட் எடுத்து கொடுத்தேன் பாருங்க, தயவு செஞ்சு அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், இல்லன்னா எனக்கு விமோச்சனமே கிடையாது. பிளீஸ்.
7: ருத்ரா வந்து எங்கிட்ட எல்லா விஷயம் சொன்னி. எங்கிட்ட இருக்கிற ஒரே ஆதார் அந்த கேசட் தான். அதை வச்சுதான் நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும். அதை கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்கறதாவும் இல்ல. பட் யூ டோன்ட் வரி, ஏதாவது விதத்துல நான் வந்து உன்னை சேவ் பண்றேன்.
0: என்ன சொன்னாவ? என்னையா சொன்னாவங்கற ராம் போடுறிய?
6: இல்ல, எத்தனை மணிக்கு எந்த இடத்து கேஸ்டோட வரணும்னு சொல்லிட்டா பர்ஃபெக்டா வந்துறேன்னு சொல்லிட்டாங்க.
7: ஹலோ
6: அம்மா, லலிதா அம்மா, மறுபடியும் நான் தான் அம்மா. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு.
7: But I'm very sorry, Mr.
1: அந்த கேசட் எங்க இருக்கு? Come on, tell me.
6: லலிதாம்மா, அதாவது இடம் ஒண்ணு சிக்கலே கிடையாது. பீச் ரோட்ல இருக்கிற காந்தி சிலை அம்மா, சீக்கிரமா வந்துருங்க. மாயாண்டி, நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா கேசட்டோட வந்ததும் கேசட் நீ வாங்கிட்டு அந்த பொம்பளை என்ன வேணாலும் பண்ணிக்கோ.

0: நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோம். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி பாரு.
1: நீ நல்ல விவரமான ஆளுதான். உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி கூட இருக்கிறது ஒரு பெரிய பலம்தான். ஆனா உன்ன நம்புறதுதான பிரச்சனையா இருக்கு.
0: அப்படி இல்ல மாயாண்டி, நான் அந்த லலிதாம்மா கிட்ட ரெண்டு மூணு கேஸ்ல மாட்டியிருக்கேன். அதனாலதான் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கேன். நீ அவங்களை தீர்த்து கட்டேன்னு வையே, அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோட அடுத்த மாசம் மவுண்ட் ரோட்ல ஒரு பெரிய பேங்க் பிளான் பண்ணிக்க. உங்ககிட்ட ஆள் பல இருக்கு, எங்கிட்ட மூளை பல இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம் வையே, காம்பினேஷன் பிரம்மாதமா ஒர்க் அவுட் ஆகும். ஆளுக்கு 50-50.
2: இவங்களுக்கு ஆளுக்கு ஸ்டூல் போட்டு அவன மாதிரி
1: கட்டிப்படுவோம். நீ தான் துப்பறியும் பெண் புலி லலிதாவா? இப்பதான் ஆள் அனுப்பிச்சேன், அதுக்குள்ள நீங்களே தள்ளிட்டு வந்தீங்களா?
2: ஏயா மதுரை, இந்த கேசுக்கு தானே வேலை பேசினேன்.
1: எவ்வளவு?
2: அவர் 1.5, நான் 3, மொத்தம் 4.5 லட்சம் ரூபாயா?
0: ஏயா திரும்ப திரும்ப முட்டாள்தனமே பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த அம்மா கிட்ட கொடுத்தது ஒரு கேசட் தாயா? ஆனா நான் ரெண்டு காப்பி எடுத்து பர்சனலா வச்சிருக்கேன்.
2: உன்னை மட்டும் உயிரோட விட்டுறேன், அந்த ரெண்டு கேசட் எங்க இருக்கு சொல்லு.
0: சும்மா உயிரோட மட்டும் விட்டா போதுமா? முதல்ல 4.5 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருந்தேன், இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அட்லீஸ்ட் 2 லட்சமாவது கொடுத்தா தான் நான் கேஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லுவேன்.
2: மொத்த தொகையும் தரேன்.
0: நிஜமாவா?
2: நிஜமா தான். கேசட் எங்க?
0: லாக்கர் நம்பர் 343.
2: சாவி
0: மேல் பாக்கெட்ல.
1: ஆனா சாப்பிடலாம். ரொம்ப பேசுறேன்
3: மதுரை. கேமரால இருந்து கேசட் எடுத்து எங்கிட்ட தானே கொடுத்தேன். ரெண்டு காப்பி எப்ப எடுத்தேன்?
0: யார் எடுத்தாங்க? கையில ஓட்ட போடுறேன்னு சொன்னதும் பயத்துல ஒரு பொய்ய சொல்லி உயிர் போறத ஒரு அரை மணி நேரம் தள்ளி வச்சிருக்கேன். தட்ஸ் ஆல்.
4: அப்ப லாக்கர் சாவியை கொடுத்தீங்க?
0: அது சாவி மட்டும்தான் நம்மளுது, லாக்கர் நம்மளுது இல்ல.
4: சொல்ற
0: தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த லாக்கர் சென்ட்ரல் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டது. அடுத்த வாரம் கை வச்சிடலான்னு டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணி வச்சிருந்தேன்.
4: ஓ மை காட்.
0: இப்ப இவங்க போய் கை வச்சதுமே படாருன்னு புடனில் தட்டி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட தப்பிச்சிட்டோம். ஆனா இவங்க கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நீங்க ஏதாவது ஐடியா பண்ணிருக்கீங்களா?
4: உனக்கு தோணுன ஐடியா தான் எனக்கு தோணுச்சு.
0: என்ன?
4: நாங்க வரத்துக்கு லேட் ஆனா இந்த ரெண்டு சீனியர் ஆபீசரால எங்க உயிருக்கே ஆபத்து, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி அவங்களை புடிச்சு என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா நம்மள வந்து காப்பாத்திருவாங்க.
0: அது உயிர் போனதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா. நான் உங்களை ஓங்கி ஒரு உதவிக்கிறேன்.
4: கைய கட்டி இருக்கிற தைரியமாயா?
0: ஐயோ எல்லாத்துக்குமே இப்படி எகிரின எப்படி?
4: ஐடியா இஸ் வெரி குட்.
0: கண்டை போட் தொலைச்சு போட வந்தாச்சு. எங்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. உன்னோட போலீஸ் புத்தி என்னன்னு நல்லா தெரியும். எந்த ஆசை வரத்தை காட்டியும் என்னையும் என்னுடைய பாட்டன் மாயாண்டியும் உன்னால ஏமாத்த முடியாது.
5: என்ன மதுரன்?
0: ஒண்ணு இல்ல, இந்த அம்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறதா. இந்த அம்மா அந்த போலீஸ்காரங்க ரெண்டு பேரத்தை மட்டும் போய் அரெஸ்ட் பண்ணுதா, நம்மள விட்டுதா. அதுக்கப்புறம் இந்த அம்மா நானு நீயே மூணு பேருமா சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றதா. ஆளுக்கு 33% என்ன எவ்வளவு ஒரு பைத்தியாரம் நினைச்சிருந்தா இந்த அம்மா இப்படி ஒரு ஆசைவாதத்தை காட்டியிருப்பாங்க.
1: என்னம்மா பெண் புலி திடீர்னு ரூட்டை மாத்திட்ட? நாங்க ரொம்ப சம்பாதிக்கிறோம்னா
0: துப்பாக்கி கிடைச்சிருக்கு, வேற வழியே இல்ல. எப்படி ஒரு துப்பாக்கி கிடைச்சது? ஏதோ ஒரு பொம்பளை குடிச்சிட்டான் போல.
1: மதுரை மரியாதையா துப்பாக்கி கீழே போடு, இல்ல உன் கண்ணு முன்னாலேயே நாம குணமாயிடுவான்.
4: மதுரை தயவு செஞ்சு துப்பாக்கி கீழே போடுங்க.
1: இவர் யோசிக்கிறதுல புண்ணியம் இல்ல. மரியாதையா துப்பாக்கி கீழே போடு.
4: மதுரை பிளீஸ் வேண்டாம்.
0: வாய மூடு. நீ செத்த என்ன, அந்த அம்மா செத்த என்ன, எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. யோ மாயாண்டி, நான் முதலே சொன்னேன் எனக்கு அந்த அம்மாவுக்கு ஒத்து வராதுன்னு. அதனால நீ அந்த அம்மாவை சுட வேண்டியதில்லை, நானே சுட்டேன்.

0: அம்மா லலிதா அம்மா, ஐ அம் சோ சாரி. அவன் பேச்சு கேட்டா துப்பாக்கி கிளை போட்டுருந்தேன்னு வைங்க, அவன் நம்ம மூணு பேர்த்தையுமே கொண்டிருப்பான். உங்களை சொல்றது மூலமா அவன் கவனத்தை திசை திருப்பலான்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனாலதான் ரிஸ்க் எடுத்து தைரியமா ஷூட் பண்ணேன், பட் ஒர்க் அவுட் ஆயிருச்சு.
1: என்ன மண்ணி, தோல் அடிபட்டதுனால சரியா போச்சு. கொஞ்சம் குறித்து அவர் அடிபட்டிருந்தா என் கதை என்ன இருக்கு யோசிச்சேன்.
0: குறி மாதிரி இருந்தா என்ன மாதிரி நேரம் உங்க இதயத்தை தொலைச்சிருக்கும். இருந்தாலும் என் மேல நம்பிக்கை தானே. சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இங்கே மாயாண்டிய, நான் சுட்டதா சொல்லி என்ன மாட்டி விட்டாதீங்க. நீங்க சுட்டதா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு தங்கப்பதம் கொடுப்பாங்க. நான் வரேன்.
1: இல்ல மேம், இல்ல.
0: என்ன
1: இனிமே இந்த திருட்டுல விட்டுரு. டிபார்ட்மெண்ட்ல சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன்.
0: வேலை வாங்கி கொடுத்துருவீங்க சரி, ஆனா வருமானம் இப்ப கிடைக்கிற வருமானம் கிடைக்குமாங்கிறதா சந்தேகம்.

0: இருக்கு. அதனால ஐ வில் திங்க் ஃபார் இட்.
1: என்ன சார்?
0: இல்ல, யோசனை பண்ணி சொல்றேன்னு சொன்னேன்.
1: ஓஹோ,
0: பட்டுங்களா ரசகுல்லா?
1: நீ எங்க எங்க போற?
2: ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி, மதுரை இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.

0: சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு எம் பாட்டு தப்புன்னு தெரியாது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது
0: யாரோட்டு சட்டுன்னு புரியாது, கொஞ்சம் கேட்டு பாரு எம் பாட்டு தப்புன்னு தெரியாது.
1: ஸ்ரீ ராஜேஸ்வரி கிரியேஷன்ஸ் வழங்கிய ருத்ரா திரைப்பட சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பாக்யராஜ், டெலி கணேஷ், மன்சூர் அலிகான், செந்தாமரை, கௌதமி, லக்ஷ்மி ஆகியோருடன் பலர். இசை கங்கை
0: அமரன்.
1: திரைக்கதை இளவரசன்.
0: புரியாது.
1: இயக்கம் சசிமோகன்.
0: எம் பாட்டு தப்புன்னு தெரியாது.
2: நேரம் 4:56. நேயர்களே, நிலையத்தில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் நாற்று உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:02 முதல் 8:58 9:30 முதல் 11:05 11:10 முதல் 11:45 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஆட்டத்தின் ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:02 முதல் 8:58 9:30 முதல் 11:10 நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

102.8 FM ரெயின்போ புதுவையில் நாளை பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர். நாள்பட்ட சிறுநீரக நோய் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கின்றார் பொது மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி ரங்கராஜன் அவர்கள்.

நேர்களே, நாளை காலை 8:30 கணபதி உலா, குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை, வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில், சித்திரம். எழுதியவர் எம்.ஏ.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 5 மணி. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உள்ளம் என தொடங்கும் பாடல்கள் இடம்பெறுகின்றன.

காதல் எனும் நதியின் இலை படத்திற்காக ஜெயச்சந்திரன் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம்.

நல்லவன் படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் 5:13. நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

கோபுர தீபம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 5:19.

சிவகாமியின் செல்வன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 5:24.

சின்னஞ்சிறு உலகம் படத்திற்காக பி சுசீலா பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெற்றது பொன் மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 5:30. நேயர்கள் கேட்க இருப்பது விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி.

ஆனந்தம் படத்திற்காக உன்னிமேனன், சுஜாதா மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். ஒலித்த குரல்கள் மீண்டும் கருத்தம்மா படத்திற்காக.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பான, நீடித்த, அமைதியான விண்வெளி சூழல் ஒன்றையே இந்தியா ஆதரிப்பதாக உலக விண்வெளி உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் விமானப் பயணம் அனைத்து பிரிவினருக்கும் சாத்தியமானதற்கு அரசின் முக்கிய சீர்திருத்தங்களே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு கே ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தொலைதூர பகுதிகளுக்கு மாற்று மின்சார ஆதாரம் வழங்குவதில் சிறிய அளவிலான நீர் மின்சார திட்டங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சரை சந்தித்து புதுச்சேரிக்கான திட்டங்கள் குறித்து மனு கொடுத்தார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்கள், பேச்சுவார்த்தை மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்ட பாதுகாப்பான, நீடித்த, அமைதியான விண்வெளி சூழல் ஒன்றையே இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இன்று மெய்நிகர் முறையில் அவர் கலந்து கொண்டு பேசினார். வசுதேவ குடும்பகம் என்னும் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதே அடிப்படை என்றும், பூமிக்கு அப்பாலுள்ள விண்வெளிக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி ஆராய்ச்சி மூலமான அறிவியல் தரவுகள் நேர்மையான, வெளிப்படையான முறையில் மனிதகுலத்தின் பொது நன்மைக்கு பயன்பட வேண்டும் என்றும், விண்வெளித்துறையில் ஈடுபடுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மோதல் போக்கை விட ஒத்துழைப்பான அணுகுமுறைக்கும், குறுகிய கால நன்மைகளை விட நீடித்த வளர்ச்சிக்குமே இந்தியா முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: விண்வெளித்துறையில் இந்தியா கடந்து வந்துள்ள பாதை மகத்தானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் நிலவின் தென்துருவம் அருகே தரையிறங்கிய முதல் நாடாக மேம்பட்ட இந்தியா தற்போது ஆதித்யா L1 திட்டம் மூலமாக சூரியனின் ரகசியங்களையும் வெளிப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் குறைந்த செலவில் திறம்பட்ட முறையில் ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு செலுத்துவதில் உலக அளவில் பெயர் பெற்று திகழ்வதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதுவரை 34 நாடுகளைச் சேர்ந்த 340 செயற்கைக்கோள்கள் இந்திய ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், விண்வெளி திட்டங்கள் காரணமாகவே தற்போது இந்தியாவில் வானிலை முன்னறிவிப்பு, பேரிடர் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகள் உன்னத நிலையை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2035 ஆண்டிற்குள் சொந்தமாக விண்வெளி மையம் ஒன்றை அமைப்பதும், 2040 ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி வீரர் ஒருவரை நிலவுக்கு அனுப்புவதுமே இந்தியாவின் குறிக்கோள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் புகழ்பெற்ற அறக்கொடையாளரும் இஸ்மாயிலி முஸ்லீம் சமூகத்தினரின் மத தலைவருமான இளவரசர் 5 ரஹீம் ஆகா கானை சந்தித்து பேசினார். காலம் சென்ற 4 ஆகா கான் மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் அன்னாரின் முக்கிய பங்களிப்புகளை பிரதமர் இந்த சந்திப்பின் போது நினைவு கூர்ந்தார். வேளாண்மை, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, மகளிர் மற்றும் இளையோர் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஆகா கான் மேம்பாட்டு அமைப்புடனான இந்தியாவின் கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் செல்வந்தர்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்த விமானப் பயணம் தற்போது அனைத்து பிரிவினருக்கும் ஏற்றதாக மாறியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்த முக்கிய சீர்திருத்தங்களே காரணம் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கே ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விமான போக்குவரத்து தொடர்பான பொருள் விநியோக சங்கிலியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒர்டெக்ஸ் திட்டம் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார். விமான போக்குவரத்து துறைக்கு தேவையான உதிரி பாகங்களுக்கு அப்பாற்பட்டு முழு அளவிலான விமானங்களையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு $30 பில்லியன் இருந்த இத்துறையின் மதிப்பு 2035 ஆண்டிற்குள் $61 பில்லியன் 2 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தொலைதூர பகுதிகளுக்கு மாற்று மின்சார ஆதாரம் வழங்குவதில் சிறிய அளவிலான நீர் மின்சார திட்டங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் குறித்து நவம்பர் 2 முதல் 5 வரை புதுடெல்லியில் நடைபெறவுள்ள பாரத் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற முன்னோட்ட நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா தூய எரிசக்தி

0: இனத்தில் முக்கிய மாற்றங்களை எட்டியிருப்பதாக அவர் தெரிவித்தார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக இனம் காணப்பட்ட 7100 இடங்களிலிருந்து மொத்தம் 21 GW மின்சாரம் உற்பத்தி செய்யும் இலக்கில் இதுவரை 5.2 GW அளவிற்கு வெற்றி எட்டப்பட்டுள்ளதாகவும் இதில் இன்னும் ஏராளமான வாய்ப்புகள் காத்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட இமயமலையை ஒட்டியுள்ள மாநிலங்களில் சிறு அளவிலான நீர் மின்சார திட்டங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதால் இப்பகுதியை நவீன உபகரணங்கள் மூலம் விரிவான முறையில் ஆராய்ந்து வாய்ப்புகளை இனம் காணுதல் அவசியம் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு CR பாட்டீலை சந்தித்து புதுச்சேரிக்கான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மனு கொடுத்தார். ஏனாமில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரம் திருவிழாவிற்கான பல்வேறு கட்டுமான மற்றும் முன்னேற்பாட்டு பணிகளுக்கு 58.90 கோடி ரூபாய் நிதி வழங்க அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஏனாம் பகுதிக்கு உட்பட்ட 3 தரியல்திப்பா தீவில் 102 கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ளத் தடுப்பிற்கான சுற்றுக்கரை அமைக்கும் திட்டத்திற்கும் அவர் அனுமதி கோரினார். தற்கொலை குறித்து சமூகத்தின் மனநிலை மற்றும் அணுகுமுறையை மாற்றி அமைத்தல் என்னும் கருப்பொருள் அடிப்படையில் உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: தேசிய குற்றப்பதிவுகள் கழகம் சேகரித்துள்ள புள்ளி விவரங்களின்படி கடந்த 2017 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் தற்கொலை விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது. தற்கொலைகள் அதிகமுள்ள மாநிலங்களின் பட்டியலில் புதுச்சேரி 3 இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் 100,000 மக்கள் தொகைக்கு 26.3 தற்கொலைகள் என்ற அளவில் தற்கொலை விகிதம் நீடிக்கும் நிலையில் தற்கொலை எண்ணத்திற்கான காரணங்களை தவிர்ப்பதும் தற்கொலையை தடுக்க வேண்டியதும் மிகவும் அவசியமாகியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி தேசிய தொலைத்தொடர்பு மனநல மருத்துவ திட்டத்தின் முதுநிலை மனநல ஆலோசகர் டாக்டர் எம் கஜலட்சுமி கூறுகையில்,
3: மக்கள் வந்து உணர்ச்சி வசப்படுவதாலும் போதை பழக்க வழக்கங்களாலும் பல்வேறு தோல்விகளாலும் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை சிந்தனை பல்வேறு காரணங்களால் வருகிறது. மன அழுத்தம், மனப்பதட்டம், மன பயம், தற்கொலை சிந்தனை வரும்போது உடனடியாக நம் மீது அக்கறை உள்ளவர்களிடம் பகிரும் போதும், அதற்கு என்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மனநல நிபுணர்களிடம் பகிர்ந்து அதற்குரிய தீர்வை நாம் அதிலிருந்து விடுபட கண்டிப்பாக அணுக முடியும். ஸோ தயக்கமே தேவையில்லை. உதவிகள் செய்ய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது.
0: புதுச்சேரியில் அக்டோபர் 6 நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் 2 இன்றும் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதற்கிடையே தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சேது செல்வம் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கி புதுப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். திமுக மாநில அமைப்பாளர் திரு சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத்ரட்சகன், கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இடைத்தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என திரு ஜெகத்ரட்சகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். காரைக்கால் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு முத்துக்குமார் இன்று அப்பகுதியில் வடிகால் வாய்க்கால்களை நேரில் பார்வையிட்டு குப்பைகள் மற்றும் கழிவுகளால் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரிப்படுத்த பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். பருவமழை காலத்தில் வெள்ள பாதிப்பை தவிர்க்க பொதுமக்கள் வடிகால்களில் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டாமல் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஏனாமில் உள்ள எருகல சமூகத்தினர் ஆந்திர மாநிலத்தைப் போல புதுச்சேரியிலும் ஷெட்யூல்டு பழங்குடியினராக தங்களை அறிவிக்க கோரி மனு அனுப்பியதைத் தொடர்ந்து மத்திய பழங்குடியினர் ஆணையத்தின் உறுப்பினர் திரு ஜரத் ஹுசைன் இன்று ஏனாமில் எருகல சமூகத்தினரை சந்தித்து பேசினார். மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் பாட்டீல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இன்று தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16 வரை மழை வானிலை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 அதிகபட்சமாக அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணையில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும்

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பான நீடித்த அமைதியான விண்வெளி சூழல் ஒன்றையே இந்தியா ஆதரிப்பதாக உலக விண்வெளி உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் விமான பயணம் அனைத்து பிரிவினருக்கும் சாத்தியமானதற்கு அரசின் முக்கிய சீர்திருத்தங்களே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு கே ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். தொலைதூர பகுதிகளுக்கு மாற்று மின்சார ஆதாரம் வழங்குவதில் சிறிய அளவிலான நீர் மின்சார திட்டங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சரை சந்தித்து புதுச்சேரிக்கான திட்டங்கள் குறித்து மனு கொடுத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 6:40. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஓ எஸ் அருண் பாடியிருப்பது.

இத்துடன் நிறைவு பெற்றது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸ். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். இந்த ஒலிபரப்பில்

இரவு 7 மணி முதல் 7:15 மணி வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் நாற்று உற்பத்தி தொழில் குறித்த நேர்முகம். பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:02 முதல் 8:58 வரையிலும், 9:30 முதல் 11:05 வரையிலும், 11:10 முதல் 11:45 வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:02 முதல் 8:58 வரையிலும், 9:30 முதல் 11:10 வரையிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 நமது நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:00 மற்றும் 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 7:30 முதல் 11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:30 முதல் 11:10 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 11:45 102.8 FM ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:00 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 மணிக்கு தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளைய நிகழ்ச்சிகள்

நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அதிக லாபம் தரும் உளுந்து பயிர் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களும் அவற்றின் பின்புலமும் வழங்குபவர் முனைவர் எஸ். ஷாகுல் அமீத் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்வுக்கு வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நம் சருமம் சொல்லும் உடல்நல ரகசியங்கள் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா நாளை காலை 8:02 8:45 தகவல் தளம். 8:30 கணபதி உலா குறிஞ்சிப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை. வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் ஜி குமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:00 சரணாலயம் நாடகம். எழுத்தாக்கம் பி மகாலட்சுமி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் பி சந்திரமோகன், ஆர் பாலாஜி, ஆர் சைலஜா, எல் அருந்ததி, டி லக்ஷ்மி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் சி ஸ்ரீபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மாம்பழம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி.

லட்சுமி ஆர் சித்ரா ஆகியோர் பாடிய வேல் விருத்தம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். அறிவியல் ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் கழகத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:35 சேந்திசைப்பாளர் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் 3:10 முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ஜன்னல் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:15 முதல் 7:30 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 முதல் 8 மணி வரையிலும், 8:02 முதல் 8:58 வரையிலும், 9:30 முதல் 11:05 வரையிலும், 11:10 முதல் ஆட்ட நேர இறுதி வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2ம் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லி ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் 11:10 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி இரவு 8 மணி 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. அறிவியல் ஆராய்ச்சியில் பெண்கள் குறித்து புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் தலைவர் செல்வி ஏ ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். நாள்பட்ட சிறுநீரக நோய் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கின்றார் பொது மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் டி வி ரங்கராஜன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் 2 அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் 11:10 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 11:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை.

ஈரமான ரோஜாவே படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:05:20. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 0413-2200115. மற்றொரு எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

குழுவினருடன் எஸ் ஜானகி பாடியது கல்லூரி வாசல் படத்திற்காக. திரை இசையை நிறைவு செய்ய வருகிறது பிரியமான தோழி படப்பாடல்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 ஆண்டிற்குள் சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தற்போது சாதாரண மக்களும் விமானங்களை பயன்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2035 ஆண்டிற்குள் நாட்டின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் 3,000 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள பாரத் புதுப்பிக்கத்தக்க உச்சி மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் உள்ள 7,100 மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து 5.2 GW மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாலயா பகுதியில் உள்ள மாநிலங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்த இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் 1,000 தேர்தல் விழிப்புணர்வு குழும இளைஞர்களுடன் திரு ஞானேஷ்குமார் கலந்துரையாடவுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புதுதில்லியில் இன்று சர்வதேச சமூக சேவகர் பிரின்ஸ் ரஹீம் ஆகா கானுடன் ஆலோசனை நடத்தினர். திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளும் சமூக சேவை குறித்து அவருடன் விவாதித்ததாக கூறியுள்ளார். கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள

0: பிரிவில் ஆகாகான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் சுகாதாரம், வேளாண், ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சமூக சேவை செய்வது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்துவது குறித்த மனு மீது விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மல்யா பாக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சில சமூக ஊடகங்களில் 13 வயதிலிருந்தே இணைய அனுமதி அளிக்கப்படுவது இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆபாச வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒடிசாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மயூர்பஞ்ச், பாலேஸ்வர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கட்டாக், கேந்திரபாடா உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாநில நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பீகாரில் தொடர் கனமழை காரணமாக பட்னா, வைஷாலி உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 700க்கும் மேற்பட்ட கிராம சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பீகார் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோசி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல்டாராவில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் போட்டி நடத்தப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட மை பாரத் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: வளர்ந்த பாரதத்திற்கான இளைஞர்களுடைய பங்களிப்பு குறித்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் 2027 ஜனவரி 12 நடைபெற உள்ளது. அதனை ஒட்டி இந்த வருடத்திற்கான நிகழ்ச்சி என்பது நம்மளுடைய மை பாரத் இணையதளம் மூலமாக இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு 4 கட்ட நிகழ்வாகும். அதில் முதல் கட்டம் வந்து ஒரு வினாடி வினா போட்டி ஆன்லைன்ல நடக்குது. சென்ற மாதம் 17 ஆரம்பித்து இந்த மாதம் 30 வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. அவங்கவுங்க மொபைல் போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ இருந்தே அட்டன் பண்ணலாம். இந்த ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு கட்டுரை போட்டி அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது.
0: சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வரவுள்ளார். புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்கி 13 வரை நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் வரவுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியா பிரச்சினை, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. சீன அதிபரின் இந்திய பயணத்திற்கு முன்னோடியாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் பீஜிங்கில் ஆலோசனை மேற்கொண்டார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குவிங்டோ துறைமுகத்திற்கு அருகே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் HS பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊசி யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சன்ஸ்கார் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.

0: நேரம் 7:25:15. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து

0: வேளாண் இயக்குனர். நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு, தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குனர், நில உபயோக திட்டம் மற்றும் தர கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார். நேரம் 7:27:40.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: நேரம் 7:29.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: கைலக்கா, கைலக்கா
4: வா முத்தழகு. என்ன, எங்கயோ வெளியில கிளம்பி இருக்கிற மாதிரில இருக்கு?
3: ஆமாங்கா, என் மக மாலதி வந்ததும் இந்த சாவி அவகிட்ட கொடுத்துருங்க.
4: எங்க போறானு சொல்றாளா பாரு. சரியான அமுக்குனி, நாமலா கேட்டா தப்பாயிடுமே.
3: அச்சோ, நான் ஒருத்தி பையன் எடுக்க மறந்துட்டேன். அக்கா ஒரு நிமிஷம் அந்த சாவியை கொடுங்க. அக்கா உங்களைத்தான், என்ன அப்படியே மர மாதிரி நிக்கிறீங்க?
4: என்ன புள்ள கேட்ட?
3: சரியா போச்சு, சாவியை கொடுங்கக்கா, பையன் மறந்துட்டேன்.
4: ஓ அப்படியா, இந்த புள்ள.
3: நீங்க யோசிச்சுட்டு நிக்கிறத பார்த்தா நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் இல்லையே, நான் ஏன் அப்படி யோசிக்கிறேன்? பேசாம நாமளே கேட்டுட்டா என்ன?
3: அக்கா மறுபடியும் என்ன யோசனை? நானே சொல்றேன், நான் நாத்துகளை வாங்க போறேன்.
4: என்னது, நாத்து வாங்க போறியா? என்னமோ காத்து வாங்க போற மாதிரில சொல்ற.
3: ஆமாங்கா, பக்கத்து தெருவில் ஒருத்தர் நாற்று உற்பத்தி பண்ணி தராரு. அவர்கிட்ட போய் எனக்கு தேவையான காய்கறி நாற்றுகளை வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன்.
4: ஏன் முத்தழகு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நானும் கூட வந்து எனக்கு தேவையானதையும் சேர்த்து வாங்கிக்குவேன்ல.
3: மறந்துட்டேங்க்கா. சரி சரி, அதான் இப்போ சொல்லிட்டேன்ல. சரி வாங்க கிளம்புவோம்.
4: சரி சரி முத்தழகு, இந்த சாவியை பொடி, மறக்காமல் போய் பையை எடுத்துகிட்டு வா, நானும் அதுக்குள்ளே ரெடியாகி நிற்கிறேன்.
3: அக்கா இந்த நர்சரி தான்க்கா, இங்க தான் நாம நாத்துகளை வாங்க போறோம்.
4: ஆமா முத்தழகு, இவர் யாரு?
3: இவர் தான் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன். நாத்து உற்பத்தி தொழில் பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்.
5: ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என்னுடைய சொந்த நிலம் எல்லாம் வந்து பரந்தூர் பக்கத்துலேயும் இருக்குது, இன்னொன்று வந்து திருவண்ணாமலை மாவட்டம் பேரணமல்லூர்ன்ற ஏரியாவில் இருக்குது. அதில் மாந்தோப்பும் நர்சரியும் வச்சுருக்குறோம். பரந்தூரில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ட்ரே பாட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி, அதனால லேண்ட் நர்சரி யூஸ் பண்ணி அவங்களுக்கு நாற்றுங்களை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
5: திருவண்ணாமலையிலையும் நாற்று உற்பத்தி பண்ணி தரீங்களா?
6: நாற்று உற்பத்தி பண்ணுவாங்க, ஆனால் தட்டில் அது ட்ரே ப்ரோ ட்ரெயின் சொல்லுவாங்களா, அந்த தட்டு நாற்று யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது பல விவசாயிகளுக்கு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பல இடத்துக்கு, அதனால அவங்க ஈஸியாக ட்ரெயில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அது காஸ்ட் அதிகன்றதுனால அந்த லேண்டில் இருக்கிற நாற்றை பிடிங்கி எடுத்துன்னு போயிட்டு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே வந்து லேண்ட் நர்சரி இங்கே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இந்த சீசனுக்கு மட்டும்தான் அது போடுவோம், வேறு எதுவுமே அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து சீசனபிள் டைம்ஸ், அங்கே வந்து ஃபுல்லி ப்ரொடக்ஷன் லைன்றதுனால எப்பவுமே இருக்கும் ஃபுல்லாக நாற்று. அது வந்து ஒரு 50 சென்டில் பண்ணியிருக்கோம்.
5: இங்கே பண்ணியிருக்கிறதுங்க?
6: இங்கே பண்ணியிருக்கிறது வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும். அவ்வளோவே போதும்.
5: போகிறோம்.
6: ஆமாம், தூவி விடுற மாதிரி டைப் தானே அது, அதனால இடம் பற்றாக்குறை இருக்காது. கிட்டத்தட்ட அதுலேயே வந்து 5000 சீட்ஸ் போடலாம். ஸோ 5000 நாற்றுன்றது வந்து ரொம்ப அதிகம்தான். ஏன்னா ஒரு சில ஏக்கருக்குன்னு அப்படி போடும்போது 1000 நாற்று தான் தேவைப்படும். ஒரு சிலர் அங்கே யாரும் ஏக்கர் கணக்கில் வச்சுக்கல, எல்லாமே வந்து 25 சென்ட், 10 சென்ட் பிரித்து பிரித்து தான் போடுவாங்க அவங்க அதில். அதனால் அவங்களுக்கு வந்து 200 செடி, 300 செடி, இல்லை 500 செடி இப்படி தான் வந்து கேட்பாங்க அதெல்லாம்.
5: இப்போ இந்த மாதிரி நாற்றுகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறீங்களே?
6: ஆமாம்.
5: அவங்க தேவையின் அடிப்படையில் உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்களா, அல்லது நீங்கள் பாட்டி இஷ்டம் போகிற அவங்களுக்கு தேவையானது இருக்கும் விற்றுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் பாட்டி?
6: இல்லை, மோஸ்ட்லி சீசன் டைமில் யாருடைய ஆர்டர்ஸும் தேவைப்படாது, அவங்களுக்கே தெரியும் அது, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டதுனால நம்மளுக்கே அது தெரியும். அது அவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, ஃபோன் கால் பண்ணி சொல்லிடுவாங்க எனக்கு 2000 நாற்று வேணும், 4000 நாற்று வேணும்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறது வந்து தென்னை நாரில் பண்ணுறதுனால அது வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், இது வரைக்கும் ப்ரோ ட்ரேயில் பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரே வந்து ஒரு வாரம் கழிச்சே தான் நடுவாங்க ஒரு சிலர். இப்போ இந்த ஃபீல்டில் லேண்டில் காஞ்சிபுரத்தில் ஃபீல்டில் பண்ணுற நாற்று வந்து இன்றைக்கி எடுத்துன்னு போனால் இன்றைக்கே நட்டுடுவோம், ஏன்னா அது தாங்காது, அந்த வேர் தாங்காது. ஸோ அவங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்போம் ஃபுல்லாக, எப்படி நாற்று நடணும், எப்போ எவ்வளோ நேரத்தில் நடணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிவிடுவோம். ப்ரீ ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டும் என்ன இருக்கோ அதை வந்து

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: சொல்லிக் கொடுத்துருவோம், கிளியராக சொல்லிக் கொடுத்துருவோம்.
1: முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதைம்பாங்க, அப்புறம் தைப்பட்டம், இது ரெண்டுமே காய்கறி சாகுபடிக்கு உகந்த பட்டங்கள்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம்,
1: அந்த மாதிரி உகந்த பட்டங்கள் பட்டங்கள் பார்த்து தான் நீங்கள் நர்சரியில் இந்த மாதிரி நாற்றுகள்லாம் தயார் பண்ணுவீங்களா?
0: இல்லை ஒரு சில இது இப்போ தக்காளி மிளகாய் கத்திரிக்காய்க்கெல்லாம் பட்டம்ன்றதுலாம் ஒன்றும் தேவையில்லை. இது பட்டம்ன்ற தேவைப்படுறதுலாம் வந்து இந்த புடலங்காய் பீர்க்கங்காய் இப்போ குளிர்ச்சியான சீசனில் தான் அதெல்லாம் வரும், முள்ளங்கி அவரைக்காய் இதெல்லாம் பட்டம் இருந்ததுனா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஒரு சில காய்கறிகளுக்கெல்லாம் தேவையே கிடையாது. அந்த தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் இதெல்லாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம், காலிஃப்ளவர் கேபேஜுக்கெல்லாம் பட்டம் கரெக்டாக இருக்கும், அந்த குளிர்ச்சி இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக வந்து வரும் நூக்கல் இதெல்லாம் சீசன். அதே மாதிரி தமிழ்நாடு சீசன் வேறு, கர்நாடகா சீசன் வேறு. அதனால் இந்த பட்டத்துக்கு தான் நம்ம காய்கறி வரணும் அப்படின்றது இல்லை. இப்போ நூக்கல்லாம் எடுத்திங்கன்னா கர்நாடகா சீசன் சில்லுன்னு இருக்கும், அங்கேருந்து இங்கே வருது, அந்த டைமில் அவங்களுக்கு விளையாது, ரொம்ப பனி இருக்கிறதுனால இங்கேருந்து அங்கே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த உற்பத்தி பண்ணுறதுல வந்து முக்கியமாக இது வந்து தென்னை கழிவு தான். அந்த தென்னை கழிவை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுற விதம்தான் வந்து 3 மாதம் முன்னாடி எடுத்துக்கோம். எந்த நாற்று ப்ரிப்பேர் பண்ணால்
1: சீக்கிரம் அது மக்காது இல்லை?
0: ஆ, சீக்கிரம் மக்காது, மக்கிறதுக்கு அந்த டைம் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும் சூடான எந்த ஒரு உடனே வந்த தென்னை கழிவில் போட்டோம்னா எதுவுமே முளைக்காது சரியாக. அதனால் அதை வந்து ஹீப் மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். 3 மந்த்ஸ் பிஃபோரே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து சில சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஃப்ளோரட்டஸ் காஜுன்னு சொல்லிட்டு ஒரு
1: காலம்
0: ஒரு காளான் இருக்கும், அந்த காளான் போட்டு மக்க வைக்கிறதுக்கு இது பண்ணுவோம், டைம் எடுத்துக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கும், 4 மாதம் ஆகணும், பெரட்டணும், அதெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் நிறைய இருக்கிறதுனால அது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு ஆர்கானிக்காக வேணும், அந்த இது நீங்கள் வந்து டிஏபி போடாதீங்கன்னு. நாங்கள் வந்து மக்னை எரு டிஏபி இதெல்லாம் போட்டுட்டு அந்த இது ஹீப்பை வந்து ஒரு 3 மாதத்தில் இது பண்ணிவிடுவோம். ஃப்ளோரட்டஸ் காஜு போடும்போது எங்களுக்கு 4 மாதம் ஆகும். அதில் வந்து அசோஸ்பேரலும் பாஸ்போர்ட் பாக்டீரியா அப்பப்போ தெளித்து பெரட்டி உருட்டுட்டு அதை டம்ப் பண்ணி அப்படியே வச்சுடுவோம். அதுவும் நல்லா க்ரோத் இருக்கும், அதில் வீரழுகள் நோய் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஏன்னா ஆர்கானிக்காக எனக்கு பண்ணணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒண்டி அந்த இதை ப்ராசஸ் பண்ணி அந்த டைம் எடுக்கிறதுனால எங்களுக்கும் அந்த நாற்றுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக தான் விற்போம். நார்மலாக 1 பைசா வந்து 80 காசு வைக்கிறதாக இருந்தது 1 ரூபான்னு
1: ஒரு நாற்று
0: ஒரு நாற்றை. ஸோ அதனால் காம்பன்சேட் ஆகிடும். இது வந்து சீக்கிரமாக, ஏன்னா நான் ஒரு சில விவசாயிங்க ஃபுல்லி வந்து கெமிக்கல் மெத்தடில் தான் பண்ணணும்னு, அவங்க ஸ்ப்ரேயிங் அதெல்லாம் அப்போ இருக்கிறச்சு நாங்கள் வந்து அந்த நாற்று தனியாக வச்சுருப்போம், ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண நாற்று அதை யூஸ் பண்ண. நீங்கள் கெமிக்கல் தானே யூஸ் பண்ண போகிறீங்க மருந்து தெளிக்கிறதுலாம். ஒரு சில பியூர் ஆர்கானிக்குன்றும்போது நாங்கள் ஆர்கானிக் நாற்றாவே கொடுக்கோம், அதுக்கு உண்டான சொல்யூஷனும் நாங்கள் சொல்லிவிடுவோம். இது மாதிரி ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணணும் அதெல்லாம் பண்ணணுன்றதை எல்லாமே வந்து ரெகுலராக சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு கிளியராக.
1: இப்போ உங்களுடைய பரந்தூர் நர்சரியில் என்ன நாற்றுகள்லாம் இருக்குது?
0: இப்போ எல்லாமே தீர்ந்து போச்சு.
1: தீர்ந்து போச்சு, என்ன இருந்துச்சு என்ன தீர்ந்து போச்சு?
0: கத்திரிக்காய் இருந்துச்சு, மிளகாய் இருந்துச்சு, தக்காளி போடலை இந்த சைடு அந்த சைடு தக்காளி யாருமே வேலை வந்து இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சடனாக இன்னைய டேட்டில் ரேட் எங்கேயோ போயிடுச்சு, அன்னைய டேட்டில் இல்லை, அன்னைய டேட்டில் மிளகாவும் கத்திரிக்காவும் நல்ல ரேட் இருந்தது. அது ஒண்டி போட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட் கிட்ட போட்டிருப்போம் ஒன்று. அது எல்லா நாத்தையுமே சுற்றி போயிடுச்சு, அது அது ஆடி மாத பட்டத்துலேயே போயிடுச்சு.
1: இந்த ஆடி பட்டத்துலேயே போயிடுச்சு
0: போயிடுச்சு.
1: இப்போ வந்து இப்போ நர்சரியில் அந்த நாற்றுகள் உற்பத்தி பண்ணால் நம்ம விற்பனை பண்ணிடலாம்,
0: பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து செட் ஆகாது,
1: மழை
0: புரட்டாசி புரட்டாசியில் பட்டம் தான், புரட்டாசி பட்டம் தனியாக இருக்குது. ஆனால் அது வந்து கொடி வகைகள்லாம் நல்லாயிருக்கும்.
1: நீங்கள் சொன்ன குளிர் காய்கறிகள்
0: இப்போ வந்து ஆடி பட்டத்தில் போட்டோம்னா இப்போ வந்து ஒரு புரட்டாசி மாதத்தில் ஒரு அனல் வெப்பம் இருக்கும், பொண்ணு இருக்கும்னு சொல்லுவாங்க அது, அந்த ஒரு பழமொழி இருந்தாலும் வெயில் நல்லா சூடாக காயும். அதனால் அப்போ அந்த குட்டி நாற்றை வந்து எங்களால் டெவலப் பண்ண முடியாது. ஆடி பட்டத்தில் போட்டால் ஆணியில் வந்துட்டு புரட்டாசி வந்தவருக்கு பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் தேவைப்படும் செடிங்களுக்கு, அப்போ அது நல்லா வளர்ச்சி கொடுக்கும். ஆனால் இப்போ நான் போட்டுட்டு புரட்டாசியில் போட்டால் அது எழும்பாது, செடி வளராது, அப்படியே சஸ்டெயின் நின்றுடும். அதனால் நாங்கள் அதை போட மாட்டோம் மோஸ்ட்லி.
1: இந்த நாற்றுனுடைய வயசு எவ்வளவு நாள் இருக்கணுங்க விவசாயிக்கு கொடுக்கறதுக்கு?
0: மோஸ்ட்லி 45 டேஸ்,
1: 1.5 மாதம்.
0: 1.5 மாதம் தான் நல்லாயிருக்கும், சில பேர் 30 டேஸ்லேயே பண்ணிவிடும், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிடுவோம். அவ்வளோ
1: அதெல்லாம் என்ன ரேட்டு
0: டெவலப் பண்ண? ஒரு ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்று 80 காசு, 60 காசு, 40 காசு இப்படி.
1: அவங்க ப்ரோ ட்ரே சொல்கிறீங்க?
0: ப்ரோ ட்ரேயில் அவ்வளோதான். சீட்ஸுன்னு இருக்கும்போது 1/2 கிலோ 1/2 கிலோ அப்படின்ட்டு வாங்குவோம். அந்த சீட்ஸுன்னு இருக்கும்போது 10 நாற்று அப்படியே இது பண்ணிவிடுவோம். ஒரு நாற்று வந்து 20 காசுன்னு கொடுத்துடும்.
1: அது வந்து நீங்கள் தரையில் போட்டு,
0: தரையில் போட்டது வந்து 20 காசு.
1: 20 காசு தான்,
0: 20 காசு தான்.
1: அதுன்னா 80 காசு.
0: ஆ, அது 80 காசு. அது வேலை அதிகம், அந்த ட்ரே நாற்று சஸ்டெயின் நிற்கும். அந்த ரூட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ட்ரீட் பண்ணியிருப்போம் நாங்கள் எல்லாமே. அதனால் வயலில் அது வச்சோம்னா ஒரு செடி வச்சா கூட அது நிச்சயமாக வளரும். இதில் வந்து 20% எப்படியும் போயிடும் லேண்டில். இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் சொல்லுவோம் 2 மணி நேரத்துக்குள்ளே 3 மணி நேரத்துக்குள்ளே.

0: நட்டுனோ ஆசிசஸ் பெயரெல்லாம் தெளித்து அதனுடைய கரைச்சலில்
1: வேற நினச்சி
0: ட்ரைகோடெர்மோபிரிடி இந்த மருந்தும் கொடுத்துருவோம் நாங்கள், அதில் வேறு நினச்சி போடுவோம் நாங்கள், அவனை செய்ய மாட்டாங்க சில பேர். அது நம்ம அவங்க என்ன சொல்கிறாப்பான்னு சொல்லிட்டு விடுவாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்டில் அவங்க போயிடுவாங்க, ஆனாலும் எங்கிட்ட தான் திரும்பி வந்து வாங்குவாங்க. ஏன்னா அது ரேஷியோ இருக்குது அவங்களுக்கு வந்து, ஒரு 100 நாற்று எடுத்துன்னு போனாலும் 10 நாற்று தான் போவோம் அவங்களுக்கு, 90 நாற்று நல்லாவே இருக்கும். ஏன்னா நாங்களே எப்படியோ இந்த லேண்டில் இருக்கிறதுக்கு ட்ரீட் பண்ணிவிடுவோம், எல்லாமே கிளியராக ட்ரீட் பண்ணி தான் வைப்போம் நாங்கள். அதை
1: ப்ரோட்ரேயாக இருந்தாலும் சரி, நீங்கள் லேண்டில் வச்சு நாங்கள் வளர்த்தாலும் சரி, அது வயசு வந்து 45 நாள்
0: அதுதான் நல்லாயிருக்கும். 60 நாள்லாம் போயிடுச்சுன்னா முத்திரும், கத்திரிக்காய் வேணால் 60 நாள் கூட வெயிட் பண்ணி கூட நடலாம், அது தப்பு இல்லை. கத்திரிக்காய் மிளகா, ஆனால் தக்காளி வந்து செட் ஆகாது. தக்காளி குறிப்பிட்ட அந்த ஏஜ் கரெக்டாக இருந்ததுன்னா வளர்ச்சி இருக்கும், அது நாற்று டேட் ஆகிடுச்சுன்னா தக்காளி மட்டும் சரியாகாது அது ஃபுல்லாகவே.
1: இப்போ ப்ரோ ட்ரேயோட கொடுத்துட்றீங்க, இந்த ட்ரே திருப்பி உனக்கு கொடுப்பாங்களா?
0: இல்லை, அந்த ட்ரேயோட ரேட்டு தான் போட்டுவிடும்.
1: அப்படியே சேர்த்து தான் கொடுத்துருங்க?
0: சேர்த்து தான் கொடுத்துருவோம். இப்போ வர ட்ரே வந்து ரொம்ப பெரிய விலை கிடையாது, 9 ரூபா தான் ட்ரேவே.
1: யூஸ் அண்ட்
0: த்ரோ, அது ஈஸி யூஸ் அண்ட் த்ரோ தான். அழை மடக்கிடலாம், பெருசாக இருக்குது, அதை அப்படியே சுருட்டிக்கலாம். சுருட்டி ஒரு கயிறு கட்டு கடிச்சோம்னா ஒரு இடத்துல வந்து 10 ட்ரே ஸ்டாக் எடுக்கிற இடத்துல வந்து 25 சுருட்டி வச்சிடலாம். அந்த மாதிரி தான் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹாட் ட்ரே கிடையாது, அது வந்து அவங்க யூஸ் பண்ணால் ஒரு மாதத்தில் அதுவே மக்கி போயிடும், யூஸ் ரீயூஸே பண்ண முடியாது. அது
1: மக்கிறதா தான் அது?
0: ஆமாம், மக்கிடும், அது மாதிரி உடஞ்சிரும். அந்த அதனுடைய
1: பிளாஸ்டிக்
0: தான் அது, அந்த நுட்பம் வந்து உடஞ்சிரும். அப்படி மடக்கினா இப் ஆரம்பத்தில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு 60 நாள் 70 நாள் ஆயிடுச்சுனா பொட்டுன்னு
1: உடஞ்சிடும்,
0: அதுவே உடஞ்சிடும். அது பிரிஸ்டல் டைப் வந்து இதாகிடும், அது ப்ராப்பர்ட்டி அப்படி. அவங்களே சொல்லுவாங்க இது 3 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிருந்தேன் சார் ட்ரேன்னு, பட் எங்களுக்கு அது போயிடும். அது ஸோ ட்ரே வாங்குறது பாண்டிச்சேரியிலேருந்து தான் வாங்குகிறோம், அது ட்ரே அவங்க சீப்பாக தான் இருக்கும்.
1: இப்போ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த நர்சரியில் என்னென்ன நாற்றுகள்லாம் வச்சுருக்கிறீங்க?
0: இப்போத்திக்கு வந்து ரோஸ் நாற்று வச்சுருக்கோம்,
1: ரோஸு
0: பெங்களூர் ரோஸு, அந்த இப்போ சீசன் வர்றதுனால அது வச்சுருக்கோம், ஒரு 2000 நாற்று வச்சுருக்கோம். மிச்சப்படி ரெகுலராக வந்து தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் சீசன் டைமில் அப்படியே போயிட்டே இருக்கும்.
1: எப்போ இருக்கும் அது?
0: எப்பவுமே இருக்கும், ஏதாவது ஒரு பிரேக், மழை ஹெவியாக வந்ததுன்னா பிரேக் இருக்கும். பாழாக பொறுத்தும் உண்டு,
1: போய்டும்.
0: ஆமாம், ஷேட் நெட் தானே போட்டிருக்கோம், நல்ல வடிகால் இருக்குது. வடிகால் இருந்தாலும் ஹெவியாக மழை பெய்யும் போதெல்லாம் நிறைய எங்களது இதாகிடும், மூடி வைக்கலைனாலும் பாழாயிடும், இல்லை மண் அரிச்சியும் பாழாயிடும். அது இருக்குது, ஒரு 20% போயிடும்.
1: ப்ரோட்டீன்லாம் ஒரு குழிக்கு ஒரு நாத் தான் போடுவீங்களா?
0: ஒரு குழி, ஆமாம், ஒரு ப்ரோட்டீனில் 98 குழி இருக்கும், அந்த 98 குழியில் 98 சீட்ஸ் போட்டு அது ஒர்க்கர்ஸ் அங்கே இருக்காங்க, 3 பேர் அவங்க பார்த்துப்பாங்க அதெல்லாமே ரெகுலராக. வாழை மரம்னா அதுக்கு பெரிய சைஸ் 45 தான் இருக்கும்,
1: யாரும்
0: கேட்பாங்க. ஆமாம், அந்த திசு வாழை வந்து நாங்கள் திருச்சி யூனிவர்சிட்டியில் வாழை ஆராய்ச்சி,
1: தேசிய வாழை ஆராய்ச்சி,
0: தேசிய, ஆமாம், அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடும். அவங்க கொடுப்பாங்க ஒரு 100, 500, 1000 டன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ புதுசாக பண்ணியிருக்கிறது வந்து ஜெயங்கொண்டத்தில் பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து மஞ்சள் பண்ணு,
1: மஞ்சள்
0: கருமஞ்சள், மெடிசினல் வேல்யூவில் கருமஞ்சள் நாற்று.
1: அது ஏன் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் பண்ணுறீங்க?
0: இல்லை, ஃப்ரெண்டு அங்கே இருக்காரு, அதனால் அவரோட அப்படியே லிங்க் யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: சாதாரணமாக ஈரோடு அந்த பக்கம் தான்,
0: இல்லை அவருக்கு அந்த லேண்டு அதெல்லாம் இருக்குது, அவருக்கும் கொஞ்சம் ஒயிட் கான்டாக்ட்ஸ் இருக்குது, பட் அவருக்கு அவ்வளோ இந்த அது இல்லாததுனால நான் கொஞ்சம் இன்வால்வ், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து படித்தோம் திருச்சியில்.
1: அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி?
0: ஆமாம், ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்தே ஒன்றா தான் படித்தோம், 2010-18 மட்டும் ஒரே இது. ஸோ அந்த வேவ் லென்த்து கரெக்டாக இருக்கிறதுனால சரி அவர் இன்புட் கொடுக்குறியாரு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஸ்டார்டட் 3 மந்த்ஸ் பேக் தான் அது. அது வந்து பியூர்லி வந்து நோ சேல்ஸ் எங்கே கிடையாது, ஃபுல்லி கர்நாடகாவுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு.
1: அப்படிங்களா?
0: ஆமாம்,
1: நம்ம பக்கம் விற்பனையே கிடையாது,
0: கர்நாடகா ஆசிரமத்தில் அவங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க, அதாவது தான். இன்னும் நாங்கள் எதையும் விற்பனை பண்ணக்கூடாது,
1: பைபேக் மாதிரி ஆயிடுச்சு.
0: ஆமாம், டோட்டல் பைபேக் ப்ரொடக்ஷன். இங்கே இந்த யூனிட்டு கர்நாடகத்தில் வந்து சிக்கபல்லூருன்ற ஒரு யூனிட்லையும் இதை வந்து பண்ணுறோம், அவங்களுக்கு அங்கே பண்ணித்தரோம். இங்கே மோஸ்ட் அட்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இங்கே.
1: இது தவிர விவசாயமும் இருக்கா அவங்களுக்கு?
0: விவசாயம் இல்லை, என்னுடைய இடத்துல மாந்தோப்பு இருக்குது, ஒரு 4 ஏக்கர் இருக்குது,
1: அதுவுமே விவசாயம் தான், தோட்டக்கலை.
0: முடிஞ்சிச்சு அது, 2012 ஆரம்பித்தது அது. தென்னந்தோப்பு இருந்தது ஒரு டிராஃப்ட், 2015 டிராஃப்ட், 14-15 டிராஃப்டில் எல்லாமே போயிடுச்சு. மாமரம் ஒன்று தான் சஸ்டெயின் ஆச்சு, அப்போ எல்லாமே அது
1: வறட்சி,
0: வறட்சி ஹெவி மழை 2015 அந்த பீரியடில். அது வந்து தென்னை மரம் அப்போ தான் நட்டு ஒரு 3-2 வயசு தான் ஆகுது அது. ஆனால் மாமரம் அப்போ வாங்கினதே 2 வயசு மரம், ஸோ அது ஃபீல் நடணும் 4-5 வயசு இருந்ததுனால அது எல்லாமே சஸ்டெயின் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 மரத்தில் 50 மரம் தான் போயிடுச்சு. இப்போ அந்த 100 மரம் மேலே இருக்குது, அது

0: கொஞ்சம் ஈல்டு நல்லா தான் கொடுக்குறது. அது மிச்சப்படி வேக்கண்ட் லேண்டாக தான் வச்சுருக்கேன் நான். பக்கத்தில் இருக்கவங்க ஒரு துண்டு போட்டுக்கிட்டோமே வேர்க்கல்னா போட்டுக்கோங்க பண்ணுவாங்க லோக்கல் விவசாயி, அதை அலோவ் பண்ணிடுறது. இப்போ இந்த இந்த ப்ராஜெக்ட் கோசம் நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டேன், 1.5 ஏக்கர் ஃப்ரீயாக வச்சுட்டேன்ட்டேன். 7 ஏக்கர் இருக்குது, அதில் 3 ஏக்கர் ஃபுல்லி ஆக்குப்பைட், 4 ஏக்கர் ஃப்ரீயாக தான் இருக்குது.
1: விவசாயம் பண்ணுறதை விட நர்சரி பண்ணுறது லாபகரம்,
0: நிறைய லாபம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா நஷ்டம் அதிகமாக இருக்கும்.
1: மழை பெஞ்சதுன்னா
0: அந்த சீசனுக்கு நிறைய இதாக இருக்கும். இது ஆக மொத்தம் அதுவும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் எல்லாமே, பட் இருந்தாலும் 30% லாஸ் ஆகும்.
1: எப்படி பண்ணாலும்
0: அது 30% லாஸ் ஆகும். சடனாக வந்து பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இருக்கும். ரொம்ப சின்ன நாற்று இருக்கும்போது ஹெவியாக மழை பெஞ்சதுன்னா எதுவுமே நிற்காது, எல்லாமே வந்து ரைஸ் ஆகாது. டெம்பரேச்சர் எல்லாம் நம்ம வந்து கண்டிஷன்டாக எதுவும் பண்ணல, ஓப்பனில் பண்ணுறதுனால ஆர்டினரி ஷேட் நெட்டு, 50% ஷேட் நெட்டு அந்த சைடில் இருக்காது. ஓவராக காற்று வச்சதுன்னா ஷேட் நெட் கழிஞ்சிடும், அதனுடைய இதையும் மெயின்டைன் பண்ணணும். ஓப்பன் வெயில் இருக்கக்கூடாது. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் அது கம்ஃபர்டபுளாக நான் ரொம்ப எக்ஸாபரண்ட் லாபம்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு எல்லா எக்ஸ்பென்சும் போனேன் 100 ரூபா செலவு பண்ணால் 120 ரூபா கிடைக்கும்.
1: ஒரு 20 ரூபா
0: 20 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதில் கூட ஒரு சின்ன மைனர் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் போனால் எல்லாம் போனால் ஒரு 10 ரூபா நிற்கணும்னு வைக்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. அதனால் வந்து அதை நிறுத்தலாம் முடியாது. அது ரொட்டேஷனில் இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரீம் நம்ம பேசிவ் இன்கம் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு எவ்ரி சிக்ஸ்டி டேஸ்க்கு ஒரு பேசிவ் இன்கம் ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே
1: வருமானம் வந்துக்கிட்டே
0: இருக்கும், அவ்வளோதான், நிற்காது.
1: இப்போ இதுக்காக நம்ம வந்து தோட்டக்கலைத்துறையிலோ அல்லது வேளாண்மை துறையிலோ ஏதாவது லைசன்ஸ் ஆகணுங்களா?
0: இல்லை, அதுக்கு எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எந்த நாற்றங்கால் உற்பத்திக்கு எதுக்குமே லைசன்ஸ்
1: தேவையில்லை.
0: நீங்கள் வந்து ஹைப்ரிட்டாக ஏதாவது பண்ணீங்கன்னா தான் அதுக்கு லைசன்ஸ் தேவை. இந்த பனானா டிஷ்யூ கல்ச்சர் அதெல்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு மாதிரி பயோ லைசன்ஸ்லாம் இருக்குது, அது வாங்கணும். நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து வாங்குறதுனால பிரச்சனை இல்லை.
1: நரேந்திரன் சார், நாங்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசின்னு சொல்லலாமா?
0: என்னுடைய தொலைபேசி எண் 9943261619.
1: ரொம்ப சந்தோஷம் சார், உங்களுடைய தொழில் விருத்தியாக எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: என்ன கைலக்கா, நாத்து உற்பத்தி தொழில் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவங்க எம்பிட்ட அருமையா தகவல்களை சொன்னாங்கல்ல?
3: ஆமா முத்தழகு, விவரங்களை ரொம்ப அருமையா சொன்னாரு புள்ள. நாத்து உற்பத்தியில இம்பிட்ட வழிமுறைகள் இருக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுது.
2: இவர் சொன்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு நாத்து உற்பத்தி பண்ணி கொடுத்து நாமளும் வருமானம் பார்க்கலாம்க்கா.
3: முத்தழகு, நாம் இப்போ நாத்துக்களை தானே வாங்க வந்தோம். ஆனால் நாமளே நாற்று உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு வழி நமக்கு கிடைச்சிருச்சு பிள்ள.
2: ஆமாக்கா, சரியாக சொன்னீங்க. உங்களுக்கு இப்போ இன்னொரு தகவலும் கிடைக்க போகுது.
3: அட, அது என்ன முத்தழகு? அதையும் தான் சட்டுன்னு சொல்ல.
2: இன்னைக்கு காலகட்டத்தில் விவசாயம் மட்டும் பண்ணினா போதாதுக்கா, அதோட சேர்த்து உபத்தொழிலையும் நாம் பண்ணணும்.
3: என்ன தான் சொல்ல வர முத்தழகு?
2: அக்கா இதை கேளுங்க, அப்புறம் புரியும். குறைஞ்ச செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை பற்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க, அதையும் கேளுங்க.
4: இன்றைய காலத்தில் விவசாயம் மட்டும் செய்து குடும்பத்தை நடத்துவது பலருக்கும் சவாலாக மாறி வருகிறது. காலநிலை மாற்றம், மழை குறைவு, தொழிலாளர் பற்றாக்குறை, உரம் மற்றும் தீவன விலை உயர்வு போன்ற பல காரணங்களால் விவசாயிகளின் உற்பத்தி செலவு அதிகரித்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் விவசாய பொருட்களுக்கு கிடைக்கும் விலை எப்போதும் நிலையாக இருப்பதில்லை. இதனால் பல விவசாயிகள் எப்படி குறைந்த செலவில் தொடர்ந்து வருமானம் பெறலாம் என்று யோசித்து வருகின்றனர். அந்த கேள்விக்கான சிறந்த பதில்களில் ஒன்றுதான் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை முறை ஆகும். நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய விவசாயத்தில் ஒரே ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருப்பது பாதுகாப்பானது அல்ல. ஒரு வருடம் பயிர் நன்றாக இருக்கும், இன்னொரு வருடம் வறட்சி ஏற்படலாம். சில நேரங்களில் சந்தை விலை குறையலாம், சில நேரங்களில் நோய் தாக்குதல் இருக்கலாம். ஆனால் பல தொழில்களை ஒருங்கிணைத்து செய்தால் ஒரு தொழிலில் இழப்பு ஏற்பட்டாலும் மற்ற தொழில்களில் மூலம் வருமானம் கிடைக்கும். இதுவே ஒருங்கிணைந்த பண்ணை முறையின் மிகப்பெரிய பலமாகும். ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை என்னவென்றால், மீன் வளர்ப்புடன் சேர்த்து கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, காய்கறி சாகுபடி, அசோலா வளர்ப்பு, பயோஃப்ளாக், அக்வாபோனிக்ஸ் போன்ற பல தொழில்நுட்பங்களை ஒரே பண்ணையில் இணைத்து செய்வதாகும். இதன் மூலம் ஒரு தொழிலில் கிடைக்கும் கழிவுகள் மற்றொரு தொழில்

மீன்களுக்கான வளமாக பயன்படுகின்றன. உதாரணமாக, கோழி கழிவுகள் மீன்களுக்கு இயற்கை உணவாக பயன்படுகின்றன. மீன் குள நீர் காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுகிறது. இதனால் செலவு குறைகிறது, மேலும் வருமானம் அதிகரிக்கிறது. மீன் என்பது சாதாரண உணவு அல்ல, அது உயர்தர புரதச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவாகும். மீனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக உள்ளதால் மருத்துவர்களும் கூட மீன் உணவை பரிந்துரைக்கின்றனர். அதனால் மக்கள் மத்தியில் மீன் உணவின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவே மீன் வளர்ப்பை ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக மாற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் கட்லா, ரோகு, மிருகால், திலேப்பியா, விரால் மீன், கெண்டை மீன் மற்றும் பங்கேசியஸ் போன்ற மீன்கள் அதிகமாக வளர்க்கப்படுகின்றன. இதில் கெண்டை மற்றும் விரால் மீன்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது. குறிப்பாக விரால் மீனுக்கு ஹோட்டல்கள் மற்றும் நகர்ப்புற சந்தைகளில் அதிக தேவை உள்ளது. திலேப்பியா வேகமாக வளரக்கூடிய மீன் என்பதால் குறுகிய காலத்தில் நல்ல வருமானம் பெற முடியும். அன்பான நண்பர்களே, மீன் வளர்ப்பில் வெற்றி பெறுவதற்கு முதலில் சரியான குளத்தேர்வு மிகவும் முக்கியம். வருடம் முழுவதும் தண்ணீர் வசதி இருக்கும் இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். குளத்தின் கரைகள் வலுவாக இருக்க வேண்டும். தொழிற்சாலை கழிவுநீர் அல்லது மாசு இல்லாத இடமாக இருக்க வேண்டும். குளத்தை தயார் செய்யும் போது முதலில் குளத்தை வறட்சி செய்து சுத்தம் செய்ய வேண்டும். தேவையற்ற மீன்கள் மற்றும் பகை உயிரினங்கள் அகற்ற வேண்டும். அதன் பிறகு சுண்ணாம்பு இட வேண்டும். இது நீரின் தரத்தை மேம்படுத்த உதவும். அதன் பிறகு மாட்டு சாணம் போன்ற கரிம உரங்களை பயன்படுத்தி இயற்கை உணவு உருவாக்கலாம். அன்பான நேயர்களே, மீன் வளர்ப்பில் தரமான மீன் குஞ்சுகள் மிகவும் முக்கியம். எப்போதும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிலையங்களில் இருந்து மட்டுமே குஞ்சுகளை வாங்க வேண்டும். நல்ல குஞ்சுகள் சுறுசுறுப்பாக நீந்தும், ஒரே அளவில் இருக்கும், நோயின்றி இருக்கும். பொதுவாக கட்லா, ரோகு, மிருகால் போன்ற மீன்களை ஒன்றாக சேர்த்து வளர்க்கும் முறையை கூட்டு மீன் வளர்ப்பு முறை என்கிறோம். இதில் ஒவ்வொரு மீனும் குளத்தின் வெவ்வேறு நீர்மட்டங்களில் உணவு உட்கொள்வதால் குளத்தில் உள்ள உணவுகளை முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் உற்பத்தி அதிகரிக்கிறது. அன்பான விவசாய நண்பர்களே, இப்பொழுது கோழி வளர்ப்பை மீன் வளர்ப்புடன் இணைத்து செய்வது மிகவும் பிரபலமாகி வருகிறது. கோழி கழிவுகள் குளத்தில் விழும்போது அது இயற்கை உரமாக செயல்படுகிறது. இதனால் குளத்தில் நுண்ணுயிர்கள் மற்றும் பாசிகள் வளர்கின்றன. அவை மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது. அதே நேரத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டை மூலமாக கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. ஒரே இடத்தில் இரண்டு தொழில்களை செய்து இரண்டு வருமானம் பெறுவது இந்த முறையின் முக்கிய நன்மையாகும். அதேபோல் வாத்து வளர்ப்பும் மிகவும் பயனுள்ள ஒருங்கிணைந்த பண்ணை முறை ஆகும். வாத்துகள் குளத்தில் நீந்தும் போது தண்ணீரில் ஆக்சிஜன் கலப்பு அதிகரிக்கிறது. மேலும் சில பூச்சிகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் உயிரினங்களை வாத்து உண்ணுகின்றன. வாத்து கழிவுகள் மீன்களுக்கு உணவாக பயன்படுகின்றன. இதனால் குளத்தின் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. மேலும் வாத்து முட்டைக்கும் நல்ல சந்தை உள்ளது. இப்போது பல விவசாயிகள் மீன் குளத்தை சுற்றி காய்கறி சாகுபடியும் செய்து வருகின்றனர். மீன் குள நீரில் உள்ள சத்துக்கள் காய்கறிகளுக்கு உரமாக செயல்படுகின்றன. இப்போது இளைஞர்களிடம் அதிக வரவேற்பு பெற்ற தொழில்நுட்பமாக பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் இருந்து வருகிறது. பயோஃப்ளாக் என்பது குறைந்த இடத்தில் அதிக அடர்த்தியில் மீன் வளர்க்கும் நவீன முறை ஆகும். இதில் நீர் பயன்பாடு மிகவும் குறைவாக இருக்கும். மீன் கழிவுகளை நுண்ணுயிர்கள் உடைத்து மீண்டும் உணவாக மாற்றுகின்றன. இதனால் தீவன செலவு குறைகிறது, நீர் சேமிக்கப்படுகிறது, குறைந்த இடத்தில் அதிக உற்பத்தி பெற முடிகிறது. குறிப்பாக திலேப்பியா மற்றும் கெண்டை மீன் வளர்ப்புக்கு இதுவும் மிகவும் ஏற்ற தொழில்நுட்பங்களாக உள்ளது. மீன் மட்டும் நம்ம வளர்த்து சேல்ஸ் பண்ணாமல் மதிப்பு கூட்டிய பொருட்களாக மீன் ஊறுகாய், மீன் கட்லட், உலர் மீன், மீன் பவுடர் போன்றவற்றை தயாரித்து நம்ம அதையும் சேல்ஸ் பண்ணோன்னா கூடுதல் வருமானமும் பெறலாம். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் வந்து குறிப்பாக இந்த மீன் வளர்ப்பு மட்டும் இது பண்ணாமல் அவங்கெல்லாம் வந்து இந்த மீன் ஊறுகாய் செய்து விற்கிறது, அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளையும் நமது வேளாண் அறிவியல் நிலையம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கற்றுக்கொண்டு இந்த மாதிரி மீனாக மட்டும் கொடுக்காம அதை மதிப்பு கூட்டி நம்ம அதிக விலைக்கு விட்டோம்னா இன்னும் நல்ல லாபம் பெற முடியும். அன்பான இளைஞர்களே, இன்று வேலை தேடுபவர்களாக இருப்பதை விட வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும். அதற்கு ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஒரு சிறந்த வாய்ப்பாக உள்ளது. குறைந்த முதலீட்டில் தொடங்கி படிப்படியாக வளர்த்து கொள்ளலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு இது நிலையான வருமானம் தரக்கூடிய சிறந்த தொழிலாக உள்ளது.
குறைந்த செலவில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில்களில் மிகவும் முக்கியமானது ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை ஆகும். மீன் வளர்ப்புடன் கோழி, வாத்து,

0: ஆடு, காய்கறி, பயோஃப்ளாக், அக்வாஃபோனிக்ஸ் போன்ற தொழில்களை இணைத்து செய்வதன் மூலம் செலவை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க முடியும். சரியான திட்டமிடல், நல்ல மேலாண்மை மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் இந்த துறையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குறுநில விவசாயிகள் இந்த தொழிலை தைரியமாக தொடங்கலாம்.
1: என்ன கையிலக்கா, குறைஞ்ச செலவுல அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை பத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: நல்லா கேட்டுக்கிட்டேன் முத்தழகு. நாற்று உற்பத்தி மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த முறையில் இந்த மீன் உற்பத்தியும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது உடல் இழப்பு ஏற்பட்டாலும் இன்னொன்னுல நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சது பிள்ள.
1: இம்போட நாளா குறைஞ்ச வருமானம் அதுவும் நிலை இல்லாமல் இருந்தது. இப்போ இவங்க சொன்ன தகவல்கள் மூலமாக நமக்கு நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு வழிவகை கிடைச்சிருச்சு. இதை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும்க்கா.
2: சரியாக சொன்ன முத்தழகு. சரி சரி, நேரத்தில் வீட்டுக்கு போவோம். சாவியை வேற நாம் எடுத்துட்டு வந்துட்டோம். உன் புள்ள வந்து வாசலில் நின்றுட்டு இருக்க போறா.
1: அட ஆமாக்கா, வாங்க போவோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லியில் வரும் 12-13 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளும், பெலாரூஸ், மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பிரிக்ஸ் கூட்டாண்மை நாடுகளும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜெர்மன் சான்சலர் திரு ஃபிரெட்ரிக் மெர்சுடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்தியாவும் ஜெர்மனியும் தூதரக உறவுகளின் 75 ஆண்டை கொண்டாடும் தருணத்தில் வர்த்தகம், முதலீடுகள், பாதுகாப்பு, தூய எரிசக்தி, அதிநவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் தந்திரோபாய கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள உறுதி பூண்டுள்ளதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா 230,000 மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் நாடாக திகழ்வதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார்.

0: இன்று புதுடெல்லியில் புதிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைப்புகள் குறித்த மாநாட்டிற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியில் அவர் பேசினார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று புதுடெல்லியில் வனவள மதிப்பீட்டு பணிகளில் நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு என்பது குறித்த தேசிய பயிலரங்கை தொடக்கி வைத்தார். மனிதர்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதன் மூலம் இயற்கையை மதிக்க வேண்டும் என அவர் கூறினார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பொது பார்வையாளராக IAS அதிகாரி திரு கொரேலா ஸ்வர்ண பாண்டா தாஸ், போலீஸ் பார்வையாளராக IPS அதிகாரி திரு ஓம் பிரகாஷ் திரிபாதி, செலவின பார்வையாளராக IRS அதிகாரி திரு யுவராஜ் மாலிக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் இரண்டாம் நாளான இன்றும் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. ஆசிய கோப்பைக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று துபாயில் நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் பங்களாதேஷ் அணி டாஸ் ஜெயித்து இந்திய அணியை முதலில் ஆட பணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மொபைல் ஆப்பில் திரை இசை கேட்கலாம்.

தீபாவளி படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் மதுஸ்ரீ பாடியது அந்த பாடல். நேரம் 8:48.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். வர்ணனை அஞ்சல் மீண்டும் 9:30 தொடரும். இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லியில் வரும் 12-13 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளும், பெலாரூஸ், மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பிரிக்ஸ் கூட்டாண்மை நாடுகளும் மாநாட்டில் பங்கேற்க உள்ளன. AI, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களால் நிதி சேவைகளின் இயல்பே மாறி வருகின்ற போதிலும் டிஜிட்டல் நிதி சேவைகளின் பயன்பாடு மேலும் அதிகரிக்க இணையம்சார் தொடர்புகளும் நம்பகத்தன்மையும் மிக அவசியம் என்று மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று மும்பையில் உலக அளவிலான ஃபின்டெக் திருவிழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். 18 வயதுக்கு உட்பட்டவர்களை வயது வராத குழந்தைகளாக இந்திய சட்டங்கள் கருதும் நிலையில் பல்வேறு சமூக ஊடகங்களில் 13 வயதான குழந்தைகளும் கணக்கு தொடங்க அனுமதிக்கப்படுவதை தடை செய்ய வேண்டுமென கோரும் மனு ஒன்றை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் 2ஆம் நாளான இன்றும் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதற்கிடையே பணம், மதுபானம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தொகுதிக்குள் கொண்டு செல்லப்படுவதை தடுக்க புதுச்சேரி பிராந்தியம் முழுவதிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவி பிரகாஷ் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பைக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே இன்று துபாயில் நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் முதலில் ஆடும் இந்திய அணி சற்று முன்வரை 12 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 75 ரன் எடுத்திருந்தது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச டிராக்டர் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்திருப்பதாக சமூக ஊடகங்களில் வலம் வரும் வீடியோ போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறியும் பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. I'm Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says India supports a safe and sustainable space domain, virtually addresses first international space summit in Paris. New Delhi gears up to host world leaders at 18th BRICS summit this weekend. Russian President Vladimir Putin and Chinese President Xi Jinping expected to arrive tomorrow. Home Minister Amit Shah reviews disaster preparedness, calls for climate resilient villages and cities under zero casualty vision. India and Russia step forward on joint production of civil passenger planes and deliveries of 105 regional turboprop aircraft to Indian operators. Centre amends e-commerce rules to tighten norms on price transparency, sponsored listings and search result manipulation. India Open campaign at World Para Shooting Championship in South Korea with 4 medal haul including a gold. And in Women's Junior Asia Cup Hockey, India storm into semi-final with record 19-0 win.

பசும்பொன் படத்திற்காக சுஜாதா கிருஷ்ணச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:14:35.

சுஜாதா ராஜகோபால் கேஜி ஸ்ரீகாந்த் பாடியது. அந்த பாடல் படம் சீவல பேரி பாண்டி. நேரம் 10:28, 50 நொடி.

0: Chuck, do.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 2026 கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா வங்கதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனையை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். வர்ணனை அஞ்சல் மீண்டும் 11:10 தொடரும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.